0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கலாத்தியர்களது நிருபம் 6வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள்.

0: இல்லாய்மையும் ஒன்றுமில்லை.
1: புது சிருஷ்டியே காரியம்,
0: புது சிருஷ்டியே காரியம்.
1: இந்த
0: பிரமாணத்தின்படி
1: நடந்து
0: வருகிறவர்கள் எவர்களோ
1: அவர்களுக்கும்
0: தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும்
1: இரக்கமும்
0: உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆமேன். வாக்குத்தத்த வசனத்தின் தொடர்ச்சியை பேசும்படியாக தான் ஒரு செய்தி எல்லாம் போன வாரம் எடுத்து வைத்திருந்தேன். வேளக்கிழமை காலையில தூக்கத்திலிருந்து எழும்பும் போதே இந்த சத்தம் கேட்டுதான் எழும்பினேன். புது சிருஷ்டியே காரியம் என்கிற சத்தம். பட் நியூ கிரியேஷன், மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு, அதனாலதான் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2 கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இஸ்ரவேலர், எல்லா இஸ்ரவேலருக்கு என்று சொல்லவில்லை, தேவனுடைய இஸ்ரவேலர். இந்த பிரமாணத்தின்படி, என்ன பிரமாணம்? புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே பார்க்கும் போது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோம் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையின் நிலைமை எப்படி இருக்குன்னா, வரத்துல பிரச்சனை இல்லை, யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத சபை, ஆனால் மாம்ச கிரியைகள் அதிகமாயிருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கும் போது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி ஒருவனை பார்க்கும் போதுதான் ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய பார்வையில் இருக்கும். பணம் இருக்கிறவனு மேல ஒரு பார்வை, பணம் இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, வேலை இருக்கிறவனுக்கு மேல ஒரு பார்வை, வேலை இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, ஜாதியை வச்சு ஒரு பார்வை, வசதியை வைத்து ஒரு பார்வை. இந்த பார்வையில மாற்றங்கள் வர, ஏற்ற தாழ்வுகள் வர காரணம் என்ன? மாம்சத்தின்படி அறிகிறதுனால. பவுல் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோ. நாங்கள் கிறிஸ்துவையும், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி மட்டும் நாம் அறிந்திருந்தால் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு நமக்கு இன்னும் தயக்கம் இருந்திருக்கும். ஏன்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் என்று தான் பைபிள் இருக்கு. அவருக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறது எதை? யூதா கோத்திரம், தாவீதின் வம்சம். ஆமே. அவரை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதுனால அவரை நாம இஸ்ரவேலருக்குரியவராகவோ அல்லது யூதா கோத்திரத்துக்குரியவராகவோ மட்டும் நம்மால பார்க்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியில நிறைந்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலக

0: பாரத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? மாம்சத்தின்படி அறிந்தவர்கள், ஆமா, இவனுக்கு 50 வயது கூட ஆகவில்லையே. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவுக்கு 2024 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் சொல்லுவார்கள், அவர் ஆதியும் அந்தமும் மானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆதியும் அந்தமும் மானவர். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை இன்னும் குழந்தையாக தான் கொண்டாடுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இன்னும் அவரை நினைச்சு ஒரு போட்டோ வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அதனாலதான் யோவான் சொல்றாரு. ஆமென். நிறைய வசனங்கள் எடுத்து வாசிக்க டைம் இல்லாதனால வேகமா போறேன். நான் இப்ப சொல்ற வார்த்தை யோவான் 1 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. நானும் அவரை அறியாதிருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு யார் காட்டி கொடுக்கிறார் தெரியுமா? ஜீசஸ் ஆவியானவர். ஆவியானவர் யார் மேல் புறாவை போல இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான். ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார் ஜீசஸ். ஆவியின்படி இயேசுவை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அனுபவிப்பார்கள். அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். அவர்கள் இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. அல்லேலூயா. ஆமென். அவர் தாவீதின் குமாரன். தாவீதின் வம்சத்தில் பிறந்ததுனால தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மாம்சத்தின்படி அறிகிறவர்களுக்கு அவர் தாவீதின் குமாரனாய் மட்டும்தான் தெரியும். ஆவியின்படி அறிகிறவர்கள் சொல்வார்கள், அவர் தாவீதுக்கே வேற அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென். இந்த சபை இயேசுவை கொண்டாடணும். என கேட்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஹல்லேலூயா. Hallelujah. Celebrate Jesus. இயேசுவ வந்து மாம்சத்தின்படி. Hallelujah. ஆமென். அந்த ஊர்ல அவரை நசரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தும் போது எல்லாரும் நசரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் பிதா வெளிப்படுத்தும் போது உன்னதமான தேவனுடைய குமாரன். புது சிருஷ்டியே காரியம். எனவேதான் அடுத்த 17வது வசனத்தை வாசியுங்கள்.
1: இனிமேல் ஒருவனும்,
0: சாரி 17 வாசிங்க. இப்படி இருக்க நீங்க வேற எங்கே ஓடிட்டீங்களா? 2 கொரிந்தியர். ஆமென். 5:17. இப்படி இருக்க
1: ஒருவன்
0: கிறிஸ்துவுக்குள் இருந்தா
1: புது
0: சிருஷ்டியா இருக்கிறான்.
1: பழையவைகள்
0: ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: எல்லாம் புது சிருஷ்டியே காரியம். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய. ஹல்லேலூயா.

0: கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் பாத்தீங்களா, பவுல் சொல்ற, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் எங்களுக்கு தெரியும், மாம்சத்தின்படி இயேசுவை நமக்கு என்ன தெரியும், அவர் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஆமென். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். 2000 வருடத்துக்கு முன்னாக பிறந்தார். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை, அவரை மாட்டு தொழுவத்திலே துணியிலே சுற்றி கடத்தினார்கள். இதுல மாம்சத்தின்படி அறிந்தது எனது சரித்திரம் அல்லவா, இது கட்டுக்கதை அல்ல. இது கட்டுக்கதைன்னு சொல்றவனும் அவர் அவர் வந்த நாளை வச்சுதான் அவனுடைய பர்த்டே கொண்டாடுறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு சொல்லி, என் ஆண்டவர் சரித்திரத்தை படைக்க வரல, சரித்திரத்தை ரெண்டா பிரிக்க வந்தார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிதான் உலகம். இயேசுவுக்கு எதிராய் சாத்தானை வழிபடுறவங்களும் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. ஆமே. அது போலதான் கிறிஸ்து ஒருவன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னும் பின்னும் இருக்கிறது. ஆமே. கிமு கிபி ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் பழைய, கிறிஸ்து வந்துட்டா பழையன ஒளிந்தன. முன் செய்த பாவங்களை நாம் கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். பிசாசானவன் நேர போய் நமக்கு எதிரான கையெழுத்தை கொண்டு போய், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா, இங்க வந்து ஆமேன் எல்லாம் பாவம் செய்யறதுக்கு அனுகூலம் பண்ணிட்டு அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவான். சில கிருமி வேலை பார்க்கறவங்க உண்டு தெரியுமா, நம்ம கூட வந்து நல்லா பேசிட்டு அங்க போய் சொல்லுவாங்க, உங்களை பத்தி இவங்க அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் அவனுக்கு வேலை. அங்க போய் அவன் அந்த கையெழுத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க எல்லாம் பிளாங்கா இருக்கு. ஏன், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரித்து கொண்டு சிலுவையில ஆணி அடித்து. ஆமே. புது சிருஷ்டி. ஆமே. இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படி சொல்லும் போது, ஆண்டவர் இவனா, இவன் சபையை துன்பப்படுத்தினவன் இல்ல. ஆண்டவர் சொல்லவே இல்லையே, பவுல்கிட்ட ஒரே ஒரு வாட்டி சொன்னார், என்னை ஏன் துன்பப்படுத்தினேன். அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சவுல் பவுலை பத்தி எப்படி சொல்றாரு தெரியுமா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன், எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வந்தானோ அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான். நிரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மையானால், ஆமேன். அன்பு சகோதரா சகோதரி, பழைய காரியங்கள் உன்னை வந்து வருத்தப்படுத்த நீ இடம் கொடுக்காத. போ சாத்தானே, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது என் கிரியையினால் வந்ததல்ல, என் தேவனுடைய கிருபையினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவ்வளவுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த ஒருவன் யாரு, அதுல யூதனும் இருக்கலாம், கிரேக்கனும் இருக்கலாம், அல்லது மற்ற எந்த புறஜாதியானும் இருக்கலாம். இந்த இடத்துலதான் ஆண்டவர் அந்த வரப்பு எல்லாத்தையும் அடிக்கிறார். ஜீசஸ் வந்தனால அநேக வரப்புகள் தணிந்தது, நாம் காக்கப்பட்டோம். ஆமென். ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதா. பாத்தீங்களா, இதுதான் புது சிருஷ்டி. யாக்கோபு என்பது அதுதான் அறிமுகம், அது இயற்கையாகவே பிறந்தவன். அதன் அடையாளம் தான், பிறக்கும் போதே அண்ணன் காலை பிடிச்சிட்டு தான், அண்ணன் காலை பிடித்தது வந்து அண்ணா என்ன காப்பாத்துங்கிறதுக்காக அல்ல, எப்படி இவனை வெளிய விட்டுறக்கூடாது. உள்ள இருந்தே இந்த வேலை காட்டின ஆளுதான் யாரு, யாக்கோபு. அதனாலதான் அவனுக்கு என்ன பெயர் தெரியுமா, நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்கிற. ஆனா இஸ்ரவேல் அப்படி இல்ல, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யாக்கோபை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்பது உண்டாகட்டும்னா உண்டாகும், ஆனா இஸ்ரவேலை உருவாக்குகிறார், உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். ஆமே. ஜேக்கோபை கிரியேட் பண்றார், இஸ்ரவேலை ஃபார்ம் பண்றார். அதுதான் குயவன் வீட்டுக்கு எரேமியாவை கொண்டு போகிறார். கொண்டு போய் குயவன் தன் கையிலே வணிந்து கொண்டிருக்கையில் அது கெட்டு போயிட்டு, உடனே தன் பார்வைக்கு சரியானபடி வேறே பாண்டமாய் வணங்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உண்டாகட்டும்னா என்னால உண்டாக்க முடியும், உன்னை நான் உண்டாக்கிட்டேன், இனி நான் உன்னை உருவாக்கணும். அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி அவனுடைய பார்வையில் மாற்றம், அவனுடைய எண்ணத்தில் மாற்றம், அவனுடைய செயல்களில் மாற்றம், அவனுடைய வார்த்தைகளில் மாற்றம். கர்த்தர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு வரை விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் இடையே ஒரு பெரிய மதிர்ச்சுவர் இருந்தது. அதுதான் எபேசியர் 2:12-13 வசனங்களிலே பார்க்கும் போது, நாம் முற்காலத்திலே தேவனற்றவர்களாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியராயிருந்தோம் என்றெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வந்தார். நமக்கு தடையாக நின்ற, பகையாக நின்ற சுவரை அவர் என்ன செய்தார் தெரியுமா? தகர்த்து போட்டார். இரு திறத்தாரையும், விருத்த சேதனம் உள்ளவர்களும் விருத்த சேதனம் இல்லாதவர்களும், அந்த இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தார். எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்? 1 யோவான் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள்.
1: இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்,
0: இயேசுவானவரே கிறிஸ்து, கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்
1: தேவனால்
0: பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அடிப்படையே என்ன தெரியுமா? விசுவாசம். எப்படி விசுவாசிக்கணும்? ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட். இயேசுவானவரே கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், எனக்காக அனுப்பப்பட்டார், என் பாவத்திலிருந்து என்னை மீட்க எனக்காக அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே ஆண்டவர் என விசுவாசிக்கணும். இதுதான் ஒருவன் ரட்சிப்புக்குள்ளாக அடிப்படையே கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை. இயேசுவை வந்து சரித்திர புருஷனாய் பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. இயேசு ஜீசஸ் என ஜீசஸ் கட்டுக்கதைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி நிறைய செய்தியெல்லாம் பரப்பி விட்டு பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்காகல, எதுவுமே வேலைக்காகல. பைபிள் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் ரியலா இருக்கும் போது, மோசே வாழ்ந்தது உண்மை, நோவா வாழ்ந்தது உண்மை, ஆபிரகாம் வாழ்ந்தது உண்மை, இவர்கள் எல்லாம் வாழ்ந்தது உண்மை என்றால் இவர்களை வாழ வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அது இன்னும் டீடைலா கலாத்தியர் 3:26 பார்க்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தினாலே, இதுதான் ஆவியின்படி அறிந்தவனுடைய எழுத்து. மாம்சத்தின்படி அறிந்து பிற்பாடு இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்றார்கள். ஆனால் இந்த பவுல் எழுதும் போது அநேக நிருபத்தில், நீங்க ஹோம்ஒர்க் வீட்டில் போய் படிங்க, நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆனா நிறைய இடத்துல எப்படி சொல்வாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசு அப்படிம்பார். ஏன்னா அவர் எப்படி அறிகிறார்னா ஆவியின்படி அறிகிறார். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் எல்லாருமே இயேசுன்னு தான் கூப்பிட்டாங்க. இயேசுவின் சகோதரர்கள் அவரை என்னதான் கூப்பிட்டாங்க? ஹை ஜீசஸ் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இயேசுன்னு கூப்பிட்டாங்க. கிறிஸ்துன்னு சொல்லல, மேசியான்னு யாரும் சொல்லல. ஆனா ஆவியின்படி அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் தான் இயேசு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஏனெனில்
1: உங்களில்
0: கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ
1: அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க, புது சிருஷ்டியாக அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். அது சின்ன வயசுலயே எங்க மேல அடிச்சு விட்டாங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானங்கிறது ஒரு சபை ஒழுங்கல்ல, ஒரு மனிதன் ஏற்படுத்தினது கிடையாது. நீங்க இங்க வந்து ஆராதிக்கலாம், எங்க இருந்து ஆராதிக்கலாம், ஆனா நீங்க புது சிருஷ்டியாக அந்த அடிப்படையை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் ஞான ஸ்நானம் பெறும்போது அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவராய் மாறுகிறான். அந்த இடத்துல தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் முதல்ல இந்த லைனுக்குள்ள வரணும். இந்த லைனுக்குள்ள வராம வெளியே நிக்கிறது வரைக்கும் நமக்கு உலக அடையாளம் எதுவோ அந்த அடையாளத்துல தான் அறியப்படுவோம். இவன் யார்? இன்னாருடைய பையன், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறார். நீ உள்ள வர்றது வரைக்கும், ஏன்னா அவர் திரும்ப போனார்ல, உள்ள வரும்போதே கேபா அப்படிங்கிறார், திரும்ப போறார். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு எல்லா அப்பெல்லாம் கொடுத்துட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனை எப்படி இருக்கும், எந்த அடையாளத்துல அவர் என்ன டைரக்டா சொல்லணும், என் மகனே அப்படின்னு கூப்பிடணும். பிதா பேசினார்ல, இயேசுவை என்ன பேசினார், யோசேப்பு மரியாளின் குமாரனாகிய இயேசுவை என்ன கூப்பிட்டார், இல்ல இவர் என்னுடைய நேசகுமார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உலகெல்லாம் ஆயிரம் சொல்லும், உலகம் ஒன்னு ஆயிரம் பேசும், ஆனா பரலோகம் சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆனா நீ வெளியே நிக்கிறது வரைக்கும் உலக அடையாளத்துல தான் அறியப்படுவ, நீ உள்ள வர வர வரதான் அவருடைய அடையாளத்தில் அறியப்படுவ. நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே, வெளியே போயிட்டான். இயேசு வந்தார், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறான், அப்படி இருக்கிறான். நீ என்னிடத்தில் இவர்கள் எல்லாரிலும் அன்பா இருக்கிறாயா? அப்ப நீ உள்ள வந்தாதான் ஒண்ணு, உள்ள வந்தா ஒண்ணு. ஆமே. வெளியே நின்னுட்டு நாங்க ஞானஸ்நானம் அடுத்த மாசம் உண்டு, நான் டேட் அடுத்த வாரம் சொல்றேன். ஆமே, ஞானஸ்நானம் அது சின்ன வயசுல லைட்டா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் என்ன, எங்க பைபிள்ல ஒரு இடத்துல காட்டி தாங்க. அது நீங்க இப்ப எந்த பைபிளை ஃபாலோ பண்றீங்க? அதாவது தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிற சிலர் சீக்கிரட்டா ஞானஸ்நானம் எடுத்தது தெரியும். எங்க அப்பா கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கிடையாது. அவர் சீக்கிரட்டா ஒரு ராத்திரி வந்து பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. எங்க அப்பா சொன்னா, நீங்க எடுத்துட்டீங்களே, அப்ப உங்க பிலீவர்ஸ் வந்து ஞானஸ்நானம் கிடையாது, அப்படி ஒரு இதுக்கு கீழே போனா போதும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க பிலீவர்ஸ் எங்களுக்கு முன்னாடி எடுத்தாச்சு பாஸ்டர், எடுத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதுதாங்க சத்தியம். ஆமே. காலத்தை தள்ளாத நீ உன் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு, அந்த ஒரு லைனுக்குள்ள நீ வரலாத வரைக்கும் உலகத்தின் அடிப்படை. யோனாவின் குமாரன் ஆகிய அந்த 23 நம்பர் வீட்டுல வசிக்கிற, ஆமே, உள்ள வந்துட்டேன்னா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இப்படி அவர் பேசணுமா? அல்லது இன்னாருடைய மகனே, இரண்டாவது மகனே, மூணாவது மகனே, எப்படிங்க இருக்கும் ஆண்டவர் பேசி? ஆமே. திடீர்னு என்ன கூட்டு பேசுறீங்களே, நாகர்கோவில் சர்ச்சு தெருவில் இத்தனாவது நம்பர் வீட்டில் வசிக்கும் இன்னாருடைய 1, 2, 3, 4, 5, 5 இரண்டாவது மகனே, நம்மளே யோசிப்பான், ரெண்டா மூணா எப்படி? அதை விட்டுட்டு மாறாக மோசே கூடாதுல, ஆபிரகாமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று. எனவேதான் சிமியோன், தேவ மனிதனாகிய சிமியோன் 2:30 இப்படி சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். ஆமே. இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும் போது, ஆமே, அதாவது யூதர்கள் எல்லாம் புறஜாதிகளை பார்த்த பார்வையே வித்தியாசம். ஆனா இயேசு அப்படி அல்ல, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரில் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த மண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படிங்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள்.
1: அதுவும் அல்லாமல்
0: விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்
1: புறஜாதிகளுக்கு
0: அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு
1: என்னையும்
0: சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப அவருக்கு இஸ்ரவேலர் எப்படியோ அப்படிதான் நாமும். அதனாலதான் இயேசுவை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட்சபாதம் இல்லாதவர் கிருபையா என்னை தயவா. எங்க இந்த புது சிருஷ்டி இயேசுவின் பார்வை நமக்குள்ள வரணும். இன்னைக்கு பார்வை மட்டும்தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். ஆமே, 2வது ஆராதனை இல்லைன்னா 2 ஆராதனையும் சேர்த்து சொல்லலாம். ஏன்னா இது பேசிட்டே இருக்கலாம். இயேசுவை பத்தி பேசினா 1000 நாவிரும் ஆமே நன்றி சொல்லி, அதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். பாருங்க, பேதுருவை இஸ்ரவேலருக்கு பலப்படுத்தினார், அதே போல ஒருவனை எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஆமே, இது பட்சபாதம் இல்லாத செயல் இருந்தாலும் நம்ம சைட்ல கொஞ்சம் என்ன இருந்தாலும் இயேசு நம்ம பக்கம் இழுக்கிறதுல தானே ஒரு சந்தோஷம். பேதுருவை வச்சு எழுதுன நிருபம் ஜாஸ்தியா, பவுல வச்சு எழுதுற நிருபம் ஜாஸ்தியா? அப்ப நமக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டு. ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க.
1: விருத்த
0: சேதனம் உள்ளவர்களுக்கு
1: சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
0: பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல
1: விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும்
0: கையளிக்கப்பட்டது. அது எது? பேதுருவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான். அதுல கொஞ்சம் கூட குறையல்ல. பேதுருவுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டதோ அதே கிருபை தான் பவுலுக்கு. இதுல எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? எப்படி இஸ்ரவேலருக்கு கிருபையும் மகிமையும் ரட்சிப்பும் போய் சேரணுமோ அப்படியே அதுல ஒன்னு கூட குறையாம, அதுல ஒரு பாயிண்ட் கூட குறையாம நமக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு பிரசங்கிக்கும் போது கொர்நேலியு வீட்டுல, அதாவது புறஜாதியார் வீட்டுல ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கி போது பேதுரு சொல்லுகிறார் 47வது வசனத்தில், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த வேர்ட் பாத்தீங்களா, நம்மை போல. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அவனையும் இன்னொரு புறஜாதியையும் அவனால கம்பேர் பண்ண முடியல. ஆனா ஆவியானவர் பட்சபாதம் காட்டவில்லை. அடுத்து நேரா அவருடைய கூட்டத்துக்கு போறார். போகும்போது அங்க கொஞ்சம் அந்த விருத்த சேதனம் உள்ள சில இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது எப்படி நீங்க அப்படி போலாம் இப்படி போலாம் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார் 11:15, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. கொஞ்சம் கூட அதுல குறைக்கல. நம்மேல் இறங்கினது போலவே, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும். ஆவியானவர் வந்து டச் பண்ணிட்டு போனார் இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில விருத்த சேதனம் என்றோ விருத்த சேதனம் இல்லாதவன் என்றோ இல்ல, புது சிருஷ்டியே. எனவேதான் எபேசியர் 3:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோட கூட. இந்த இடத்துல ஒரே அடையாளத்துக்குள்ள கொண்டு வரார், சகல பரிசுத்த. இந்த இடத்துல யூதன் வரல, கிரேக்கன் வரல, இஸ்ரவேலன் வரல, ஒன்னும் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம். கிறிஸ்துவினுடைய அன்பின் நகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இந்த நியூ கிரியேஷன் இருக்குல்ல, எதுக்கு புதுசா சிருஷ்டிக்கிறார் தெரியுமா? புது வீட்டுக்குள்ள பழைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம்னு பார்த்தா ஏற்கனவே சில பொருள் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும். ஆமா இது எங்க கொண்டு கால் சரி மாத்தலாம் எடுத்த வீட்டுல இருந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க அதை தொடாத அது நான் கொண்டு வந்தது அது எங்க அது எங்க பாட்டி கல்யாணம் முடிச்சு வந்தப்போ கொண்டு வந்த பீரோ ஒன்னும் கொய் வைக்க முடியாது எங்கேயும் போக முடியாது இந்த சேரை மாத்திரம் கஷ்ட காலத்துல எனக்கு இருந்த ஒரே சேரு கரெக்டு தான் அந்த ஈசி சேர்னு ஒண்ணு உண்டு தெரியுமா அது கரெக்டு தான் ஆனா இடையில கம்பு இல்லையே உட்காரலாம் பார்த்தா பொத்துட்டுலாம் விழுவோம் சரி மாத்திட்டு பழையதுல எல்லாம் தொட முடியாது ஆனா புது சிருஷ்டி புது வீடுன்னு எங்கள எல்லாமே புதுசு என்ன ஏன் கர்த்தர் புதுசாக்குறார் தெரியுமா அவருடைய அறிவு கெட்டாத அன்பு நீளம் அகலம் ஆழம் அது அதை அறியணும் அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும் சகல பரிபூரணத்தால இதற்காக ஹல்லேலூயா கர்த்தர் பாராட்டின கிருபை

இன்னும் நம்ம ஏற்ற தாழ்வுகளின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் யார மாறல தெரியுமா? புது சிருஷ்டியா மாறல. பவுல் அப்படி பார்த்திருந்திருப்பார்னா அங்க நாலு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பவுலை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்பல்லோவை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் கேபாவை. கேபானா யாரு? பேதுரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் முதல் ஆளு. அவரை சார்ந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் கிறிஸ்துவை, இயேசுவை, இயேசுவை சார்ந்த கூட்டம். அதை மாம்சத்தின்படி அறிந்தவங்க. நாங்கள் யார் தெரியுமா? மரியாளுக்கு ஒன்று விட்ட சொந்தக்காரங்க, ஒன்று விட்டேனா ஒன்று விட்ட சொந்தக்காரங்க. அப்படி அறிந்தவங்க நாங்கள்லாம், அந்த வம்சத்தில் வந்தவங்க நாங்கள் அந்த இப்படி பவுல் உடனே மாம்சத்தின்படி பவுல் செயல்பட்டிருந்த எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார் தெரியுமா? ஒரு கூட்டம் பவுலுக்கு நிற்கிறாங்க தெரியுமா? யூஸ்வலாகவே அப்படி தானங்க. சிலர் நமக்கு விரோதமாக பேசும்போது ஒருத்தங்க நமக்கு ஃபேவராக நிற்கிறாங்கன்னா நம்ம அறியாமல் அவங்கள தான் ஒட்டியிருப்போம். அவங்க கிட்ட தான் பேசுவோம், அவங்க கிட்ட தான் பழகும். ஆனால் பவுல் சொல்கிறேன், நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன். மாம்சத்தின்படி அறிந்திருந்தா இந்த நாலு குரூப்பில் ஒரு குரூப்பில் பவுல் போய் இருப்பார், அந்த குரூப்பில் இருந்து மற்ற மூணு குரூப்புக்கு கல்லறிவார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு யார் சப்போர்ட், நமக்கு யார் ஃபேவராக பேசுகிறாங்க, அந்த அவங்க கூட இருந்துட்டு மற்றவங்களை கல்லறியும். பவுல் சொல்கிறார் அந்த கூட்டத்தை பார்த்து, பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் கேட்டார். என்ன கேள்விங்க? நடுற வேலையை கொடுத்திருக்கிறார் பவுல் நடுற. அப்பல்லோவுக்கு நீர்ப்பாய்ச்சிற வேலையை கொடுக்கிறார் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சிறான். ஒரு விஷயம் தெரியுமா, நடுகிறவனால ஒன்னும் கிடையாது. ஒரு புது சிருஷ்டியினுடைய சிந்தை என்ன தெரியுமா? ஐ எம் நத்திங், Jesus is everything. அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. நான் யார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி.

ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. இஸ்ரவேலருக்கு அப்போஸ்தலன் பெந்தெகோஸ்தே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தமஸ்குக்கு போறவள்ள ஒருத்தனை பிடிச்சி பேதுரு போல உருவாக்குறார். பேதுருக்கு என்ன கிஃப்ட்? அதே கிஃப்ட். பேதுரு மரித்தவரை உயிரோடு எழுப்புறார், பவுலு மரித்தவரை உயிரோடு எழுப்புறார். இதுவும் ஒரு ஹோம்வொர்க். பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள், போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. எங்க பண்ணுவீங்க? சிலர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பண்ணுவாங்க. சபை பண்ணணும். ஆமே, வாலிபர்கள்லாம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு பிரைஸ். சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியும் சேர்த்தான், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்தான். சீக்கிரம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு, பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள். ஏன்னா அவருக்கு எது அளிக்கப்பட்டதோ அது அப்படி கொஞ்சம் கூட குறையல்ல. அதுதான் பெந்தெகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் இறங்கின ஆவியானவர் நம் மேல. ஹல்லேலூயா! இதற்கு காரணர் இயேசு. ஹல்லேலூயா! என்ன

0: அடிமையா ஒப்பு கொடுத்துடணும். நீர் யார்? பவுல் கேட்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அவன் வேலை இல்லாதவன் கிடையாது, பெரிய பொறுப்புகள் உள்ளவன். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டான் பாத்தீங்களா, இதான் அடிமை. ஒரே செகண்ட்ல சனகரிப் சங்கத்துக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆலயத்திலிருந்து நிருபத்தை வாங்கிட்டு போறேன், அவங்களுக்கு நான் இந்த டியூட்டியை முடிச்சு கொடுக்கலன்னா என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு நான் என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கு எப்படியோ அவர் பார்வையில் பச்சபாதம் கிடையாது. அதனாலதான் அவர் தாங்க தெய்வம். அவர் மனிதன் அல்லவே போய் சொல்வார். அவர் மனுஷன் இல்ல, அவர் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். அவர் ஆதியில இருந்தவர், பிதாவுக்கு சமமானவர், வார்த்தையானவர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். அவர் மாம்சமாகி வெளிப்பட்டு 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே சஞ்சரித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு அவர் சரித்திரம் முறியவில்லை. 3rd நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவராய், கிரீடங்களை அணிந்தவராய், வெள்ளை குதிரையில் ஏறி இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, அதாவது இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவர் சஞ்சரிக்கும் போது தம்முடைய சொந்த ஜனம்ல அந்த பார்டர்ல தானே சுத்திட்டே வருவார். அவர் நம்மை பார்த்த 5 இடங்களை நான் டச் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு நம்மளை எங்கெல்லாம் பார்த்தார் அப்படின்னு. 1, லூக்கா 4 சபையிலே பார்த்தார். 4 இயேசு கிறிஸ்து கையில் ஒரு நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் வாசித்து முடித்து ஆமென் 22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சொந்த ஊர்ல, நல்ல கவனமா கேட்கணும், சொந்த ஊர்ல, தாம் வளர்ந்த ஊர்ல, ஓய்வு நாள்ல ஜப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் அப்படி உட்கார்றார். அப்படி உட்காரும் போது எல்லா கண்களும், அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, 20 வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்த போது அவருடைய கண்கள் அந்த இடத்துல நம்மேல், அது அடையாளம்தான், சம்பந்தமே இல்லாம சாரி பாத்து விதவையை உள்ள கொண்டு வரார், நாகமான உள்ள கொண்டு வரார். அவர் அங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் தான் வாசித்ததை வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே. என்ன வாசிக்கிறார்? 18 தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் நாம தான், நம்முடைய தரித்திரத்தை தான் மாத்த வந்தார், நம்முடைய சிறையிருப்பை தான் அவர் மாத்த வர்றார், நமக்கு தான் பார்வையை கொடுக்கிறார், நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஆண்டவரே நற்சாட்சி கொடுத்தாங்க, கிருபை உள்ள வார்த்தை. எல்லா கண்கள் அப்படி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன அழகா பேசுறார். ஆனால் அவருடைய கண்களோ இப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். 25 பார்த்தீர்களே, ஆனால் அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 ஆறு மாதம் வானம் அடைப்பட்டு தேசம் அங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் சீதோ நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்து ஒரு விதவையின் இடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும் எல்லையை தாண்டி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது அர்த்தம் என்ன? ஆமே, ஆண்டவரை ஒரு லைனுக்குள்ள பிடிச்சு நிக்க வைக்க முடியாது. ஏசு போய் நம்மளை எங்க பார்க்கிறார் தெரியுமா? ஆலயத்துல. அவர் அன்று ஆலயத்துல நம்மை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு அவரை அவருடைய சமூகத்துல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியல. ஆமே, அவர் பார்த்தார். அடுத்து சொல்றார், அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயிரம் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல். இதை கேட்டதும் 28வது வசனம், இதை கேட்ட போது அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மட்டுமே. எஸ், கிறிஸ்து வெளிப்படும் வரை. ஹல்லேலூயா. என்னையா தேடினி? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கும் நீங்க இங்க இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இப்படி அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். இல்லைன்னா நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க? நம்ம எங்க இருந்தோம்? சேற்றி நின்றென்னை, அதாவது என்ன உள்ள கொண்டு வரணும்னு அவர் பிளான் பண்ணதுனால அவரை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இயேசுவை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அவர் உடனே சாரி சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? அவர் அங்க சாரி கேட்டிருந்தா நம்ம அவர்கிட்ட சாரி கேட்க முடியுமா? சான்ஸ் கிடைச்சிருக்குமா? இல்ல, அவர் போயிட்டாராம். என்ன போயிட்டார்? என் பிள்ளைய உள்ள நான் கொண்டு வருவேன், தடுக்கிறனா நீ வேண்டாம் போ. அவர் போயிட்டார். என்ன உள்ள கொண்டு வந்தது? அவருடைய உறுதியான தீர்மானம் என்ன கொண்டு வந்தார். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. சபையிலே பார்த்தா, இரண்டாவது எங்க பார்த்தா தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 10 11 வசனங்களை வாசியுங்கள்.
1: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை
0: நோக்கி, அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஒரு கூட்டம், அப்படியே திரும்பி பார்த்து இஸ்ரவேலருக்குள் என்று சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் சொல்வார் பாருங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க பாரு. அப்படி அந்த இஸ்ரவேலர்கள், அப்படி அவரை ஃப்ரண்ட் லைன்ல யார் நிற்பாரு? பீட்டர். பீட்டர், பேதுரு. அப்படி திரும்பி பார்த்த அநேகர் அப்படிங்கிறார். யாரு கூட? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆமென். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சொந்தங்கள் 10 பேர் இருக்கிற இடத்துல 11வது எண்ணையும் சொந்தமாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அவரை சொந்தம்னு கொண்டாடுறோம்ல. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு, அவர் நம்மளை ஏற்கனவே சொந்தமா பார்த்துட்டார். அதன் அர்த்தம் எனக்கு ஆபிரகாம் எப்படி அப்படிதான் பண்ணிங்கிறார். ஆபிரகாம் விசுவாசம் நமக்கு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஆமே. நம்ம வீட்டில் யாராவது விசுவாசத்தில் தோய்ந்தா ஆபிரகாம் விசுவாசத்தை தானே பேசுவோம். நம்ம போய் நம்ம விசுவாசத்தை சொல்லுவோமா? நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் போச்சு. உனக்கு தெரியும் எதில் கம்பேர் பண்ண முடியும்? என்னை என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டு நினைச்ச பாட்டு வந்துடும், பாட்டு பாட்டா வரும். அதனாலதான் பிரசங்கம் முடிய மாட்டேங்குது. ஆமென். எங்க உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை சொந்தக்காரனா சொல்ல யோசிக்கும் போது யாருங்க நாமே?

0: மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. இன்னைக்கு அவர் அப்பா பிதாவை என்று சொந்தம் கொண்டாட காரணம் என்ன? அவர் அன்னைக்கே பார்த்தா நல்ல கைகளை தட்டி மூன்றாவதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? யோவான் 10:11 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம், அதுதான் நித்திய ஜீவன். இது தம்முடைய மந்தை எல்லாம் சுத்தி இருந்து பேதுரு யோவான் யாக்கோபெல்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது, ஏன்னா பேதுருவே சொல்றாரு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, அதனாலதான் வந்து கூடவே இருக்கிறார். இதை அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது 16 அடுத்து அடிக்கிறார் பாருங்க, இந்த தொழுவத்தில் நல்லவைகள் அல்லாமல் வேறே ஆடுகள். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்துல இயேசு நம்மளை பார்த்தா அவர் சொல்றார் அடுத்து, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நல்ல கைகளை தட்டி ஆமென். நீங்க வந்தீங்களா, அவர் கொண்டு வந்தாரா? ஆனா நம்ம நினைப்பெல்லாம் நம்ம இருப்பு எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் வரலன்னா, நான் வரலன்னா சர்ச்சில் ஆளே கிடையாது. நம்ம சிலர் இருப்பெல்லாம் பார்த்தா ஆமே, சிலர் சிலர் இருப்ப பார்த்தா இவங்க தான் இயேசுவை ரட்சித்து கொண்டு வந்தது மாதிரி இல்ல, அப்படி இல்ல எங்க எப்படி பாக்குறார் பாருங்க. ஜீவன் உண்டா இருக்கும் பரிபூர்ணப்படவும், அந்த பரிபூர்ண ஜீவன் அதான் நித்திய ஜீவன். அப்போ சிலர் 13:46-47 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே 48
1: புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு,
0: அதாவது பவுலும் பர்னபாவும் சுவிசேஷத்தை சொல்றாங்க, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு
1: கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்.
0: அடுத்த வார்த்தை கவனிங்க,
1: நித்திய
0: ஜீவனுக்கு
1: நியமிக்கப்பட்டவர்கள்.
0: கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள்
1: விசுவாசித்தார்கள்.
0: அப்ப நானும் நீங்களும் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுனா ஒரு காரியம் தெரிகிறது, நாம் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு என்று நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. தாவீத ராஜாவாக நியமிச்சிருக்கிறார், சாமுவேல தீர்க்க தரிசியை நியமிச்சிருக்கிறார், உன்னை எப்படி நியமிச்சிருக்கிறார்? இதாங்க மேன் கரெக்டா சொன்னீங்க, அவர் ஒத்தை சொன்னதால டக்குன் கையை கீழே போட்டார். நித்திய ஜீவனை எங்க நான், அதனாலதான் சொல்றேன் எல்லா மகிமை அவருக்கு. நான் ஜபிக்கிறவங்க இருக்கிறீங்க, அதுல பெருமை எல்லாம் பாராட்ட கூடாது. நல்லா ஜோம் பண்ண, நல்லா காலையில் எழும்பி ஜோம் பண்ணாலும் ராத்து ஒண்ணும் கிடையாது. அவர் செட் பண்ணி வச்சுட்டார் ஜபிக்கிறதுக்கு, உங்களை நியமிச்சு வச்சிருக்கார், நீங்க ஜோம் பண்றீங்க. அவர் நியமித்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து உறுதியான தீர்மானம் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணிடக்கூடாது. அப்படி யாராவது தீர்மானத்தோடு இருக்கிறீங்கன்னா வெல்கம். ஆமென். அவர் நியமித்தார்,

ஜீசஸ் நித்திய ஜீவனுக்கு. அதனாலதான் இந்த தொழுவத்தில் அல்லவைகள் அல்லாமல் வேறே நான் கொண்டு வருவேன். அவைகள் ஒன்றாகும், ஒன்றாகும். ஆமே, கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு பையன் கையில் அஞ்சு அப்பம் இருந்தில்ல, அது அவர் கையில் போனதுக்கு அப்புறம் அது அது அதிகமாக மாறிச்சுல, இப்ப எடுத்து கொடுக்கிறார். இப்ப பையனுக்கு ஒரே குழப்பம், இதுல எது ஏன் அப்போ நான் கொண்டு வந்த அப்போ இல்ல நான் கொண்டு வந்த அப்பம் தான் எனக்கு வேணும்னா நீ பட்டினியாவே இரு, இப்ப நீ கொடுக்கறத வாங்கு. அந்த அப்போ நீ கொண்டு வந்த அப்போ அது எங்க அம்மா செஞ்சது, அது எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தது, அது எங்க ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம், இது அப்படியே நீ வச்சிட்டு இருந்தா ஒன்னாலும் சாப்பிட முடியாது. நீ கொடு, அவர் எடுத்து கொடுக்கிறார். அவர் இந்த வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்தம் என்னும் அப்பத்தை எடுத்து இஸ்ரவேலர் 12 கோத்திரத்துக்கு மட்டும் இருந்தது, 13வது ஒரு கோத்திரமாய் நம்மை தெரிந்தெடுத்து வச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலே, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக. அங்க இருக்கிறது மொத்தம் எத்தனை பேர்? 12. அதுல ஒருத்த இப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். கொஞ்ச பேரை வச்சுட்டு அநேகர்னு சொல்றவர் கிடையாது அவர். அவர் அநேகர்னு சொல்லும் போது இதான் அந்த பாத்திரம்னு வைங்களேன், இதுக்குள்ள அந்த ரசம் இருக்கு, ரத்தத்தின் அடையாளமா. அப்படி உள்ள பார்க்கிறாரு. இந்த அப்படி பார்க்கும்போது இதுல அவர் பேதுருவ மட்டும் பார்க்கல, யோவான மட்டும் பார்க்கல, என்னை பார்த்தா, உங்களை பார்த்தா. தூரமான புற ஜாதி எனக்கு, பாடுங்க,

0: ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தரோ அவரை நொறுக்க
0: சித்தமாகி
1: அவரை பாடுகளுக்கு
0: உட்படுத்தினார். இனி கேளுங்க வாசிங்க.
1: அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
0: அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படியே இந்த வசனத்தை மனசுல அப்படியே நிறுத்தி வச்சுட்டு மார்க் 14:36 வாங்க. அந்த சீன் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர விரும்புறேன். மார்க் 14:36, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும். இந்த பாத்திரத்திலிருந்து இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் அப்படிதான் ஜெபம் பண்றார். அப்படி எடுத்து போடும் ஜெபிக்கும் போது அவர் அங்க யார பாக்குறார் தெரியுமா? நம்மளை பாக்குறார். ஆகில என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஒப்பு கொடுக்கும் போது அவர் கேட்டா, அவர் தான் சொல்றார்ல, நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் அப்பா அனுப்ப மாட்டாரா? நான் கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் ஒரு டீமை என் சந்ததியா பார்த்துட்டேன், ஒரு கூட்டத்தை என். பிரியமானவர்களே, இந்த வேர்டு ஆவியானவர் என்கிட்ட பேசினது, அவர் உன்னை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்ல, நீ அவரை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடு. உன்னை பார்த்து இனி அப்படியே ஏசாயா 53:10 வாசியுங்கள். அவர் தம்முடைய ஆத்மாவை, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக
1: ஒப்பு
0: கொடுக்கும் போது
1: அவர் தமது சந்ததியை கண்டு.
0: ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை எல்லாமே தெரியும், நிறைய தெரியும். அந்த இடத்துல மட்டும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, என்ன கண்டு என்ன பார்த்து ஒப்பு கொடுத்தார், என்ன பார்த்ததுனாலதான் கெட்ச. அதனாலதான் பேதுரு வந்து என்ன பண்ற, பேதுரு அப்பவே உஷார் தட்டி போட வர்றாரு. ஏன்னா அவர் யாரு தான் நமக்குள்ள. பேதுரு வந்து கத்தி எடுத்தது, பேதுரு அந்த பாத்திரத்தை அந்த இடத்துல பேதுரு அப்ரிசியேட் பண்ணிருந்தா, அந்த கையில இருந்து விழுந்தது பாத்திரம் இல்ல, அந்த கையில இருந்து விழுந்தது நான். நீங்களும் அவர் தம்முடைய சந்ததியை கண்டு அப்படி வியர்வை வந்து ரத்தமா வடியுது. எப்படிங்க ஒப்பு கொடுக்க முடியுது? என்ன பார்த்துட்டா, நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. ஒப்பு கொடுக்கும் போது பார்க்கிறார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே. அதாவது நம்மளை இன்னைக்கு தாயின் கருவில் தோன்றினதுக்கு அப்புறம் பார்த்தவர் கிடையாது, அவர் பார்த்ததுனாலதான் தோன்றவே செஞ்சோம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானது
1: அவர் கையினாலே வாய்.
0: இந்த வார்த்தையே அப்படியே சொல்றேன், என்ன அவர் அன்னைக்கு பார்த்த பார்வைதான் இன்று நான் சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம், இன்னைக்கு அவருடைய சொந்தமா இருக்கிறோம், இன்னைக்கு நாம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில இருக்கிறோம், அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ ராஜ்ய திட்டத்துக்குள்ள இருக்க காரணம் என்ன தெரியுமா? அன்று இயேசு என்னை கண்டதினால. நேரம் போய்விட்டது. சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சில வசனங்களை வேகமா சொல்லி வாசிக்க வேண்டாம். கர்த்தர் பவுலை தெரிந்தெடுக்கிறார். எதற்கென்றா? அப்போஸ்தலர் 9:15 ஆமேன் அனனியா கிட்ட சொல்றார், அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. அப்போஸ்தலர் 13:2 ஆமென். அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பட்டினார். கலாத்தியர் 2:9 சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்கு தெரியுமா? புறஜாதிகள்ட்ட இந்த சுவிசேஷம் போனோம். அப்போஸ்தலர் 14:26 அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் சரண்டர் பண்றார். ஒப்புவிக்கப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தோம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும், அடுத்த வேட கவனிங்க, அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, அந்த டோர் நானே வாசல் என்றாரே. அந்த வாசல் பேதுருவுக்கு மட்டும் திறக்கப்படல, இஸ்ரவேலருக்கு மட்டும் திறக்கப்படல, நம்மை போன்ற புறஜாதிகளுக்காகவும் அந்த கதவு திறக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு உள்ளே வந்து நிற்கிறோம். எபேசியர் 3:1-3 இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனானே. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்

அவர்கள் கைவிடப்படுவார்களே. ஆனா இந்த கிருபை அவன் சொல்ற, நான் கட்டுண்டவனானே, கட்டப்பட என்ன ஒப்பு கொடுத்தேன், எனக்கு நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர், எனக்கு அங்கே இருக்கணும்னு ஆசை கிடையாதா, என் ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்களுக்குள்ள இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாதா, ஆனா எனக்கென்று ஒரு கிருபையை வைத்திருந்தார், எனக்கென்று ஒரு நியமத்தை வச்சிருந்தார், நான் மட்டும் ஒப்பு கொடுக்கலன்னா எத்தனை பேருக்கு இந்த டோர் க்ளோஸ் ஆயிருந்திருக்கும் தெரியுமா? ஆண்டவர் பரிசேயர் வேத பாரகர் பார்த்து, மாயக்காரரே, நீங்க பரலோகத்தின் வாசல பூட்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனையோடு வலியோடு சொன்னார். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கோ தேவன் கொடுத்த கிருபையினால தானே உனக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டது. சுவிசேஷம் யார் மூலமாய் உன் காதுகளில கேட்கப்பட்டது போல உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு இந்த கிறிஸ்துவாகிய வாசலை திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே அன்னைக்கு அந்த பவுல் ஒப்பு கொடுக்கலன்னா இந்த டோர் ஓபன் ஆயிருக்கும், இந்த நிருபங்கள் கிடைக்கிறது. நம்மளை வச்சு நம்ம எத்தனை பேருக்கு வாசல் இன்னும் திறக்காம இருக்கிறோம். அவன் கட்டுண்டவனானே, புறஜாதிகள் நிமித்தம் கட்டுண்டவனானே. ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ஆசை இல்லையா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் கோத்திரம் ரட்சிக்கப்படணும், ஆனா ஆனா நான் இதனால கட்டுண்டவனானே. புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு இதனால என்னாச்சு? டோர் ஓபன் ஆச்சு. ஏதோ நம்ம வாழ்ந்தோம் போனோங்க, ஒரு ஆளுக்கு கூட கிறிஸ்து ஆகிய டோரை ஓபன் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் தாள் அந்த மண்ணில் புதைச்சு வைக்கிறோம். நாளைக்கு போய் கணக்கு கேட்டார்னா எனக்கு டோர் ஓபன் ஆச்சு. அனனியாவை கொண்டு போய் பவுலுக்கு டோரை ஓபன் பண்றார், பவுலை கொண்டு போய் அநேகருக்கு டோரை ஓபன் பண்றார். விசுவாசம் கேள்வினால, ஒருத்தன் சொல்லாம எப்படி நம்ம கேட்க முடியும்? யார் மூலமோ சொல்ல வச்சுதானே நமக்கு இந்த டோர் ஓபன் ஆச்சு. நம் மூலமா அவர் பேச விரும்புறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்தா சர்ச்சு ஃபுல்லுன்னு சொல்லுவோம், ஆனா வெளியே போய் பாருங்க. ஆமே, கடல்ல ஒரு துளிதான் நம்ம இவ்வளவு பேர், சமுத்திரத்தில் ஒரு துளிதான் நம்ம இவ்வளவு பேரும், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். நம் மூலமாய் ஒரு சிலருக்காவது அந்த டோர் ஓபன் பண்ண வேண்டாமா? கதவு, விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டது. ரீசன் என்ன? அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள்.

உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாக இருக்கிறீர். இந்த உலகத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நல்லவராய், நன்மை செய்கிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், அற்புதமாய் என்னை நடத்துகிறவராக என் தேவன் என் வாழ்வில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். என் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, இருளான வாழ்க்கையிலே எனக்கு வெளிச்சமாக வந்தவர் அவர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றினவர்,

இயேசு இல்லாமல் நான் வாழவே முடியாது. இயேசு இல்லாமைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதினாலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இருப்பது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? இயேசு இருப்பது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர், வியாதியின் நேரத்தில், பலவீன நேரத்தில், மனிதரால் கைவிடப்பட்ட நேரத்தில், யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில், என் கூடவே இருந்து என்னை ஆற்றுகிறவராய், என்னை தேற்றுகிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய் என் கர்த்தர், ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்த அவரே

கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய உள்ளம் கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரா? எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆமென். இப்பொழுதே விடுதலையோடு கர

நல்ல உற்சாகமா. என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, உங்க கிருபைதான் என்னை இதுவரைக்கும் நடத்தினது. பலமோ பராக்கிரமோ இதுவரைக்கும் என்னை கொண்டு வரவில்லை, கர்த்தருடைய கிருபைதான் என்னை நடத்தி இருக்கிறது. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்.

ஆவியே, அசைவாடும் ஆவியே, அனல் மூட்டும் ஆவியே, என்னை பலப்படுத்தும் ஆவியே, நிலைநிறுத்தும் ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட சொல்ல போகிறோம், ஆவியானவர் என்னை பலப்படுத்தட்டும்.

கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். புயவன் கையில் உள்ள ஒரு மண்பாண்டம், அது உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகிறது போல ஆவியானவர் இதை செய்யக்கூடாதோ என்று கேட்கிறாரே. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து நிற்கும் பொழுது நம்மளை உருவாக்கி நம்மளை உபயோகப்படுத்துகிறாரே. ஹல்லேலூயா! கர்த்தரோடு உறவாடுவதற்கு, அவரோடு ஆமை நிற்பதற்கு, அவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு ஆவியானுடைய பலன் நமக்கு தேவையா இருக்கிறதே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் எண்ணாகமும் 16:46 48 வரைக்கும் நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதிலே போட்டு அதன் மேல் உள்ள தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போய் அவர்களுக்காக பாவ நிவார்த்தினை செய், கர்த்துடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்து சபையில் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள் வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தனை செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அன்பால் இன்னைக்கு வாதை நிறுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். இன்னைக்கு தேசத்திலும் சரி, நம்ம குடும்பத்திலும் சரி, நம்முடைய சபைகளிலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய வாதை இன்னைக்கு வர ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வாதை நிறுத்துவதற்காக நாம் ரொம்பவும் கவனமாக ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கு ஆரோன் அந்த வாதையை நிறுத்தும்படியாக செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டவரை பார்த்து என்ன செஞ்சான், செபித்தான் என்று பார்க்கிறோம். அன்பாலே அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஏன் இந்த வாதை வரணும்? அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இந்த வாதை எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 41 பதில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அந்த இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்ததுனால வாதையை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதனால இது பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் எதுக்கெல்லாம் வாதையை அனுப்புகிறாருன்றத இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வாதை நீங்கள் நம்ம ஜெபிக்கணுமாம். அதனாலே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரிகளுக்கு விரோதமாய், ஊழியம் செய்வர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலோ கை நீட்டினாலோ நிபச்சொல் சொன்னாலோ உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையில் வாதை வருவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த முறுமுறுப்பு என்பது மிக தவிர்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். அன்பாலே ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முறுமுறுத்து வாதைக்கு ஆட்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பிரக்மான் ஐயா கூட ஒரு பாட்டு பாடினார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் என்று. முறுமுறுத்தா சாத்தான் வருமா? சாத்தான் வருவதோடு இல்லாமல் வாதையை நம்ம என்ன செஞ்சிருமா, வாங்கி கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால அந்த முறுமுறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனை விட்டும் கிறிஸ்தவளை விட்டும் நீங்க வேண்டும். அதுக்கு நம்ம முதல் ஜெபிக்கணும், அந்த வாதை நீங்குவதற்காக. வாதை ஏன் வருதுன்றத தெரிஞ்சாதான் நம்ம வாதைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இந்த கால வேளையில் நான் இந்த வாதையை குறித்து கொஞ்சம் தியானித்தேன். முதல் எப்போ வாதையை ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் 12:17 அது இருக்குது. ஆதியாகமம் 12:17 படிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். எதனால் வாதித்தாரா? மகாவாதையினால். எது நிமித்தம்? ஆபிரகாமுடைய மனைவியை அந்த பார்வோன் மன்னன் எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி, அவர் ரூபவதியாக இருந்ததுனால அழகுள்ளவளாக இருந்ததுனால அவளை இவன் என்ன சொல்லிட்டான், என் தங்கச்சின்னு சொல்லிட்டான், என் சகோதரின்னு சொல்லிட்டான். இவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக, இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிட்டு அந்த மனைவியை அவன் என்ன செய்வான், அபகரித்து கொள்வானோ அப்படின்ற பயத்தினால என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டான். சகோதரி தானே, அப்போ இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன செஞ்சிட்டான், எடுத்துகிட்டு போய் அவன் அரண்மனையில் வச்சுக்கிட்டான். அந்த அரண்மனையில் வைத்த ஆபிரகாமுடைய மனைவி சாராளி நிமித்தம் ஆண்டவர் பார்வோனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் வீட்டார் அனைவருக்கும் வாதையை உண்டு பண்ணாருங்க. பாருங்கள் அன்பாவில், இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததிகள் நாம். இன்னைக்கு ஆபிரகாமனுக்கு ஒன்று ஏதாவது ஒரு காரியம்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், ஆண்டவர் வாதை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கூட்டத்தாரையும் ஆண்டவர் வாதையினால் வாதிப்பார். அது அவர்களுக்கு தெரியல, அது ஏதோ வியாதி வந்திருக்குது இல்லைன்னா பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய வாதை தான் அவர்களை தாக்கும். யார்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு. அன்பால் இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே இன்றைக்கி நாம் எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைகள், அனைத்து கிறிஸ்தவர்களும், அனைவரும், கிறிஸ்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுக்கும் வாதை உண்டு என்பதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு அங்கே தான், அங்கே ஆபிரகாமுடைய மனைவிக்காக, ஆபிரகாமுக்காக பார்வோனுடைய வீட்டார் அனைவரையும் அவர் என்ன செஞ்சார்? வாதையினால். வாதை என்பது ஒரு பிரச்சனை, வியாதியாக இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு சாபமாக இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். வாதை என்பது என்னது? ஆண்டவரால் வரக்கூடிய கோபங்கள், அதுதான் வாதையாக வருகிறது. அன்பாலே இன்னைக்கு ஒரு நோயோ அல்லது எப்படியோ எது மூலமாகவோ ஆண்டவர் என்ன செய்வார்? வாதையை அனுப்புவார். அப்படி இப்படி பார்க்கும்பொழுது நம்ம வாதையை குறித்து பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, 10 வாதைகள் அப்படின்னு. இன்னைக்கு 10 வாதைகளை பற்றி கொஞ்சம் நான் தியானித்தேன். இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் பார்வோனுடைய தேசத்தில் அந்த 10 வாதைகளை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த 10 வாதைகள் ஒன்று என்னென்னா, நீர் இரத்தமாக மாறியது, நீர் இரத்தமாக மாறியது. இது யாத்ராம் 7வது படிக்க வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். யாத்ராம் 7:24-25 இருக்குது. அடுத்தது என்ன செஞ்சார்? நீரெல்லாம் ரத்தமாக மாறினோடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அடுத்தது தவளை அனுப்பினார். என்ன அனுப்பினார்? ஊரெல்லாம் தவளை, வீடெல்லாம் தவளை. தவளை வந்து அந்த வாதையை பாருங்கள், இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு, அந்த வாதைன்னு தெரியல, அதாவது கடவுளுடைய கோபாக்கினை வாதையாக வருகிறது என்று உணராமலே இருந்தாங்க அந்த பார்வோன் மன்னனும் மக்களும். இஸ்ரவேலை விடுதலை செய்யவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், 2வது வாதை தவளை, அது யாத்ராம் புஸ்தகம் 8:14-15 இருக்குது. அடுத்தது 3வது வாதை பேன், அது யாத்ராம் புஸ்தகம் 8:18-19 இருக்குது. அடுத்தது 4வது வாதை வண்டு, வண்டுகள் அனுப்பினார், பேனை அனுப்பினார். அடுத்தது வண்டு அனுப்பினார், அது 8:23-24 இருக்குது. அடுத்தது கொள்ளை நோயை அனுப்பினாராம். இன்றைக்கி கொள்ளை நோய் என்பது ஒரு ஆண்டவுடைய கோபாக்கனை, அது ஒரு வாதை அப்படின்றத நாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவிலே இன்றைக்கி நம்ம நாட்டில் தேசம் எங்கும் இன்றைக்கி நமக்கு கொள்ளை நோயாக என்ன வந்தது? கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது. தேசத்தை அது என்ன செஞ்சுது? எத்தனையோ பேரை கொள்ளை நோயில் அது சாகடிச்சுது. ஆனால் அது ஆண்டுடைய வாதை என்பதை தேசம் உணராமல் இருந்தது. ஏன் தேசத்தில் வந்து இந்த ஹோமோசெக்சுவல் இன்னைக்கு பயங்கரமாக தலைவிரித்து ஆடுது. ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் வசிக்கலாம், இன்னைக்கு திருமணத்துக்கு முன்பே ஒரு பொண்ணோட என்ன செய்யலாம், வாழலாம் என்ற இந்த பரிசுத்த குலைச்சலாக்கும் போது, இந்த ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்தை அவர்களும் பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது ஆண்டுடைய வாதை தேசத்து மேலே வரும். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டில் நடந்த சம்பவத்தை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஒரு பெரிய சர்ச்சு, நல்ல பெரிய கோபுரம் அதுக்கு, அந்த சர்ச்சில் ஆணுக்கும் ஆணுக்கும் அந்த பாஸ்டர் திருமணம் செய்து வைத்தாராம். ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம். அந்த சர்ச்சு பாருங்கள், ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு இடம் கொடுத்ததுனால அந்த வாதை எப்படி வந்தது தெரியுமா? அந்த மின்னல் அடித்து, இடி உழுந்ததா மின்னல் உழுந்ததா என்ன உழுந்ததுன்னு தெரியலிங்க, அந்த சர்ச்சே தரமட்டமாகிடுச்சு. அந்த சர்ச்சு மட்டும்தான், பக்கத்தில் நிறைய பில்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அந்த சர்ச்சினுடைய கோபுரம் இடிந்து விழுந்து அந்த சர்ச்சை இன்றைக்கி தரமட்டமாகிடுச்சு. அக்னி இறங்கினதை நான் பார்த்தேன் என் கண்ணால். அப்படியே மேலிருந்து ஒரு அக்னி வந்து அந்த கோபுரத்தை இடித்து தள்ளி அந்த சர்ச்சையை வாதையினால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே இன்றைக்கி ஆண்டவருக்கு விரோதமாய் பரிசுத்த குலைச்சலாக்கும் போது வாதை நம்ம விட்டு நமக்கு வரும், அதுதான் கொள்ளை நோயாக வருகிறது. அடுத்து என்ன சொன்னார்னா, கொப்பளங்கள் வந்தது. 6வது வாதை எப்படி வந்தது? கொப்பளங்கள், எல்லார் மேலும் கொப்பளம் வந்தது. அது யாத்ரா 9:8-12 வரைக்கும் இருக்குது. அடுத்தது 7வது, கல்மழை பெய்ந்தது. இன்னைக்கு கல்மழை இன்றைக்கி அநேக தேசத்தில் பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வாதைன்னு அவங்க உணரவே இல்லை. கல்மழை 9 யாத்திரா 9:18-14 அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், 8வது வாதையாக பார்வோன் தேசத்துக்குள்ள என்ன அனுப்பினார்னா வெட்டி கிளி அனுப்பினார். 8வது வாதை அது யாத்திராவும் 10:19-20 இருக்குது. அப்புறம் 9வது வாரியாக கார் இருளை அனுப்பினார். இன்னைக்கு அந்த தேசத்து முழுவதும் கார் இருள் மூடியது என்று பார்க்கிறோம். யாத்திராம் 10:21-23 அது இருக்குது. அடுத்தது கடைசியாக ஹைலைட்டே எது அப்படின்னாக்கா 10வது வாதை தான், தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணார். அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் தலையீற்றுகளையும் தலைச்சன் பிள்ளைகளையும் அவர் என்ன செஞ்சார், சாகடித்தார். அந்த வாதை அந்த பார்வோன் தேசத்தை அந்த பயங்கரமாக கலங்கடிக்க பண்ணது. எல்லாரும் கதறி எழுது, ஐயோ இஸ்ரேவேல் மக்களை நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதை வேணுமானாலும் எடுத்துகிட்டு ஓடுங்க, முத எங்கள் தேசத்தை விட்டே நீங்கள் போங்கயா, இதை விட இன்னும் வாதம் அதிகமாக வந்ததுன்னா எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொள்ளையாடின பொருளாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இஸ்ரேவேல் மக்கள் போனதை பார்க்கிறோம். அன்பாலே இந்த தலைச்சம்பிள்ளை சங்காரம் யாத்திராகும் 12:29-40 அந்த வாதையில் ஹைலைட் அதுதான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாலே? இன்னைக்கு இஸ்ரேவேலருக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய யுத்தமே எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கே தெரியாத யுத்தம், நீ கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அந்த யுத்தத்தை ஆண்டவர் வாதையின் மூலமாக அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு வாதை நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பாலே இன்றைக்கி இதை பார்க்கும்போது சங்கீதத்தில் 89வது சங்கீதம் 32வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன்றார். இன்றைக்கி எங்கே பாவமும் அக்கிரமும் பெருகுதோ அங்கே வாதை பெருகுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அக்கிரமம் நான் செஞ்சேன்னா என் வீட்டில் வாதம் வரும். அன்பாவில் இன்றைக்கி துணிகரமான பாவங்கள், துணிகரமான அக்கிரமங்கள், இன்றைக்கி துணிகரமான மீறுதல்கள், குற்றங்கள், இப்படியாக பல விதத்தில் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கும் போது வாதை வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பாவிலே இன்றைக்கி அக்கிரமங்கள் மிகுதியினால் ஆண்டவர் வாதையினால் தண்டிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால்தான் தாவீது பக்தன் சொல்கிறாரு 91:10 படிங்க, ஆதால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம அனுதினமும் இந்த ஜபத்தை பண்ணுமாங்க. உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த பாட்டு எனக்கு உண்மையிலே அந்த பாட்டு போட்டு கேட்கும் போதெல்லாம் நான் அழுவேன்.

பிரியமே, இந்த பாட்டை போட்டு நான் கேட்டுட்டு அழுவோம். ஏன்னா அந்த பாட்டில் தாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அன்பாவில்லை, இன்றைக்கி உம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு, பாவத்தையெல்லாம் நம்ம மனம் திரும்பிட்டு, ஆண்டவர்கிட்ட முழங்காலில் நின்று, ஆண்டவரே எங்கள் என் மேலே இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் சபையில் இருக்கிற வாதையை நிறுத்துங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாதையை நிறுத்துங்கன்னு சொல்லி நீ நான் ஜெபிக்கும்போது வாதை நிறுத்தப்படுங்க. மோசேயும் ஆரோனும் வாதை நிறுத்தப்படுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாதை நீங்கும்படியாக, வாதை என்பது கண்ணுக்கு தெரியாமல் வர்றது, கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி ஒரு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், இதை நாம் வந்து இயற்கையாக நடக்குதுன்னு நினச்சிப்போம். இல்லை என்பாங்களே, ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே முழங்காலில் நில்லு, ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம் வந்தது, இது வாதையாக இருக்குதா, ஆண்டவரே என்னை தண்டிப்பதற்காக இதை நீ அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தை என் இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக வாதை நிறுத்தப்படுங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் சரி தான், நான் முழங்காலில் போய் ரூமில் போயிட்டு கதவு சாத்திப்பேன். ஆண்டவரே என் மீறுதல் நிமித்தம், என் அக்கிரமத்து நிமித்தம், என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய குற்றத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு ஜுரம் வந்துச்சா, இல்லை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சா என்று ஆண்டவர்கிட்ட நான் என்னை தாழ்த்து ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்துருக்கிறார். அன்பாவிலே இன்றைக்கி நம்மளை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாதையை நிறுத்தும்படியாக, நம்முடைய சபைகளிலே வாதையை நிறுத்தும்படியாக, நம்முடைய இண்டிவிஜுவல் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில், கிறிஸ்தவர்களை குடும்பத்தில் அமர்ந்தாலும், யார் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் வாதை நிறுத்தும்படியாக நம்ம திறப்பில் நின்று ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட நின்று ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஜெபத்தை கேட்டு வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. ஜெபிப்போம்மா, ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டதைப் போல, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி பக்தன் பாடுகிறான். ஆண்டவரே நானும் நாங்களும் ஆண்டவரே இந்த வாதையிலிருந்து தப்பிவிக்க, வாதையிலிருந்து நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்க, மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வரக்கூடிய வாதையும், எங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வாதையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த வாதையை ஆண்டவரே நீக்கும்படியாக, வாதையை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய முறுமுறுப்புகள், எங்களுடைய முறுமுறுப்புகளால் வரக்கூடிய எல்லா வாதையும் ஆண்டவரே நிறுத்தி போடுங்க. ஆண்டவரே நாங்கள் முறுமுறுக்காதவர்களாய், துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பாவத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாவம் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த வாதையிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்பான்ல.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் போய் ராஜாவோடு பேசி ராஜாவின் பாதத்தில் விழுந்து ஆமான் யூதருக்கு விரோதமாக எழுதி அதில் ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டு யூதரை அழிக்க வேண்டும் என்று போட்ட அத்தனை திட்டங்களையும் ராஜா செல்லாமற் போக பண்ணும்படிக்கு ராஜாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம்தான் இது. எழுதி கையெழுத்து போட்டு முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட காரியம். இதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, இதை யாருக்கும் மீறவும் முடியாது. ஆனால் ஒருவரால் அதை மாற்றவும் அதை சரி செய்யவும் முடியும். யாரால் என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினால். இந்த வார்த்தையை கேளுங்கள். கட்டளைகள், தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டும் என்று. எல்லா எதிரான கட்டளைகளையும் செல்லாமற் போக பண்ண சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரா? எஸ்ஐ 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா. இவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயாவை கொண்டு 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சத்ருவின் திட்டங்கள் பலத்தது போல காணப்படலாம், நமக்கு எதிரான காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது போல தோன்றலாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் மார்க்கத்தை கல்வாரி சிலுவையில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுதான் தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அவருடைய பிரசன்னத்தில் அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்குகிற அந்த நல்ல அனுபவம். அவரிடத்துல நெருங்கி அவரோடு பேசி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் போது அந்த ராஜாதி ராஜா செய்கிற காரியம் எதுவாக இருக்கும் தெரியுமா? நமக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்துகள், நமக்கு எதிரான அத்தனை சட்டங்கள், நமக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் செல்லாமற் போக பண்ணி நமக்கு அனுகூலமான காரியங்களை அவர் கட்டளையாய் பிறப்பிப்பார். இங்கே இந்த அகஸ்வேரு ராஜா அப்படித்தான் செய்தான். அதைதான் வேதம் சொல்லுகிறது. 9வது அதிகாரத்தின் 1வது வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் 13வது தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்ரு என்னென்ன தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தானோ அவை அனைத்தையும் ராஜாவினால், அந்த ராஜாதி ராஜாவினால் நன்மையாய் மாற்ற முடியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இதனால்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜாதி ராஜாவை அண்டிக் கொள்வோம். நமக்கு எதிரான அனைத்துமே நமக்கு நன்மையாய் மாறும். அவர் மாற்றி தருவார். நல்ல தகப்பனே, எங்களுக்கு எதிரான அத்தனை காரியங்களையும் செல்லாமற் போக பண்ண வல்லமை உள்ளவரே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அன்று யூதரை மகிழ பண்ணினது போல ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165 வசனம். ஒரு வாலிபன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு பணம் தேவைப்பட்டது. எனவே அவன் தன் தாய்க்கு $500 பணம் அனுப்பும்படி ஒரு கடிதம் எழுதினான். தன் மகனின் வாழ்க்கை இவ்வாறு போய்விட்டதே என்று மிகுந்த வருத்தத்தில் இருந்த அந்த தாயிடமிருந்து உடனடியாக ஒரு பார்சல் தபாலில் வந்தது. அவன் மிகுந்த ஆவலோடு அதை திறந்து பார்த்தான். உள்ளே ஒரு பைபிளும் அதன் மேல் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தை திறந்தபோது அதில், "மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஜெபி, உன் வேதத்தை வாசி" என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்த பின்பு அவனுக்கு மிகுந்த எரிச்சல் வந்தது. தன் தாயை தொலைபேசியில் அழைத்தான். "அம்மா, நீங்கள் கொடுத்த பைபிள் நன்றாக இருக்கிறது. ஆனால் இப்போது என்னுடைய தேவை பைபிள் அல்ல, $500 பணம்" என்று கோபமாக எரிந்து விழுந்தான். அப்போதும் அவனுடைய தாய், "மகனே, ஜெபி, பின்பு உன் வேதத்தை வாசி" என்றுதான் மறுமொழி கூறினாள். கோபத்தில் அவன் ஒன்றுமே பேசாமல் போனை வைத்து விட்டான். அதன் பின்பும் அவன் ஒரு கடிதம் எழுதினான். "அம்மா, நீங்கள் தேவன் மேல் மிகுந்த விசுவாசம் உள்ள தாய் என்று எனக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே இதுதான். நடைமுறை உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றே உங்களுக்கு தெரியாது. எனக்கு இப்போது தேவை பைபிளா? இல்லை, எனக்கு $500 பணம் தான் வேண்டும். எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டால் பைபிளை அனுப்பிவிட்டு அதை வாசி, ஜெபி என்று சொல்லாதீர்கள்" என்று காட்டமாக எழுதி அனுப்பினான். திரும்பவும் அவனுக்கு அவனுடைய தாயிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலும், "ஜெபி, உன்னுடைய வேதத்தை வாசி" என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. அவன் தாய் அனுப்பிய பைபிளை மிகுந்த கோபத்தோடு ஜெயிலில் ஒரு மூலையிலே வைத்தான். அவன் சிறையில் இருந்த 6 மாதங்களும் அதை தொடவே இல்லை. 6 மாதங்களுக்கு பின்பு அவன் விடுதலை செய்யப்பட்டான். அவனை அழைத்துச் செல்ல அவன் தாயும் வந்திருந்தாள். அவன் அம்மாவை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் தாய் அவனிடம், "மகனே, ஜெபித்தாயா? உன் வேதத்தை வாசித்தாயா?" என்று மீண்டும் கேட்டாள். "ஆம், நான் ஜெபித்தேன், என் வேதத்தை வாசித்தேன். ஆனால் நான் கேட்ட $500 பணத்தை நீங்கள் ஏன் தரவில்லை?" என்றான். "எங்கே உன் வேதாகமத்தை என்னிடம் காட்டு" என்றாள் அவனுடைய தாய். அவன் அதை எடுத்து காட்டிய போது அந்த வேதாகமம் பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது தெரிந்தது. அவள் தன் மகனிடம், "நீ ஜெபிக்கவும் இல்லை, வேதத்தை வாசிக்கவும் இல்லை" என்று சொல்லி தான் அனுப்பிய வேதத்தை திறந்து காட்டினாள். அதற்குள் $500 நோட்டுகள் ஆங்காங்கே 5 பக்கங்களிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அவன் தாய்க்கு கீழ்ப்படிந்து வேதாகமத்தை திறந்து வாசித்திருந்தால் அவனுக்கு $500 பணமும் கிடைத்திருக்கும். வேத வசனங்கள் அவன் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கும். ஆனால் அவன் வேதத்தை திறந்து வாசிக்காததால் அந்த 2 இழந்தான். ஆம் பிரியமானவர்களே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கும் கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வேதத்தை தொடர்ந்து நேசித்து வாசிக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வேண்டாத எந்த பிரச்சனைகளிலும் சிக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் தன் மனம் போல வாழ்க்கை வாழும் வாலிபர்களை பிசாசு தன் வலையிலே சிக்க வைக்கிறான். வேண்டாத பழக்க வழக்கங்கள் மற்றும் வேண்டாத உறவுகளில் மாட்டி அவர்கள் வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான். தீமோத்தேயு என்ற ஒரு வாலிபன் தன் தாய்க்குள்ளும் தன் பாட்டிக்குள்ளும் இருந்த விசுவாசத்தை தானும் பிடித்து கொண்டான். அவனை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை அவன் சிறுவயது முதலே நன்றாய் அறிந்திருந்தான். எனவே அவன் வாலிபத்துக்குரிய சகல பாவங்களுக்கும் விலகி ஓடினான். தன்னை பரிசுத்தவானாய் காத்து கொண்டான். ஆம், தேவன் கொடுத்த வேதத்தை நீங்கள் நேசித்தால் பிரச்சனைகளுக்கு உங்களை தப்புவித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவராக இன்று உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். 4 காரியங்களை இவ்வசனத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் காரியம் எதுவாயிருந்தாலும் கடினமானதாக இருக்கலாம், வழியே இல்லாமலும் இருக்கலாம், அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், என் காரியமாய் யார் போவார்கள், எனக்கென்று பரிந்து பேச யாருமில்லையே என்றும், நான் செய்கிற காரியம் எப்படியாக முடியுமோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை இன்று வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உள்ளது. அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கும்பொழுது ஏன் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று உள்ளது. வேதத்தில் பிரியமாயிருக்கிறான், தியானிக்கிறான். நீங்களும் அவருடைய வார்த்தையை நம்புகிறபடியினால் உங்களின் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:6 உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று உள்ளது. தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனை குற்றப்படுத்தின கூட்டத்தினர் அநேகர். இப்படியாக கடந்து போன தாவீதனுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணும்படி அவனை எல்லாவற்றிலும் உயர்த்தினார். அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் குற்றப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களை வேதனைப்படுத்துகிற கூட்டத்தினர் உங்கள் இருதயங்களை காயப்படுத்துகிறார்களா? வேலை செய்கிற இடங்களில், குடும்பத்தில், படிக்கிற இடத்தில், ஊழியத்தில் எல்லாம் உங்கள் வேதனையை கர்த்தர் அறிவார். உங்கள் நீதியை கர்த்தர் பட்டப்பகலை போல விளங்க பண்ணும்படிக்கு இன்று கர்த்தர் உங்கள் மத்தியில் வருகிறார். 3 சங்கீதங்களின் புஸ்தகம் 37:40 கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று உள்ளது. தாவீது தன் வாழ்க்கையில் அநேக இடங்களில் தன் உயிரை கொள்ளையாடும்படிக்கு சூழ்நிலைகள் கடந்து வந்தது. ஒருமுறை சிங்கம், ஒருமுறை கரடி, ஒருமுறை தன் மகன் மற்றும் சவுல் மூலம். இப்படியாக தாவீது தன் ஜீவனை தப்புவிப்பதற்காக உபத்திரவத்தின் பாதையில் ஓடினான். அப்பொழுது கர்த்தர் அவனை எல்லாவற்றிலுமிருந்து விடுவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வியாதியா, மன போராட்டத்தினால் ஜீவனுக்கு போராட்டமா, அநேக தீமையான காரியங்கள் உங்கள் ஜீவனை பறிக்கும்படிக்கு உங்களை நோக்கி வருகிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எல்லாவற்றிலுமிருந்து விடுவிப்பேன் என்று. இறுதியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37:34 பூமியை சுதந்தரிப்பாய் என்று உள்ளது. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக தேவன் உயர்த்தி சகல பூமியிலும் அவனைப் போல ராஜா இல்லை என்ற நிலைக்கு உயர்த்தினார். அவன் இழந்ததை இரட்டத்தனையாய் மீட்டுக் கொள்ளும்படியும் செய்தார். பெயரிலும், வீரத்திலும், புகழிலும், செல்வத்திலும், எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தின கர்த்தர் இன்று உங்களின் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யப்போகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை உயர்த்தப் போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை இன்று கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
1: சேர்ந்து வாசிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை இங்க இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தேவை என்பதும் உமக்கு தெரியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒருவரையும் வெறுமையா அனுப்பாத தேவன், இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சில வாரங்களாக மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த 10 கட்டளைகளை குறித்து தியானித்து வருகிறோம். ரெண்டு காரணங்கள் இதை நாம் வாசிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரெண்டு காரியங்களின் முதலாவது முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த 10 கட்டளைகளை மாத்திரம் தேவனே அவருடைய விரலினால் எழுதி மோசேக்கு கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவன் இந்த கட்டளைகளை எவ்வளவு மேன்மையாய் முக்கியமாய் பார்க்கிறார் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு கட்டளையும் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு விளங்க செய்கிறதா இருக்கிறது. பொதுவாக பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணம் என்றெல்லாம் சொல்லி இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டோம். அமெரிக்க ஐக்கிய தேசம் ஒரு காலத்துல வாழ்ந்து எப்படியோ இருந்த ஒரு தேசம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்டளைகளின் அடிப்படையில, வேத புத்தகத்தின் அடிப்படையில, இந்த வேதத்தின் தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் இன்றைக்கு இந்த கட்டளைகள் எல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களோ, அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சீரழிவுக்குள்ளே அந்த சமுதாயமே போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பழைய உடன்படிக்கை என்பதுதான் அஸ்திபாரமா இருக்கிறது. அதற்கு மேலேதான் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்தார்? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தர் கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, அப்போ உங்களை விடுதலை ஆக்குகிறேன்னு கர்த்தர் சொல்லவில்லை. அவர்களுக்கு உதவியற்ற நிலையிலே, வேதனை நிறைந்த நிலையிலே, எந்த சூழ்நிலையிலும் தங்களால் வெளியே வர முடியாது என்ற நிலையிலே, 400 மேல் அடிமைகளாக இருந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கிருபையா இறங்கி அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து அவர்களை தம்முடைய வல்லமையின் கரத்தினால் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அவர் இந்த கட்டளையை அவங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இப்பொழுது என்னுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுனால என்னுடைய ஜனங்கள் கிடையாது, நீங்க என் ஜனங்களா இருக்கிறதுனாலே நீங்கள் எப்படி வாழ 400 என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா 400 எப்படி இருந்துட்டாங்க? அடிமையா இருந்துட்டாங்க. 400 அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. வேலை மாத்திரம் தான் தெரியும், உபத்திரவம் மாத்திரம் தான் தெரியும், கஷ்டம் மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இப்பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவன் அண்டையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், நீங்க என் பிள்ளைகளா இருந்தா நீங்க இப்படிதான் வாழ வேண்டும். இதற்கான வழிமுறைகளை தான் இந்த 10 கட்டளைகள் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டு விதமான உறவுகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று நம்முடைய தேவனோடு, நம்மை படைத்தவரோடு நமக்கு இருக்கிற உறவு. இரண்டாவது உறவு நம் சக மனிதர்களோடு இருக்கிற உறவு. இந்த 10 கட்டளைகளிலே முதல் 4 கட்டளைகள் தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறவை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். முதலாவது கட்டளை என்ன? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். ஆமா, ஒரு விசேஷமான, ஒரு தனித்தன்மையான ஒரு உறவு உன்னோடு கூட இருக்கணும், உனக்கு என்னோடு கூட இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்த்ததை நம்மால வாசிக்க முடிகிறது. இது முதல் காரியம். இரண்டாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, நீ பார்க்கிற எதனுடைய ஒரு சொரூபத்தை ஆகிலும், விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். அது என்ன காரணத்தினாலோ, என்ன நோக்கத்தினாலோ, வேற என்ன, எப்படி அதை சொன்னாலும் சரி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், அதை சேவிக்க வேண்டாம் என்று இரண்டாம் கட்டளையாய் கர்த்தர் கொடுத்தார். மூன்றாம் கட்டளையை கர்த்தர் என்ன கொடுத்தார்? அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபிக்கும் போது கூட நமக்கு ஜெபிக்க எப்படி கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்த்தது, அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்க கூடாது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கட்டளை என்ன? நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சொல்லுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஒரு கட்டளையின் அடிப்படையில பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் பின்பற்றின அந்த ஓய்வு நாள், அந்த முறைமை, அதன்படிதான் நாம் இன்றும் பின்பற்ற வேண்டும். ஆகையால் நாம் ஆராதிக்க கூட வேண்டிய நாள் சனிக்கிழமை என்று பலர் சொல்லுகிறதை நம்மால் கேட்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இதுல ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் எப்படிப்பட்டதா இருந்தது? எப்படிப்பட்ட ஓய்வு நாளை தேவனிடத்தில் எதிர்பார்த்து அவங்க எப்படி கடைபிடித்தார்கள்? யூதர்கள் எப்படி கடைபிடித்தாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், ஃப்ரைடே சன்செட், சனிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், சாட்டர்டே சன்செட், இதற்கு இடையே இருக்கிற காலத்தை தான் அவர்கள் ஓய்வு நாள் என்று அனுசரித்து வந்தார்கள். திரும்ப சொல்றேன், வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சனிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த குறிப்பிட்ட நாள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம், அதுல அவர்கள் விதைக்க மாட்டார்கள், உழ மாட்டார்கள், அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் நெருப்பு மூட்ட மாட்டார்கள், சமைக்க மாட்டார்கள். அவர்கள் நடந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க வேண்டும், அப்படியே நடந்தாலும் எதையும் சுமந்து கொண்டு நடக்க, இப்படியெல்லாம் பலவிதமான கட்டுப்பாடுகளோடு அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்தார்கள். இப்போ இருக்கிற யூதர்கள் இப்பொழுதும் அவர்கள் இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்கள், இதே விதமாக அனுசரிக்கிறார்கள். அவர்கள் எப்படி அனுசரிக்கிறார்கள்? இப்போ நவீன கால உலகம், அன்னைக்கு சமைக்கிறதுக்கு நெருப்பு மூட்டி நாம் என்ன செய்ய வேண்டும், சமைக்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லையா, கேஸ் அடுப்பு இல்லை. அப்போ அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள், எப்படி அதை புரிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னைக்கும் நம்புகிறாங்க ஒரு தீ மூட்டா, ஒரு அடுப்பு பற்ற வச்சா, ஒரு சுவிட்சை போட்டா ஓய்வு நாளை உடைக்கிறோம், அந்த ஓய்வு நாள் கட்டளை மீறுகிறோம் என்று அவர்கள் மனதிலே வைத்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அவர்களுடைய எல்லாமே, வீட்டில் இருக்கிற அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சுவிட்சை போட்டால் தானே தப்பு, ஆட்டோமேட்டிக்காக இருட்டாச்சுன்னா எங்கள் வீட்டு வாசல் விளக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஏறிய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் சரியாக சூரியன் வந்த உடனே இந்த விளக்கு தானே என்ன செஞ்சிடும், அணிஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அந்த வெள்ளிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவாங்க, 24 மணி நேரம் சாப்பிடணும் இல்லையா, அதற்கு வேண்டியதெல்லாம் சமைத்து விட்டு அவர்கள் சில உபகரணங்களை வைத்திருந்தார்கள், அதில் உணவை வைத்து விட்டால் அது அதை சூடாகவே அது என்ன பண்ணும், பாதுகாத்து கொண்டிருக்கும். ஏன், சுவிட்சை போட்டால் கட்டலையே உடைக்கிறோம், ஆகையால் என்ன பண்ண மாட்டேன், சுவிட்சு போட மாட்டேன். இதில் இருக்கிறதுலேயே மிக ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாம் அடுக்குமாடி கட்டடங்கள் ஆகிப்போச்சு, எல்லா கட்டடங்களையும் மின் தூக்கி இருக்குது, லிஃப்ட் இருக்குது. அப்படி அந்த லிஃப்டில் ஏறும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, 5வது மாடிக்கு போனோன்னா 5வது நம்பர் பட்டனை அழுத்த வேண்டியிருக்குது, 10க்கு போனோம்னா 10 அழுத்த வேண்டியிருக்குது. இவங்க ஓய்வு நாள் மின் தூக்கினே வச்சுருக்கிறாங்க. அந்த ஓய்வு நாளில் எப்படி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, அந்த லிஃப்ட்டு அன்னைக்கு யாரும் தொடவே வேணாம், இவங்க உள்ளே ஏறின உடனே தானாக கதவு மூடி மேலே போக ஆரம்பிக்கும், ஒவ்வொரு மாடியிலும் நின்று நின்று நின்று போகும். 10வது மாடினா 10 தடவை நிற்கும், 10வது மாடி நீ தானாக வெளியே போயிடலாம், ஏன்னா சுவிட்சை அமுத்துனா நீ என்ன செஞ்சிருவேன், ஓய்வு நாள் கட்டலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மோசே காலத்தில் அனுசரித்த மாதிரியும் நம்மளால் அனுசரிக்க முடியாது. எத்தனை பேரால் அனுசரிக்க முடியும், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னா எத்தனை பேரால் அதை செய்ய முடியும், ஊருக்கு போக கூடாது, அன்னைக்கு தான் ஊருக்கு போகும், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இது தேவன் விரும்புவதும் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்த்தருடைய கட்டளையினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக செய்கையின் அடிப்படையில் அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாயிருச்சு, பெரிய பாரமாயிருச்சு. இப்ப இருக்கிற யூதர்கள் அவங்க அதை கடைபிடிக்கிற மாதிரி கடைபிடிக்க முடியும், ஆனால் அதுவும் முடியாது. எத்தனை பேர் வீட்டில் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வைப்போம், தானாக திறக்கிற மாதிரி, தானாக மூடுற மாதிரி, கை வைக்காதபடி, இது செஞ்சா தப்பு அது செஞ்சா தப்பு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கட்டளையை புரிந்து கொள்ளுதலில் நாம் தவறு செய்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், வசனம் சொல்லுது, பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய கட்டளைகள் எதுவுமே என்ன கிடையாது, பாரமானது கிடையவே கிடையாது. சரி, இந்த ஓய்வு நாளை குறித்த ஒரு ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்றால், இது எங்கே ஆரம்பித்தது, எங்கே போடப்பட்டிருக்கிறது, இதனுடைய முதலாவது குறிப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
1: வசனம் என்ன சொல்கிறது? 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தாராம். 7ஆம் நாள்ல என்ன பண்ணியிருந்தார் தேவன்? எப்ப எதுக்கப்புறம் ஓய்ந்திருந்தார்? தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு. தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு தேவன் என்ன செஞ்சாராம்? ஓய்ந்து இருந்தார். வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் துவக்கத்தில் வாசிக்கும் பொழுது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. இந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமான இருந்த உலகத்தை தேவன் அழகாய் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். 6 நாட்களிலே அதை ஒழுங்கும் கிரமமுமாய் செய்துவிட்டு 7ஆம் நாள் தேவன் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணியிருந்தாரு? ஓய்ந்திருந்தார். இந்த ஏன் அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தோ, அல்லது ஏன் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது, சிலருடைய மனதில் என்ன தோணும்னா, அவர் வேலை செஞ்சு சிருஷ்டிப்பின் வேலையை செஞ்சு ரொம்ப களைப்பாயிட்டாருன்னு நினைப்பாங்க. களைப்பா இருக்கும் போது நம்ம ஓய்வு எடுப்போம். நம்மள ஒரு சிலர் இருக்கும் எப்பவுமே ஓய்வுல இருக்கும், அது வேற. பொதுவாக எப்பொழுது ஓய்வு எடுப்பாங்க? களைச்சு போன பிறகு. ரொம்ப களைத்து விட்டோம், ஆகியால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓய்வு எடுப்போம். தேவன் ஏன் ஓய்ந்திருந்தார்? அவருக்கு களைப்பு வந்துருச்சா சிருஷ்டித்து விட்டு? வாசிங்களேன் ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஏசாயா 40:28.
2: பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ?
1: வாசிங்க, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு அர்த்தம் என்ன? இனி செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டேன் என்பதை தான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டு முடிந்ததினாலே அவர் ஓய்ந்திருந்தார். இனியும் செய்ய வேண்டியது ஒண்ணுமே. இதே மாதிரி வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சிலுவையில சொல்ல வேண்டிய காரணம் என்ன? மனுகுலத்தின் மீட்பு முடிந்தது, மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு முடிந்தது, இனி மனிதன் தேவனோடு கூட இணைவதற்கு உள்ள தடைகள் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு மேல செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இப்போ ரெண்டாவது, அந்த 7ஆம் நாள் தேவன் செய்த அடுத்த காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
2: தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
1: இந்த 7ஆம் நாளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை ஆசீர்வதித்தார்னு வாசிக்க முடியல. இந்த குறிப்பிட்ட இடத்தை ஆசீர்வதி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆசீர்வதிக்கிறார், அதை தனியாக பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்மால வாசிக்க முடிகிறது. இதுல மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்து வந்து 6ஆம் நாள் மனிதனை சிருஷ்டித்தார். எத்தனை நாள் மனுஷனை சிருஷ்டித்தார்? இப்போ 7ஆம் நாள் மனுஷனுக்கு முதல் நாள். முதலாம் நாளே மனிதன் எங்க இருக்கிறானா? தேவன் பரிசுத்தப்படுத்தி தேவன் பிரித்த நாளிலே தான் தேவ சமூகத்திலே மனிதன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த கட்டளையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரோடு நாட்களை செலவு பண்ண வேண்டும். அட்லீஸ்ட் 1 நாளாவது தேவ சமூகத்திலே தேவனோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மனுஷன் துவங்கும் போதே முதல் நாள், 7ஆம் நாள் அல்ல, எல்லாம் முடிஞ்சு சோர்ந்து போய் டயர்டாயி அப்பா ஒரு நாள் எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்கன்னு 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது அல்ல தேவனுடைய அனாதி நோக்கம், திட்டம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் எனக்காக சிருஷ்டித்திருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறான், பூமியில என்னை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான், ஆகையால் முதலாம் நாளே அவன் அந்த முழு நாளை என்னோடு கூட செலவு பண்ண வேண்டும் என்றுதான் தேவன் முதலாம் நாள் மனிதனோடு அவர் செலவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாமும் ஏவாளும் முதல் நாளே பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை தேவ சமூகத்தில் அவர்கள் துவங்குகிறார்கள். அல்லேலூயா. இடையில தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, இடையில தான் இந்த காரியங்கள் வந்துச்சு. இப்போ இயேசு பூமியிலே வந்து நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி முடித்த பிறகு ஆதாமும் ஏவாளும் எப்படி முதலாம் நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்களோ அவர்கள் இருந்தார்களோ அதே போலவே உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்திலே முதலாம் நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா ஒரு பாடல் இருக்கிறதுல, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். எத்தனை பேர் அதை உணர்றோம், எத்தனை பேர் அதை உணர்றோம்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளில் தான் எல்லா வேலையும் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருமணங்கள் எல்லாம் கூட ஞாயிற்றுக்கிழமை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசுவாசிகள். பிரயாணம்னா ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், வேலைக்கு நம்ம போகாமல் இருந்தால் சம்பளத்தை என்ன செய்வாங்க, கட் பண்ணிடுவாங்க. ஆராதனைக்கு போகாமல் இருந்தால் என்ன பெருசாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அநேகருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம கர்த்தருடைய நாளில எதையெல்லாம் செய்ய மாட்டோமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். தேவனோடு செலவிடுவதற்கு நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? தேவன் ஒரு நாளை குறித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை பிரத்யேகப்படுத்துவார் என்று சொன்னால், தேவன் அந்த நாளை எவ்வளவு விசேஷமா பார்க்கிறாரு அப்படிங்கிறதை நாமும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியும். அல்லேலூயா. ஆமா, வேலைக்கு போனா லீவ் போடணும், லீவ் லெட்டர் கொடுக்கணும், சபைக்கு போலன்னா யாருக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணும், நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த எண்ணத்தை நான் மாற்றி வைக்கிறேன். ஒரு நாளை நீங்க விசேஷப்படுத்துறீங்க, எதுக்காக விசேஷப்படுத்துனீங்க? ஆதாம் ஏவாள் உம்மோடு கூட இருக்கணும், அந்த ஏக்கம் தான் இன்னைக்கும் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கு. அதனாலதான் கட்டளையாவே கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில என்னோடு செலவிடுவாயா அப்படிங்கறத ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கு. நீங்க தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே இது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில முதலாம் வாரத்தின் முதலாம் நாள் யாருடைய நாளுங்க? சத்தமா சொல்லுங்க, யாருடைய நாள்? கர்த்தருடையதை நாம எடுக்கலாமா? யோசித்து பாருங்களேன், கர்த்தருடையது இந்த நாள். யாருடையது? கர்த்தருடையது. அவர் சமூகத்தில் இருந்து பாருங்களேன், அதனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. எங்க அப்பாட்ட நான் பேசுறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், ஆனால் எங்கள் அப்பா எதை ரொம்ப விரும்புவார் தெரியுமா? நான் கொடுக்குற பணத்தை விட என் பிள்ளை என் கூட உட்காந்து பேசுவானாங்கிறது அவர் எதிர்பார்ப்பார். அதுக்கே நேரம் இல்லாமல், அப்பா நான் உங்களுக்கு கொடுக்கறது தான் நான் ஓடுறேன், உங்களுக்கு கொடுக்கறதான் நான் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய ஓடினாதான் 7 நாள் வேலை செஞ்சதானே கை நிறைய கிடைக்கும், அப்போ தானே உங்களுக்கு நிறைய கொடுக்கலன்னா அது அவருக்கு தேவையில்லை. அவர் ஏங்குவது எனக்காக ஏங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. நல்ல வசனம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்றவங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்ம எல்லா இடத்துலயும் காத்திருப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருப்போம், ஸ்டேஷன்ல காத்திருப்போம், ஏர்போர்ட்ல காத்திருப்போம், எல்லா இடங்களையும் காத்திருப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் காத்திருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளாவது என் வாழ்க்கையில ஒரு நாளை நான் நியமிச்சு நீங்க எப்படி பரிசுத்தப்படுத்துனீங்களோ அந்த நாளை நான் கனம் பண்ண கர்த்தர் எனக்கு

0: ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை குறித்த கட்டளைய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கல, நோவாவுக்கு கொடுக்கல, ஈசாக்குக்கு கொடுக்கல, யாக்கோபுக்கு கொடுக்கல. கட்டளையா அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படவே இல்லை. ஆதாமுக்கு கூட ஒரு கட்டளையா என்ன செய்யல, கொடுக்கப்பட. எப்பொழுது தேவன் அதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார், எப்பொழுது கொடுக்கிறார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது, வனாந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வரும்பொழுது சாப்பாடு இல்லை. அப்பொழுது தேவனிடத்தில் முறையிடும் பொழுது தேவன் மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னாவை கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் இதை பற்றி விளக்கி சொல்லுகிறார். ஏன் இதை பற்றி விளக்கி சொல்லுகிறார்? மூன்று காரியங்களை இதில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:29-30 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:29-30.
1: பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6 இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7 உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7 ஓய்ந்திருந்தார்கள்.
0: அப்படியே ஜனங்கள் 7 எப்படி இருந்தாங்களா? ஓய்ந்திருந்தார்கள். இப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், என்ன ஆண்டவர் செய்யறார் அப்படின்னா, முதல் நாள் அவர் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய உணவை வைக்கிறார். இவங்க வெளியே போகணும், அந்த மன்னாவை வேண்டிய அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதை சமைத்தோ வேக வைத்தோ எப்படியோ அவர்கள் சாப்பிடுவார்கள். 5 வரும்போது மட்டும் அவர்கள் 2 உரியதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஏன்னா 7 என்ன பண்ணணும், ஓய்ந்திருக்கணும். ஆகையால் 6 வரும்பொழுது அவர்கள் 2 அந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் வைப்பார்கள். இப்போ 2 மக்கள் அதில் இருந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன அப்படின்னு சொன்னால், திங்கக்கிழமை முத நாளே போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான், 2 குறையதை எடுத்துட்டு வந்துட்டான். நாளைக்கு கொஞ்சம் தூங்கிக்கலாம், இன்னைக்கே எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு உரியதும் இன்றைக்கு முதல் நாளே எடுத்து என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. அடுத்த நாள் மெதுவாக எழிஞ்சு பார்த்தா அது புழு புழுத்து கெட்டு போயிருக்குது. அதை கவனிங்க, அது 2 பார்க்கும்போது சாப்பிடலான்னு போகும்போது எப்படி இருக்குது, கெட்டு போயிருக்கிறது. ஆனால் 6 ரெட்டத்தனையாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள், 7 அது கெட்டு போகாமல் இருக்கிறது. ஒன்று கெட்டு போகவும் கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்ல, சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் அதிலே கற்றுக் கொடுத்தார். 1வது காரியம் என்ன, தங்கள் தேவைகளுக்கு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறதை கற்றுக் கொடுத்தார். இதுவரைக்கும் எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோனுடைய கையை நோக்கி பார்த்தாங்க. எப்பொழுது சொல்வேன், உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பணி இருந்தாலும் சரி, அரசு பணி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சொந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. இந்த வழிமுறைகள் வேணா வேலை மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னை போஷிப்பது என்னுடைய ஆண்டவர். அவர் தான் என்னை தாங்குகிறவராய், எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய கரத்தையே நோக்கி பார்ப்பேன். 430 அடிமைகளாக இருந்தவங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தலைமுறை அடிமையா இருந்தவங்க. ஆகையால் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, உன்னை போஷிக்கிறவர் நான் என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. 1வது காரியம். 2வது, தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா, நீ அடிமை கிடையாது. என்ன சொன்னாரு, சத்தமா சொல்லுங்களேன், 7 வேலை செய்யறாங்க. சில பேர் சொல்லுவாங்களே, 24 வாரத்தில் 7 நான் வேலை செய்யறேன், அதுக்கு மேல என்ன இருக்குது. அவங்களுக்கு பேர் ஒன்னு கொடுக்கணும்னா அவங்க பேர் அடிமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நீ அடிமை கிடையாது. நீ பார்வோனுடைய இடத்துல இருக்கும்போது நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு, 7 வேலை செய்ய வேண்டியிருக்கு, 24 வேலை செய்ய வேண்டியிருக்கு, உனக்கு ஓய்வே கிடையாது. ஆனால் இப்போ நீ என் பிள்ளை, உனக்கு நான் ஓய்வு கொடுக்குறேன். 6 நீ வேலை செய், 1 நீ ஓய்ந்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உனக்கு புரியலனாலும் வேலை செய். அவருடைய வார்த்தைக்கு, திரும்ப சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு புரியலனாலும் அது வேலை செய்யும். ஆமென். எப்படிங்க, நான் முத நாள் நான் எடுத்து 2 எடுத்தனா கெட்டு போயிருது, 6 நான் 2 எடுத்து கெட்டு போகல, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்பதாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கும் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் சிரமப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம உலகம் இப்படி சொல்லுது, என் சூழ்நிலை இப்படி சொல்லுன்னு அதன்படி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறேன், அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும். ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாங்கி பிடித்திருப்பது அவருடைய வார்த்தையே. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை தியானிக்கிறோம். அதனாலதான் பிரசங்கத்துக்கு இவ்வளவு நேரம், பாட்டு அழகா இருக்குது, இன்னொரு நேரம் பாடினாலும் பாடலாம், ஆனா வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கு. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய கவனத்தை நான் திருப்புகிறேன். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35:31-17 வாசிக்கலாம். யாத்ராகமம் 31:15-17 வசனங்கள்.
1: ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார்.
0: இப்போ இந்த மூணு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரை ரெண்டு வசனங்களையும் உங்களுக்கு கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். 16 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையா ஆசரிக்கும்படி. யார் ஆசரிக்கணுமா? இஸ்ரவேல் புத்திரர். அவர்களுக்கு இதை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கிறார். 17 வசனத்துல வாசிக்கும் பொழுது எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இது என்னவா இருக்கும்? அடையாளமா இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றுகிறபடியான அந்த ஓய்வு நாளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அர்த்தம் அல்ல, அதனுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாய் அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நான் விளக்கி சொல்வேன், நீங்க புரிந்து கொள்வீர்கள். இயேசு யூத குலத்துல பிறந்திருக்கிறார், ஆகையால் ஓய்வு நாள் எல்லாம் அவர் ஆலயத்துக்கு போனார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16.
1: தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
0: அவருடைய வழக்கத்தின்படியே. எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, எப்படிங்க? வழக்கத்தின்படியே. ஓய்வு நாளான எங்க போயிருவார் ஆண்டவர்? ஜப ஆலயத்துக்கு போயிருவார். இப்போ மோசேயின் காலத்துல கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு இயேசுவின் காலத்துல அந்த கட்டளை இருந்த அடையாளமே தெரியல. ஏன்னா மோசேயின் காலத்துல என்ன சொன்னாரு? ஓய்வு நாளே பரிசுத்தமா ஆசிரிப்பாய், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க? தீ மூட்ட கூடாது, நீ நடக்க கூடாது, நீ உட்கார கூடாது, நீ தூக்க கூடாது, நடக்கும்போது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த 10 கட்டளைகளை எத்தனை கட்டளையா மாத்தி வச்சிருக்கானா? 613 கட்டளையா மாத்தி வச்சிருக்காங்க. எது இவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமோ அதுவே இவர்களுக்கு பாரமாய் மாறிட்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நீங்க பாரத்தோட வரலாம், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க கண்ணீரோட வரலாம், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது குழப்பத்தோட வரலாம், வெளியே போகும்போது எப்படி போகணும்? தெளிவா போகணும், லகுவா போகணும், சந்தோஷமா போகணும், சமாதானமா போகணும். ஏனென்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆனா சில இடங்களில் தலைகளாக இருக்கும் பாருங்க, நீங்க வெளியேந்து வரும்போது கூட கொஞ்சம் சந்தோஷமா வருவீங்க, வெளியே போகும்போது ஐயோ என்னையே பார்த்து பாஸ்டர் பேசினாரு, என்னை பார்த்துட்டார் போல எங்கேயோ, அதனாலதான் என்னை குத்தி குத்தி பேசினாருன்னு வெளியே போகும்போது இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு எப்போடா அடுத்த ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துருச்சான்னு கவலைப்படுற ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. மதத்தலைவர்களுடைய வேலை அதுதான். இவனை குற்றப்படுத்தி இவனை குற்ற கொலைவீரா மாத்திடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த கட்டளை வேற, இது வேற விதமா என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி வச்சுட்டாங்க. ஓய்வு நாள்னா என்ன அப்படிங்கறது இவருக்கு பயம். ஓய்வு நாள் வந்தா இப்படி நின்னா குத்தமாயிருமோ, உட்காந்தா குத்தமாயிருமோ, இப்படி ட்ரெஸ் பண்ண, இப்படி எல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து விட்டது. ஆகியால் இதை தெளிவுபடுத்துறதுக்கு ஆண்டு ஒரு காரியம் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? 7 பேருக்கு நான் இப்படி சொல்ல வேண்டும் என்றே ஓய்வு நாள்ல சுகத்தை கொடுத்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய குற்றம், தெய்வ குற்றம். அதனால இயேசுவை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 பேரு சுகவீனமா இருந்தவர்கள், அது கொஞ்சம் காலம் கிடையாது. பெதஸ்தா குளத்தண்டையில ஒருத்தன் இருக்கிறான், எத்தனை வருஷம் சுகவீனமா இருக்கிறான்? 38 வருஷம் அவன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் கூட சந்தோஷமான நாள் கிடையாது. கர்த்தர் அவனுடைய துக்கத்தை மாற்றி அவனை இளைப்பார செய்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியுமா? எப்போ தண்ணி கலங்கும், எப்போ நான் உள்ள போவேன், எப்போ எனக்கு சுகம் குடிக்கும், அவன் ஒரு பதட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு பெண் 18 வருஷமாய் கூனியா இருந்தாள். அவளை பிசாசு கட்டி வைத்திருந்தான். வசனம் சொல்லுது நிமிரக்கூடாத கூடி, தலையை தூக்கியே பார்க்க முடியாது. தரையே பார்த்து வாழ்ந்த 18 வருஷம் கர்த்தர் ஓய்வு நாளிலே அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அந்த அம்மாவுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு அவங்க சுகம் பெற்றாங்கன்றது பெரிய மேட்டர் கிடையாது. ஓய்வு நாள்ல ஏன் அதை செய்தீங்க? ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து வெளிச்சத்தை பார்த்தது கிடையாது. பிறவியிலிருந்து குருடன், பிறவியிலிருந்து குருடன், எப்படி இருந்து வாழ்க்கை நரக வேதனையா இருந்திருக்கும், கஷ்டமா இருந்திருப்போம் பாருங்க. அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். அவன் பார்வை அடைந்தான் என்பதை விட இவர் கட்டளையை உடைத்து விட்டார் என்பதுதான் பெரிய குற்றமாக போய்விட்டது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவது ஒரு பாரமா இருக்குது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கனால்தான் உங்களுக்கு என்னவா இருக்குது, பாரமா இருக்குது. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கிறார்? 6-7 நாள்ல ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை இழைப்பாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார் அந்த நாட்களில் இந்த ஜனங்கள் எல்லாம் தவிக்கிறத பார்க்கிறாரு. இந்த பலி செலுத்தணும், அந்த பலி செலுத்தணும், இந்த உபவாசம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் அதையும் கவனிக்கிறேன். நான் ஒரு சிலர் இவ்வளோ ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, பார்க்கவே முடியாது. ஜனங்களை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-29.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
0: இப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை பாக்குறாரு, வருத்தமா பாரமா ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், உங்க பாரத்தையும் வருத்தத்தையும் நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன், இளைப்பாறுதலை கொடுக்க போறேன். இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை பற்றி ஆண்டவர் அங்க பேசல, மாறாக ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல். நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன், நாள் முழுசும் வேலைக்கு போன வந்தேன், ஆனா படுத்த எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கம் வருது. என்ன இல்லை, ஆத்மாவில இளைப்பாறுதல் இல்லை. யோசனை என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குமோ, என்ன செய்யுமோ, கவலை எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலையில் உள்ள பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் எப்ப கிடைக்குது தெரியுமா? சட்டங்களை கைகொள்கிறதுனால் கிடைக்கவில்லை, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஏற்கனவே பாவ மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு 100 மூட்டை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. அவன் பாரப்பட்டு பாரப்பட்டு பாரப்பட்டு சமாதானத்தை இழந்துதான் மிச்சமே ஒழிய அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. இப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா தேவன் கொடுத்த கட்டளை வேற, நீங்க பின்பற்றுறது வேற, இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆகியால் தான் சொன்னார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு இவங்க அந்த ஓய்வு நாள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவும் சீஷர்களும் ஒரு வயல் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. வயல் வழியா போகும்போது சீஷர்களுக்கு பசி எடுத்துச்சு. பசி எடுத்தனா என்ன பண்ணாங்க, விளைஞ்சிருக்கிற தானியத்தை கொஞ்சம் எடுத்து அதை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அதை யோசிச்சு பார்ப்பேன், இயேசுவோட சீஷர்களும் எவ்வளவு கண்காணிச்சிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு வயல் வெளியே போனா எங்க ஊர் வெளியே, அந்த வயல்ல இயேசுவும் சீஷர்களும் போனா அவங்க போயிட்டு போட்டோம், பின்னாடியே போறோம் பாருங்க. குறை

0: நம்ம எப்படி எந்த எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் தேவனால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னா, இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த பரிகாரத்தின் அடிப்படையில, பாவ மன்னிப்பின் அடிப்படையில, கிருபையின் அடிப்படையில தேவன் உங்களையும் என்னமே ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்ல நல்லா புரிந்து கொள். இயேசுவை சிலுவையில் அடித்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக அவசர அவசரமாக போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி இயேசுடைய சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது? வெள்ளிக்கிழமை மாலை இயேசுடைய சரீரம் என்ன செய்யப்படுகிறது? அடக்கம் பண்ணப்படுகிறது. சனிக்கிழமை முழுவதும் இயேசு சிலுவையில் சொன்னார்ல, சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சுன்னு, எல்லாத்தையும் முடித்தவர் ஓய்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுந்தவராய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு எதை நிரூபிக்கிறது தெரியுமா? என் பாவம் பரிகரிக்கப்பட்டது, இந்த பரிகாரத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் இயேசு முடித்த எல்லாத்தையும் முடித்தார் இல்லையா, அந்த முடித்து அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நான் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி தேவனுடைய ஜெயத்திலிருந்து நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாமே நிழல். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாமே நிழல். எதற்கு நிழலாக இருக்கிறது? வரப்போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவைகள் எல்லாம் நிழலாக இருக்கு. வாசிக்கலாம் கொலோசியரின் புஸ்தகம் 2:15-16 கொலோசியர் 2:15-16 ஆகிய வசனங்கள் வாசிங்க.
1: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
0: சொல்லுங்க, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எவ்வளவு பெரிய காரியத்தை கத்துறாங்க வச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க, நான் விடுதலை ஆக்கிட்டீங்க, அதனால என் இஷ்டத்துக்கு 7 நாள் வாழ்வேன்றது கிடையாது, 6 நாள் வேலை செய்வேன், 1 நாள் தேவ சமூகத்தில் நான் தேவனோடு கூட செலவிட அந்த நாளை நம்ம. ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் கத்துறேன். நீ உன் முதற் பலனை கத்திருக்க கூடுன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த வாரம் துவங்குறதுக்கு முன்னைக்கு தான் துவங்குறோம், புதிய வாரத்துக்குள்ள வருகிறோம். அன்னைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவரை என்ன இருந்தாலும் நான் உடைய சமூகத்தில் வந்து இந்த வாரத்தை நான் துவங்க போகிறேன். எந்த நிலையில இருந்தாலும் நான் சொல்வேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கணத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்களை கத்திர ஆசீர்வதித்து நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே நிறைய பாரங்கள், எவ்வளோ வசனம் தெரியுது எல்லாம் இருக்குது, ஆனால் பாரம் அப்படி உள்ளத்தில் நிறைய காரியங்கள் ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி சொல்லுவோம், ஆண்டவர் இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என் பாரத்தெல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், என் பாரத்தெல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும், ஒரு ரெஸ்டோட, ஒரு பீஸோட, ஒரு சமாதானத்தோட இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் கொடுத்தாரு இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலவிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்றுகிற நாள். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்களேன், அவர் ஜப ஆலயத்தில் செய்த அற்புதங்கள். அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. சூமியின கை இருக்கிற மனுஷன் ஆலயத்துக்கு வர்றான், அவன் சொல்லலை ஆண்டவர் என்னை சுகமாக்கலைங்க, நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு கர்த்தர் மாட்டல, நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும். இல்லை, அவனுடைய குறைவோடு ஆலயத்துக்குள்ளே வந்தான், இயேசு அங்கே சந்தித்தார், அதை நிறைவாக கர்த்தர் மாற்றினார். அதுதான் தேவ சமூகம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இனி ஆண்டவரே நான் ஆராதனை விடுவேன் மாட்டேன். அதனால தான் ஆலோசனையாக சொல்கிறாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த வருஷம் துவங்கதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தவறாமல் நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லது எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே நான் நிறைய இடத்துல தவறி இருக்கிறேன், இதனுடைய முக்கியத்துவத்தை நான் அறியாமல் இருக்கிறேன், ஆதி ஆகமத்திலேயே தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவருடைய திட்டம் என்ன, முதல் நாள் என்னோட கூட என் மகன் இருக்கணும், என் மகன் இருக்கணும், முதலாவது

என்னோடு கூட அவங்க துவங்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்பி பேசினதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாதத்தில் என்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன் சுவாமி, என் பாரத்தை எல்லாம் இறக்கி கவலைகள் எல்லாம் வைக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மிடத்தில் மாத்திரம்தான் இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எது உங்களை பாரப்படுத்துதோ எல்லாம் அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா, இந்த காரியங்கள் என் மனசுல ஆண்டவரே இருந்துட்டே இருக்குது, என்னை கவலைப்படுத்திட்டே இருக்குது, என்னை பாரப்படுத்திட்டே இருக்குது, இதெல்லாம் உடைய பாதத்துல வைக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு நேரம், ஆண்டவர் உங்களுடைய சிந்தனையை அறிந்து இருக்கிற நேரம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்தெந்த விஷயங்கள் தான், எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நான் இங்கிருந்து போகும்போது ஒரு இளைப்பாறுதலோடு ஒரு சமாதானத்தோடு போக தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்க. என்னை அழுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே நான் வைக்கிறேன்.

சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தெட்டலஸ்தா, எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் துக்கம், என் வேதனை, என் போராட்டம், என் கண்ணீர், தடைகள் முடிவுக்கு வரட்டும் சுவாமி. முடிஞ்சதுன்னு சொன்னீங்களே, அதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா பாரத்தினுடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் சுவாமி. நீர் கொடுக்கிற அந்த இழைப்பார்கள், உமோடு கூட நான் செலவிடுகிற நேரங்கள், இதெல்லாம் எனக்கு மேன்மையாய் காணப்படுவோம் ஆண்டவரே. கர்த்தாவை தவறாமல் கர்த்தாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், உமோடு செலவிட வேண்டிய நான் காலங்களை நான் சரி பண்ணிக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கட்டளையாய் அல்ல, அந்த அன்பின் நிமித்தமாய், உறவின் நிமித்தமாய் உமோடு கூட நான் நேரங்களை செலவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அநேகருடைய ஜெப வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய கேளுங்க, உமோடு கூட நான் செலவிடுகிற நேரங்களை உதாசீனப்படுத்தி அதை விட்டுட்டேன் ஆண்டவரே, ஆனால் உமோடு கூட நான் செலவிடுவேன் அன்பின் நிமித்தமாக. உடைய சத்தத்தை கேட்க நான் விரும்புவேன், ஆசைப்படுவேன். உடைய வேதத்தின் மேல் நான் பிரியமாயிருப்பேன். மணிக்கணக்காய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் என்னுடைய வார்த்தையில நான் வாசித்ததன் மூலமா நீர் பேசுகிறது நான் செவிகள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஏழு பேரை ஓய்வு நாளில் சந்தித்தது போல இங்க வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சந்தித்து எங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை இழைப்பார பண்ணி எங்களை அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வயிற்றிருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம்,

இதயத்தை தருகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. கெவின் கார்ட்டர் என்ற புகழ்பெற்ற போட்டோகிராஃபர் எடுத்த புகைப்படம்தான் வல்ச்சர் அண்ட் ஸ்டார்விங் சைல்டு என்ற புகைப்படம். அந்த புகைப்படம் சூடான் நாட்டின் பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை சித்தரித்தது. அந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை உணவுக்காக ஐக்கிய நாடுகள் உணவு கொடுக்கும் மையத்தை நோக்கி செல்ல நினைத்தது. உடம்பு மெலிந்திருந்த அந்த குழந்தை இறந்தால் அதை தூக்கி சென்று சாப்பிட ஒரு பருந்தும் காத்திருந்தது. 1994 அந்த போட்டோகிராஃப் சிறந்த புகைப்படத்திற்கான புலிட்சர் அவார்டை பெற்றது. பரிசு பெற்ற 2 கழித்து கெவின் கார்ட்டர் தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து மறித்து போனார். கெவின் சூடான் நாட்டு பஞ்சத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக அந்த குழந்தையை நோக்கி தன் கேமராவை திருப்பினார். அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல நினைத்த பருந்தையும் படம் பிடித்துக் கொண்டிருந்தார். படம் எடுத்த போது அந்த பருந்தை சில முறை விரட்டிவிட்டார். அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு தவழ்ந்து தவழ்ந்து சென்றதை படம் பிடித்தாரே ஒழிய மனிதாபிமானத்தோடு அதற்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அவருக்கு போட்டோ எடுப்பதும் சிறந்த போட்டோகிராஃபர் என்ற டைட்டிலை பெறுவதும் தான் மிக முக்கியமாக தெரிந்தது. சூடான் நாட்டு பஞ்சத்தை வெளிப்படுத்த விரும்பிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டது. அந்த புகைப்படம் 1993 மார்ச் 26 வெளியிடப்பட்டது. அந்த புகைப்படம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அந்த புகைப்படம் வெளியானதிலிருந்து கெவின் கார்ட்டருக்கு எதிராக உலகம் முழுவதிலும் இருந்து கண்டன குரல் எழுந்தது. போட்டோ எடுப்பதா பெரியது? இவ்வளவு பசியாக பச்சிளம் குழந்தை எலும்பும் தோலுமாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பருந்து வேறு குழந்தையின் உயிருக்கு அச்சுறுத்தலாக பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. அதை போட்டோ எடுத்தவருக்கு உதவி செய்ய தெரியாதா என்ற இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்டன குரலுக்கு கெவின் கார்ட்டர் பதில் சொல்ல முடியவில்லை. மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளானார். மேலும் பல காரணங்கள் அவரை மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாக்கியது. வேறு வழி இல்லாமல் தான் தற்கொலை செய்து மாண்டு போனார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாயிருக்கும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடி நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும், நாம் நன்மை செய்ய கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. மனிதர்கள் படும் வேதனைகளை பார்த்துவிட்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அனைவருக்கும் நன்மை செய்தார். யாதியஸ்தர் மேல் மனதுருகி அவர்களுக்கு சுகம் தந்தார். தேவன் நம்மையும் நன்மை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். நாமும் நமக்கு கிடைக்கும் தருணத்திற்கு தக்கதாக நன்மை செய்வோம். துயரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வாஞ்சையை நம்மிலே வளரச் செய்வாராக.

எஸ்தர் 9 ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகின்றதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12 மாதம் 13 தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலால் முடிந்தது. யூதர் அகாஸ்வேலு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கின்றவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொண்டு நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அம்மெத்தானின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரரான தர்சான் தாத்தா, தல்மோன், அஸ்பாதா, புராதா, அதலியா, அரிதாத்தா, தர்மஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நிறுத்தவில்லை. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொண்டு போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையிட்டபடியே சூசானில் இருக்கின்ற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றார். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தார். அதற்கு சூசானின் கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கின்ற யூதர் ஆதார் மாதத்தின் 14 தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானிலே 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13 தேதியிலே இப்படி செய்து 14 தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகின்ற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13 தேதியிலும் 14 தேதியிலும் ஏகமாய் கூடி 15 தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகின்ற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கின்ற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14 தேதியை சந்தோஷமும் விருந்துகின்ற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகின்ற நாளும் ஆக்கினார்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கின்ற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14, 15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீக்கலாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும்
அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மமும் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்பெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் போர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவர்களின் நிமித்தம் தங்களுக்கு நேரிட்டவர்களின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கின்றபடியே அவைகளை வருஷம் தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவர்களை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகின்ற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். பூரிமை குறித்து எழுதியிருக்கின்ற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் ஆறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவர்களின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கின்ற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிரூபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10வது வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததனால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றி கொண்டிருந்தது. சரியாக படிக்கிற காலகட்டத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் இருந்ததுனாலே ஒரு 10th SLS படித்து முடித்தால் போதும் என்ற நிலைமையில் என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இராணுவத்திற்காக உலக நாடுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தான் என்ன உள்ளுக்குள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்த ஊரில், அதாவது சில்வர்பட்டு கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்ட நேரத்தில், இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். 1-2 முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு RPFஓ, ஒரு போலீஸோ, ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23rd இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணும் என்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2

6 மாதம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியுடைய ட்ரைனிங் காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு பிடி ஆரம்பித்தால் அது ஒரு 10 மணிக்கு வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்னவோ நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்தா இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 பேர் தமிழக்காரர்கள், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பேர் பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன சேர்த்து 9 பேர், இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணும் என்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்கில் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்களை வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நல்ல மாதிரி நடக்க வேண்டும், அந்த ட்ரைனிங் நல்ல மாதிரி முடிக்க வேண்டும், நான் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் தான் என்னுடைய முடிவாக இருந்தது. 1987 எங்களுக்கு அசமுதூர் என்ற கிராமத்தில் சுப்பிரமணி என்ற மகளை திருமணம் செய்யும்படியாக 1987 ஏப்ரல் மாதம் என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 ஏப்ரல் 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவி நான் விட்டுட்டு 11 மாதங்கள் மிலிட்டரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 1 மாதம் தான் லீவ் கொடுப்பாங்க, அந்த 1 மாதம் லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் எல்லோரும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா வருஷத்துக்கு 1 முறை வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்டரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணம் ஆன பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும்னு என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைய ஒரு மகளை ஆண்டு கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிசில்லா. 2வது 90 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க, அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்டரி முதல் கொண்டு போனேன். எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும், மிலிட்டரியில் ஒரு கேப்டனாக, ஒரு மேஜராக, ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டுமென்றுதான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேன், என்னுடைய மனைவி செய்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரே இடத்துல சேர்ந்தலாம்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவி நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ராபதி என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அது பிறகு 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைகளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போக இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை என் ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துணும்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை 1வது LKG UKG என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரசிராபதியில் 3 வருஷம் இருக்கும் போது நாட்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்து கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு அந்த முயற்சியில்

போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 வருஷம் இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து ஒரு முறை குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா அங்கே படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுன்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்ட்டர்ஸ் எடுக்க முடியாது அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் குவார்ட்டர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் குவார்ட்டர்ஸ் கிடைத்தது. அது இப்போ சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வயசு வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது. அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெல்லாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்கள அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மன மகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம். 1997 ஜூலை மாதம் 15ஆம் தேதி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நான் அதை தான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட்டை எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி அதில் 2 ஆள் ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மகன் இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்டை விழான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும்போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால் அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்கிறேன், இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்ததென்றால், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த கத்துதலை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்றுந்தான் பாரு, எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகிரி குச்சி என்ன பண்ண அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையா பண்ணா, இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னுது, இப்போ அதில் தான் அடிச்சுன்னு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்று அழுது கொண்டு ஒரு கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க.
இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன் அழுதுருக்குறாங்க, பையன் அழுது கொண்டிருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுணும், அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தினு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சிக்கினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சதுனால எனக்கு அந்நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 பிள்ளைங்களை வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், எங்கே தண்ணி, அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை, அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு. இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீ போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியிலேருந்து விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கேட்குறவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போய் நிற்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் 10 கிலோமீட்டர் ஓடி ஓடினேன். எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஒரேடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. இப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 நாள் தேடி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவில்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க. நான் 3 நாள் பார்த்தீங்கன்னா பயத்துக்காரன போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டல் ஆகி கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறது, இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா, என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன, பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்ச படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், பிள்ளைங்கள் நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க, அவங்க தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா, ஒரு தாயினுடைய அந்த பிள்ளையை இறந்த பிறகு தகப்பம் தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலன், அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு 3 நாள் பாருங்கள், 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை சைப்பன் இருப்பாங்களா, ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி, மேலே ஒரு நதி, இப்படி அந்தத்தை கட்டி வைத்திருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியாக இருந்தது. ஒன்றும் தாங்க முடியாத ஒரு பக்கம், இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில். மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண, ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விடுற ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3வது நாள் என்னுடைய மகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைப்பனுக்குள்ளேருந்து வெளியே வந்து தலை மட்டும் எட்டி பார்த்துருக்குது. தலை பார்த்து அப்படியே முழுகும் போது ஒரு மிலிட்ரிகார் பார்த்து ஓடி போய் குடிச்சு அந்த குழந்தைய வெளியே தூக்கின்னு வந்துட்டாங்க. பெண்ணு அது செத்த பணமாக தான் காணப்பட்டது. பையன் வந்த 2வது நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா மதுவில் அடித்து கொண்டு இருந்தான். அந்த மதுரந்த பிள்ளையை தூக்கின வந்தாங்க. 2 பிள்ளைங்களையும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு செக் பண்ணாங்க. இது உங்கள் பிள்ளைங்களான்னு ஆமான்னு சொன்னோம். அதுக்குள்ள என் மனைவிக்கு வந்து சொல்லவில்லை, நான் 2 பிள்ளைங்களும் செத்துட்டாங்கன்னு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க உயிரோக்கிறாக தான் நினச்சிருக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு 10 பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளை பிள்ளை, ஏன்னா 3 நாள் ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே 2 பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர்கள் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க.
அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டான விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, ரெண்டு பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆடு, வேதனைக்கு மேல் வேதனை, என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது, ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோட நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு, அது எந்த எதையும் அதுக்கு எது அதுக்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி, ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சி நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இன்ன இப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு, என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 கிலோ இருந்தாங்க, அவங்க அழுது அழுது அழுது அழுது அதுக்கு பிறகு 29 கிலோ வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன, இந்த துக்கம் அவங்க இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி, அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை, எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். அது பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன், பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐயுடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் இல்லை, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். ரெண்டு பிள்ளைகள் இழந்து மனைவி மென்டல் ஆகி ஒரு பைத்தியக்காரி ஆகி, கடவுள் யார், உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம்மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுள் ஏன் நான் கேட்டேன்னா, என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு 5 பிள்ளை இருந்தது, 4 பிள்ளை இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க, அங்கே அந்த பிள்ளைங்களாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார், என் கடவுள் கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை, இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை, ஆனால் என் மனசில் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, பாருங்க உங்கள் மனைவி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தா கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை பெற்று எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கிது. இப்படி கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல. இப்போ எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார், அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரது கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால 3 நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவியுடைய அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும்
மிலிட்ரிக்காரெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் இவங்க போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவினை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது அழுது இப்போ 29க்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, ரத்தம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க கிண்டியில், அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவங்களை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும்போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு நாள் ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது. ஒரு ஆலயம், அந்த ஆலயம் போட்டப்பட்டு, அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே. அந்த சொப்பனத்திலே நான் நினைக்கிறேன், அதை இந்த இடத்துல நான் வந்து ஏன் அழுது நினைக்கணும், ஓன் அழுது நிற்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்க வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்க வந்து கொண்டிருக்கலாம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தோடு நடந்து வந்து என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் அவர் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டார். எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் என் பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு. எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, 2 பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க ஆப்ரேஷன் பண்ணால், அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றட்டும், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவும் மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில், அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாக, நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 நாள் உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாசத்தில் 17, 18, 19 தேதிகளில் அந்த 3 நாளில் நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது, அந்த 3 நாள் கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரையே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை என் மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு. அது பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு நான் அவங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னேன். பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னாங்க. 2000 மே மாதத்தில் 19ஆம் தேதி நாங்கள் கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதற்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் நம்ம தான் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும்,
ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்தை குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீங்கள் ஊழியம் செய்வோம் அப்படின்னு. அப்போ நான் மனைவி சொன்னாங்க, நீ நான் போகிற வேலைக்கு நான் சொல்லிட்டேன் உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம், சென்னையில் இந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எத்தனை ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், ரெண்டாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், மூன்றா டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க நான் கற்றுன்னு வந்துடும் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 மணிக்கு போய் டிரைவிங்காக 1 ஹவர் டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 ஹவர் பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2 ஹவர், இப்படி டெய்லி 3 மாதம் செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியார்டில் உங்கள் நம்பர் வரல, 2 வருஷம் ஆகுன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 வேக்கண்ட்டுன்னு. அந்த 1 வேக்கண்ட்டுக்காக அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பர் வாங்கிக்கின்னு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பேன், அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 2000 ஜூன் 6ஆம் தேதி ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம், மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. அப்புறங்க வேலை வந்து ஜூன் 6ஆம் தேதி கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்டரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்டரி கோர்ஸ் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். வந்துட்டு பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும்போது, ஆவடி ஏசிய சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிய சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும் போது, பெங்களூரில் பிடிஹெச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜபக்குழுவில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் டெய்லி. ஜெபம் பண்ண எங்களுக்கு கூட இருக்கலாம் பிடிஹெச் படிக்க ஆரம்பித்தாங்க, நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001 2003 பிடிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2003 2005 எம்டிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2005 2008 நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள், அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் புரியுங்களா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது, அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 பிள்ளையும் இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்றைக்கி 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார், 300 சபைகளை வடமானதை ஸ்தாபிக்கணும்னு. தமிழ்நாட்டில் 40 பகல் 40 ஜபத்தை போடும் மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்த கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தர் ஜபம் போட்டோம் 2011 2012 6 இரவு 6 பகல் யோபுவேல் ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும், சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அது பிறகு ஆண்டவர் சொன்னார், 21 நாள் ஜபம் தானியல் ஜபம் போட சொன்னார், 21 இரவு 21 பகல் போட்டோம். அதுக்கு பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆரம்பித்தார், கிருபை பாராட்டினார், அந்த அபிஷேகத்தை ஆண்டு நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டு கொடுத்த திட்டம் என்னென்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்,
இதுக்கு ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். போகும் எல்லா மாநிலங்களும் ஜெபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்லையும் போயிட்டு 12 மணி நேரம் ஜெபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜெபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணினார். இந்திய மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2 ஜாமத்தில் 3 ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணிலேருந்து 12 1 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா 2 ஜாமத்தில் 3 ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துல இருந்தவனுக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்ச முழு குடும்பத்தை அழிச்சு விடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிலிருந்து கத்தர் எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியில் இருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்டரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்து தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா நான் மிலிட்டரியில் இருக்கும்போது நிறைய குடிப்பேன், தம்பாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம். அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைகள் மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, ஒன்று நாங்கள் மனந்திரமணும், பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். 2 பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறோமே என் பிள்ளைங்க எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கும் போது அழுது ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார். புரியுங்களா? அது பிறகு எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ ஒரு குழந்தையத்தை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகள் எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வேன், உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுன ஆண்டவர் என்னோட தினதோடு பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக 2 பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ். ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும்னா ஜபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களில் போய் 7000 பேர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகாட்டியிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்வது. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் என்னை கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நான் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என் ஆசிரியன்னு சொல்லிட்டல்ல. 2 பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா என் நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கு நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், அவருக்காக நீங்கள் ஓடணும், ஏதாவது ஒன்று நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருந்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்த,
என்னை ரட்சித்தனால நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. அப்போ உனக்கு ஆண்டு தாழ்ந்து கொடுப்பாரு, வரங்களை கொடுப்பாரு. புரியுங்களா? ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா, ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது. ஒருவனு கெட்டுப்போ தெய்வ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் நான் தாமதமாக இருக்கேன் நானும் சொல்லியிருக்கிறேன், நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? 2 பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல, ஆண்டோட்டு விலகலை, குழந்தை மறித்த பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியான ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியானா ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி 2 பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம். அவர் பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையை சொன்னவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து, நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு, நம்மளால் முடிஞ்சவருக்கு இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்க போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர் போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம், ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது, இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க. மனுஷனுக்காக நிற்காதீங்க, ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற அந்த ஆனந்தா கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு, நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீ ஜபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார், ஒரு அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார், அதில் திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாயிடுது. ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கத்தருக்காக நிற்கணும்னா, ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா, உலகத்தில் கடவுள் யாருன்னு. இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனமானதுனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன், இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்த்துவராக. ஆமீன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இன்ஜினியர் ராஜசிங் அந்த பட்டணத்தில் நீண்டகாலம் பெயர் பெற்ற ஒரு சிறந்த கட்டிட நிபுணர். அந்த பட்டணத்தில் ஓடிய ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து விட்டது. அதை புதிதாக கட்ட வேண்டும் என்று நகராட்சி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மிகப்பெரிய பொறுப்பான பணி இன்ஜினியர் ராஜசிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை குறித்து அவர் திட்டமிடும் பொழுது திட்ட காலம் அதிகமானது போல் பலருக்கு தெரிந்தது. அதை குறித்த விளக்கத்தை மற்றவர்கள் கேட்டபொழுது, எந்த பணியை நான் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமென்றாலும் ஸ்மார்ட் என்ற 5 எழுத்துக்களையும் மனதில் கொண்டு செயல்படுவேன் என்று கூறினார். இந்த 5 எழுத்துக்களினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன உண்மை இதுதான். எஸ் என்பது ஸ்பெசிபிக் என்பதை குறிக்கும். அதாவது, செய்யும் அனைத்து பணிகளிலும் குறிப்பாக எந்தெந்த காரியங்களை முக்கியமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதை முதலாவதாக குறிப்பேன். இரண்டாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் செய்யப்படும் வேலைகளை அளக்கத்தக்க விதங்களில் திட்டமிடுவேன். மூன்றாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் கொடுக்கப்படும் பணத்தை கொண்டு எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் திட்டமிடுவேன். நான்காவதாக, இந்த பணி தொடர்பான காரியங்களை குறித்து மட்டுமே அந்த காலகட்டத்தில் செயல்படுவேன். மேலும் செய்து முடிக்கக்கூடிய சரியான காலகட்டத்தையும் திட்டமிட்ட பின்னர்தான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார். நாமும் எந்த பணியை செய்தாலும் இந்த ஸ்மார்ட் அல்லது ஸ்பெசிபிக், மெஷரபுள், அச்சீவபுள், ரிலவன்ட், டைம் பவுண்ட் இந்த வார்த்தைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு முன்மாதிரி வைக்கிறது. பின்பற்றுவோமா?

0: தேவனை அறிகின்ற அறிவு என்ற தலைப்பில் ஊழியர் ஜேக்கப் மனோகரன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒன்று, தம்மை இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தேவனை அறிகிற அந்த அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று தேவனே விரும்புகின்றார். ஆகையினால் இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை வேகமாய் பார்த்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். தேவனை இன்னார் என்று நாம் அறிந்து கொண்டால்தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிந்து கொள்ளுவதற்கு பெயர் தான் விசுவாசம். ஆமென். கடவுளை நாம் பின்பற்றுகின்ற ஆண்டவரை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், இன்னார் என்று. அப்படி உங்களுக்கு அதிலே வளர்ந்து விடுவீர்கள் என்று சொன்னால் மிக சர்வசாதாரணமாக உங்கள் வாழ்க்கையிலே ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும். கணவன் அடித்து காது செவிடாகி இவ்வளவு காலங்களும் அவர்கள் செவிடாகவே அந்த காது கேளாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள மேல கையை வைத்து விசுவாசத்தோட, என் கையல்ல கர்த்தருடைய கை உன்னை தொடுகிறது என்று நான் காத்திருக்கும் போது அவர்கள் காது திறந்து விட்டது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தினால் நிரம்பி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அதற்குத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓசியாவின் புஸ்தகத்தில் 6:6 ஆண்டவரே சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று ஓசியா சொல்லவில்லை, தேவனே சொல்லுகிறார் என்று நீங்கள் வீட்டிலே அடுத்த வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் தாம் இன்னார் என்று அறிந்திருக்கிறார். தமக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, இஸ்ரவேலே, ஆவிக்குரிய மனுஷனே, மனுஷியே, ரட்சிக்கப்பட்ட குடும்பமே, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட தேவ மனுஷனே, அவர் நீங்க அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை அவர் விரும்புகிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் 2:21 இப்படி ஆய் சொல்லுகிறது, தேசமே அல்லது தனிப்பட்ட மனுஷனே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கோரு, கர்த்தர் பெரியவர், ஆகையினால் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ ஒரு சாமானிய மனிதன் ஒரு காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் இதை செய்தானா என்று நாம் ஆச்சரியப்படுவோம். அதே போலவே பெரிய வல்லமை படைத்த மனிதன், பலவான், ஒரு கிலோவை தூக்கிட்டான் சொன்ன யார் ஆச்சரியப்பட போறாங்க? அவன் எத்தனையோ பவுன்ஸ், எத்தனையோ கிலோகிராம் எடைகளை சர்வசாதாரணமாய் தூக்கக்கூடிய பலம் உடையவன். அதை மற்றவர்கள் செய்ய முடியாது. இப்போ அவன் வந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி இந்த பக்கம் போடுறான் அப்படின்னா நீங்க ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் குழந்தை அதுக்கு இருக்கிற சின்ன பலத்துல ஒரு பெரிய கல்லை அசைத்து தூக்கி போட்டு விட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரெண்டு வித்தியாசம்தான் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை வளர்க்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் கால்வலிக்காக ஜெபிக்கிறதா, ஆண்டவர்கிட்ட போய் கைவலிக்காக ஜெபிக்கிறதா, ஆண்டவர்கிட்ட போய் 1000 ரூபா பணத்துக்காக தாரும் என்று நாம் கெஞ்சுவதா? கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த தீர்க்கதரிசி யோவேல் சொல்லுகின்றான், கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பவுல் அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கின்றேன். அந்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் அவசியமாயிருக்கிறது. நாம் ஒருவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கை அவர் துரோகம் செய்யும் போது நாம் உடைந்து போகிறோம். நாளைக்கு வா, இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உன்னுடைய மருத்துவ செலவுக்கு இதை நான் தந்து உன் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன அந்த மனிதன் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவன் அதை பூட்டி விட்டு உங்களை குறித்து கவலைப்படாமல் ஓடி விடுகின்றான். உடனே போன் எடுத்து பேசுறீங்க, அதற்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்லை, சொன்னந்தான். இப்ப அதற்கு என்ன சொல்றேன், நான் கொடுத்து ஆகணும்னு உனக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் உங்கள் உள்ளம் எவ்வளவு சுக்குநூறாய் உடைந்து போகும். இதுதான் மனிதன். ஆனால் தேவன் இப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் செய்ய வல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், பரிவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர், நேசிக்கிறவர், அன்புள்ளவர், உன்னை விடுவிக்க துடிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்க துடிக்கிறவர், உன்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர், உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர், நீ கேட்டாலும் கொடுப்பார், கேட்காமல் இருந்தாலும் கொடுப்பார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிற அறிவு தான் விசுவாசம். ஆமென். அதுல நீங்க தடுமாறும் போது அதுல மற்ற மனுஷனை போல நீங்க அவரை நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு ஜெபத்துல நீங்க தடுமாறும் போது கேட்கறதுல உறுதியா இல்லாம இருக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. பவுல் அதை அறிந்திருந்தார். தேவன் நாம் எல்லாரும் இதை அறிந்திருக்க வேண்டும், அந்த அறிவு நமக்கு வேண்டும். அவரை குறித்து ஒரு போதும் நம்முடைய வாயிலே மாற்றமான ஒரு அறிக்கையை செய்யவே கூடாது என்று அவர் விரும்புகின்றார். அவரை குறித்து எப்படிப்பட்டவர் என்று நீ சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டு இருக்க இருக்க உன் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். வேதாகமத்தை தேடி வாசித்து அதிலே கர்த்தரை குறித்து ஆயிரக்கணக்கான குணாதிசயங்களை எழுதியிருக்கிறது அல்லவா, அதை படித்து மனப்பாடம் பண்ணி அந்த அதிகாரத்தையும் அந்த புஸ்தகத்தையும் அந்த வசனத்தையும் உங்கள் மனதை நிலைநிறுத்தி உங்கள் சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது அவைகளை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். புதிய மனுஷனாய் மாறுவீர்கள். உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்கள் அட்மாஸ்பியர் மாறும். எப்பொழுதும் அழுகையும் துக்கமும் பயமும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முகம், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய ஆவி, உன்னுடைய வீடு, உன்னுடைய கிரியைகள் எல்லாம் இந்த மாதிரி தேவனை யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று ஆராய்ந்து படித்து அதை ருசித்து அதையே நீ திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் சூழ்நிலைகளிலே வெற்றி வர ஆரம்பிக்கும், உன் குடும்பத்திலே சமாதானம் வர ஆரம்பிக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஜெயமாக மாறும். காரணம், அவர் சின்ன காரியங்களை கொடுக்க விரும்புகிறார் அல்ல, அவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையினால் பெரிய காரியங்களை உனக்கு கொடுக்க அவர் விரும்புகின்றார். இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு திணிப்பாராக. முதலாவது, அவர் ஆவி குறுகி போகவில்லை. வாசிப்போம் மீகாவின் புஸ்தகம் 2:7. யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஆவி குறுகி போயிற்றோ? அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இப்ப இந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நாம் வேகமாக 7 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தருடைய ஆவி குறுகினது அல்ல. உங்க ஆவிக்கு இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த 6 அடி உடல்லத்தான் உங்க ஆவி சுத்தி சுத்தி வரும். ஆனா தேவனுடைய ஆவி எங்கும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவிதான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் குறுகினவர் அல்ல, அவர் பெரியவராயிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னோட கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, இதுல அநேக பாடங்கள் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நான் சுட்டிக்காட்டி போகிறேன். கர்த்தருடைய ஆவி குறுகினதல்ல, உன் புத்தியை போல அல்ல, அது விரிவான ஒன்று. அண்ட சராசரங்களையும் அவருடைய பிரசன்னம் அடைத்திருக்கிறது. அவர் வல்லமை பெரியது, அவருடைய கைகள் பெரியது, அவருடைய வார்த்தை பெரியது, அவருடைய செயல்கள் இவ்வளவுதானோ, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானா அப்படின்னு நீ சுருக்கிடாத. அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு நீங்க சிந்தனையில கற்பனை பண்ணி அவர்கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவுதான் முடியுமோ, உங்க அறிவுல அதை காட்டிலும் அதிகமாகத்தான் அவர் உங்களை குறித்து நினைவாயிருக்கிறார். நீங்க விரும்புகிறது 10 லட்சமா இருக்கலாம், உதாரணம் பணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், அவரோ மில்லியன் மில்லியன் மில்லியன் மில்லியன் கோடி கோடி கோடிக்கணக்கான ரூபாவை கொடுக்கும்படியான சிந்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாசமும் உள்ள பரம தகப்பனாக இருக்கிறார். நீ போய் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ஆண்டவரோ எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை அலங்கரிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். செம்மையாய் நடந்தா என் வார்த்தைகள் உனக்கு உண்மையாக உதவி செய்யும், நீ செம்மையாய் நடந்தா என் வார்த்தை உனக்கு உண்மையா உதவி செய்யும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். நன்மை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவி மாத்திரமல்ல, கர்த்தருடைய கையும் இந்த பச்சை குழந்தைங்க கைகளை போலல்ல, உங்க என்னுடைய கைகளை போலல்ல, 2¾ அடி நமது கைகள் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருடைய கை எப்படி தெரியுமா? அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுடைய கை. ஆகையினால் அதை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை ஏசாயா 59:1 பார்க்கின்றோம். ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஆமென். கடவுள் தொட்டுட்டாருன்னா நீங்க சுகமாயிடுவீங்க, கடவுள் தொட்டுட்டாருன்னா நீங்க ஆசீர்வாதம் ஆயிடுவீங்க, கடவுள் தொட்டுட்டாருன்னா நீங்க வளர்ந்துருவீங்க, கடவுள் தொட்டுட்டாருன்னா பெரிய மனுஷன் ஆயிடுவீங்க, பெரிய சந்ததி ஆயிடுவீங்க. பூமியில உயர்ந்திருக்கிற எந்த மனுஷனும் அவன் விக்கிரகங்களை கும்பிட்டு தான் கடின உழைப்பு உழைத்து அவன் தன் சொந்த திறமையில முன்னேறுகிறான், உலகத்துல உயர்கிறவன்லாம். ஆனா அப்படி உயர்ந்த மனிதன் யாரும் நிரந்தரமான உயர்வுல இருந்ததில்லை. அவங்க உயர்ந்து சரிந்து போவார்கள், புகழ் வாய்ந்து இருந்து அவமானப்படுவார்கள், வெற்றி மேல் வெற்றி பெற்று தோல்வி அடைவார்கள். அவர்களுக்கே புரியாது, தொட்டதெல்லாம் துளங்கிற்று, எல்லாம் வெற்றியாயிருந்தது, கடவுள்தான் எனக்கு எல்லாம் தந்தார் என்று பக்தியும் இருந்தது, கோவில் கோவிலா போனேன், எல்லா கோவிலுக்கும் வாரி வழங்கினேன், கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, என்னை உயர்த்துக்கிட்டே இருந்தாரு என்று இவன் நினைத்து கொள்ளுகிறான். ஆனால் உண்மை அது அல்ல. சிலைகள் எப்படி கிரியை செய்யும்? 115 சங்கீதம் சொல்லுகிறது, கண்கள் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, கையிருந்தும் தொடாது, காலிருந்தும் நடவாது, தொண்டை இருந்தும் சத்தமிட மாட்டாது, அவைகள் அப்படியே இருக்கின்றன, அவைகள் ஒரு கிரியையும் செய்வதில்லை. இந்த மனிதன் தெய்வ பக்தியினால் கடவுள்கிட்ட போன, கோயில்கிட்ட போன, காணிக்க கொடுத்த, வேண்டிக்கிட்டு வந்த என்று இவன் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டான். இங்கே வந்து எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பாடுபட்டு உழைக்கும் போது அவன் உயர்கிறான். ஆனால் சிலை தன்னை உயர்த்தினது என்று சொல்லுகிறான். அந்த சிலையின் கையோ குறுகியது. இயேசுநாதர் சிலை என்று வைத்துக் கொள்வோமே, இயேசுநாதருடைய சிலையின் கை குறுகினது, ஆனால் இயேசுவின் கை பெரிய கை. கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ, அவர் செவிகள் மந்தமாகி விட்டதோ, அவர் பெரியவர், பெரிய ஆவி, பெரிய கரம். ஆமென். அந்த கை மாத்திரம் உன்மேல இருந்துருச்சுன்னா அது உன்னை உயர்த்தும், நிரந்தரமாய் உயர்த்தும். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், அவனுக்கு சரிவே இல்லை. தாவீதின் சந்ததியை குறித்து கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு நித்திய சிங்காசனத்தை நான் கொடுத்தேன், அவனுடைய சந்ததியை நித்திய வீட்டை நான் அவனுக்கு கொடுத்தேன், அவனுடைய அதிகாரம் ஆளுகை நித்தியமாயிருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் ஒரு மனிதனை தேவனுடைய கரம் உயர்த்துமேயானால் அவனை ஒருவனும் தடுக்க முடியாது, அவனை ஒருவனும் கெடுக்க முடியாது, ஒருவனும் தள்ள முடியாது, ஒருவனும் ஜெயிக்க முடியாது. அவன் துயரம் அடைவதில்லை, அவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பார்ப்பதில்லை, அவன் வெற்றியையும் தோல்வியையும் பார்ப்பதில்லை, அவன் உயர்வையும் தாழ்ந்து போவதையும் அவன் பார்ப்பதில்லை, அவன் புகழையும் அவமானத்தையும் அவன் பார்ப்பதில்லை. அவன் உயருவான், அவன் செழிப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பெருகுவான், அவனை பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றுவார். உண்மை உள்ளவனாயிருந்தால், நீதி செய்கிறவனாயிருந்தால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தம் ஆகவும் இல்லை. மூன்றாவது, அவருக்கு மனித பலம் ஒரு பொருட்டே இல்லை. மனித பலத்தை அவர் சார்ந்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பது இல்லை. இதோ 1 சாமுவேல் 13:6 யோனத்தன் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். யோனத்தன் தன் ஆயுததாரியை வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. மாம்ச புலம் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியில எங்களுக்கு 1.25 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கட்சி சொல்லும், இந்தியா முழுவதும் எங்களுடைய கட்சி தான் பெரிய கட்சி. இன்னொரு கட்சி சொல்லும், நாங்கள் அடுத்த தேர்தலிலே உங்களை கவிழ்த்து விடுவோம், ஜனங்கள் எல்லாரும் எங்கள் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள், பட்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஒன்று, எப்பேற்பட்ட ஆட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன், தேவன் அனுமதித்தால் வருவார்கள், அவர்கள் அங்கே அநியாயம் செய்தால் ஆண்டவர் அவர்களை தூக்கி எறிகிறது மாத்திரமல்ல, சிதறியே போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியே இந்தியாவிலே உலகத்திலே இருக்காது. அதே போல எத்தனையோ தமிழ்நாட்டிலே இந்தியாவில் வந்து போயிடுச்சு. ஆகையினாலே அரசியலை நான் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் சொல்லுகிறது ஒரு நீதி, நான் சொல்லுகிறது தேவனுடைய பார்வையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கிரியை. மனிதனுடைய பலத்தினாலே பலத்து கொண்ட தலைவர்கள் எனக்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள், என்னுடைய ஊரிலே எல்லாரும் என்னைத்தான் நேசிக்கிறார்கள், எனக்கு பயப்படுவார்கள், என்னைத்தான் எம்எல்ஏவை கொண்டு வருவார்கள், என்னைத்தான் எம்பி ஆக்குவார் என்று சொல்வார்கள், அடுத்த தேர்தலிலே அவமானப்பட்டு கிடப்பார்கள். காரணம், அவர்கள் மனித பலத்தை நம்பினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ யோனத்தன் வழியாக கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ஆசீர்வதிக்க, ரட்சிக்க, விடுவிக்க, உயர்த்த, மேன்மைப்படுத்த தேவனுக்கு ஒரு தடையும் இல்லை. நம்மோட தேவனுடைய பலம் இருக்கிறது. அவருடைய ஆவி பெரிய ஆவி, அவருடைய கை பெரிய கை, அவர் சிந்தை பெரியவைகளை உனக்கு கொடுக்க, பெரிய காரியங்களை உனக்கு தர அவர் ஆசையாக இருக்கின்றார். அவர் சிந்தையிலே ஒரு திட்டம் வைத்து இருக்கின்றார். அந்த தெய்வம், அந்த கர்த்தர், அந்த ஆண்டவர் உன்னை அழைத்து விட்டபடினால், அவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால், அவரும் அவர் சேனைகளும் உன்னோடு கூட இருக்கிறபடினால், இந்த பூமியில ஒரு மனிதனும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒரு சக்தியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது காரியம், செய்ய நினைத்ததை ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. யோபு 42:2 யோபு அதை ருசியாக சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் பட்ட சஞ்சலத்துக்கு உங்களுக்கு அளவே இல்லை என்று தெரியும். பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் வியாதியும் நாற்றமும் சீழும், அவன் வாழ்க்கையிலே அவமானமும் நிந்தையும், எல்லாரும் அவனை பேசுவதும், அவனுக்கு அழிவும் நஷ்டமும் வந்தபோது அவன் திகைத்து நிற்கின்றான். ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லி இறுதியிலே கர்த்தர் தரிசனமாகின்றார், ஆகி அவனை சுகமாக்குகின்றார், அப்பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை இரண்டத்தனையாக உயர்த்துகிறார். அப்பொழுது இந்த யோபு புரிந்து கொண்டு சொல்லுகிறார், தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் செய்ய நினைக்கிறதல்ல, நான் வாழ நினைக்கிறதல்ல, நான் பெற நினைக்கிறதல்ல, நான் தேடுகிறதல்ல, நீர் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறீர், நீர் எனக்காக தேடி வைத்திருக்கிறீர், நீர் எனக்கானவைகளை ஆசீர்வாதங்களை குமித்து வைத்திருக்கிறீர். அவைகள் என் சிந்தையில் இருக்கிறது போல அல்ல, உம் சிந்தையில் இருக்கிறது போல பெரிய காரியமா இருக்கிறது. உயர்வான ஆசீர்வாதங்களை எனக்காக நீர் திட்டமிட்டு இருக்கிறீர் என்று அவரோடு நீ பேசிக்கொண்டு இருக்க இருக்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்க குனிந்த தலை நிமிர ஆரம்பிக்கும், உங்கள் மங்கின முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு எழுச்சி வரும், உங்கள் மனதிற்குள் ஒரு எழுப்புதல் வரும், உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் முகம் மாறும், உங்களுடைய உள்ளத்தின் சிந்தைகளில் பலவீன சிந்தைகள் அடிபட்டு போய் ஒரு தைரியம் உள்ளத்தில் நிரம்பும். அது தானாய் நடக்கிறதல்ல, இந்த வார்த்தையின் வல்லமை, இந்த வார்த்தை தேவன் தந்த வார்த்தை, இந்த வார்த்தையே அவரை நமக்கு வெளிக்காட்டுகிறது, இந்த வார்த்தையே என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு அது சொல்லிக் கொடுக்கிறபடினால், அதை அவரே எழுதி கொடுத்தபடினால், அதை நீ நம்பி விசுவாசித்து சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல உனக்குள்ளே ஒரு மாற்றம், உனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை, உனக்குள்ளே ஆவியில் இருந்த கட்டுகள் எல்லாம் உடைந்திருக்கிற ஒரு அற்புதத்தை நீ பார்ப்பாய். அதன் பிறகு எல்லாமே சரணடையும். ஆமென். எல்லா சக்திகளும் மண்டியிட்டு கர்த்தரே தேவன் என்று உன் வாழ்க்கையில் சொல்லும். நீ வளருகிறதை, நீ செழிக்கிறதை, நீ பிரகாசிக்கிறதை, நீ மேன்மை அடைகிறதை உன் சத்துருக்கள் கண்டு வாயை பொத்திக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்ய நினைத்தது ஒன்னு கூட தடப்படாது. எல்லாம் திட்டமிட்டுட்டார் உனக்காக, எல்லாம் உனக்கு வரும், ஏற்ற காலத்தில் வரும், சிறப்பாய் வரும், அழகாய் வரும், நேர்த்தியாய் வரும். அடுத்தபடியாக 5, எவருக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். 2 Chronicles 14:11, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதேயும் என்று சொல்லி அவன் அங்கே அழகான ஒரு ஜபத்தை ஜபிக்கும் போது அவனுடைய விசுவாசம், அவன் தேவனை எப்படி என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தான் என்பது வெளிப்படுகிறது. நீங்க அப்படி உங்க பிரச்சனைகளை சொல்லுவீங்களா, உங்களுடைய வேதனைகளை சொல்லுவீங்களா, உங்க நெருக்கத்துல சொல்லுவீங்களா, உங்க யுத்தத்துல சொல்லுவீங்களா, ஆனா யுத்தத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பீங்களா, யுத்தத்தை உனக்கு வெற்றியாக மாற பண்ண போகிற தேவனை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பாயா, பிரச்சனையை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பாயா, பிரச்சனையை மாற்றப் போகிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நீ சொல்லுவாயா, உன் வியாதி இது பெரிய வியாதி, இது பெரிய கஷ்டம் என்று நீ அறிக்கை செய்து கொண்டிருப்பாயா, இந்த வியாதியை, இந்த பெரிய வியாதியை, இந்த தீர்க்க முடியாத வியாதியை தீர்க்கும்படியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இது அவருக்கு லேசான காரியம் என்று நீ சொல்லுவாயா. அதிலேதான் உன் பிழைப்பு இருக்கிறது, அதிலேதான் உன் வெற்றி இருக்கிறது, அதிலேதான் உன் ஜீவன் இருக்கிறது, அதிலேதான் உன் வளர்ச்சி இருக்கிறது, அதிலேதான் ஆண்டவர் கிரியை செய்யும்படி நீ பாலத்தை போடுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு பாதையை நீ உண்டாக்குவது, கர்த்தர் இறங்கி வருவதற்கு ஒரு ஏணியை உண்டாக்குவது உன் வாயின் வார்த்தை. இன்றைக்கு அழகாக அபி அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது விசுவாசத்தை குறித்து, அதன் அறிக்கையை குறித்து மிக தெளிவாக உங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். காலையில் வந்து உட்கார்ந்த உடனே அன்பு சகோதரர்கள் மலர்ந்த முகத்தோடு விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடினார்கள், ஆகாதது ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் பெண்ணும் ஆணும் பாடும்போது நாங்கள் உட்காந்து ரசித்துக் கொண்டிருந்தேன், கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த செய்தி உறுதியாகிவிட்டது. அப்படியே எரேமியா 32:17 சொல்லுது, 6வது காரியம், செய்ய முடியாத ஒரு அதிசயம் இல்லை, அவர் செய்ய முடியாத ஒரு அதிசயம் இல்லவே இல்லை. வாசிப்போமா, கர்த்தராகிய ஆண்டவரே மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட ஒரு பெரிய கையினாலும் வானத்தை பூமியை நட்சத்திரத்தை கோளங்களை மில்க்வேய கேலக்சிய நட்சத்திர கூட்டங்களை சமுத்திரத்தை உயிரினங்களை காற்றை பூமியை எல்லா விதமான சக்திகளை ரசாயனங்களை எல்லா விதமான அறிவை ஞானத்தை உமது பலத்த கரம் உமது பெரிய ஆவி உண்டாக்கி வைத்திருக்கிறதே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை என்று கரங்களை கொட்டி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவனுடைய பிள்ளையே. ஆமென். நீ விசுவாசி, நீ அறிக்கை செய், நீ நம்பு. உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். 32:27 சொல்லுது, இதோ நான் மாசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்ன அழகா இறங்கி வரார் பாருங்க. ஒன்று உண்டோ? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மத்தேயு 19:26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதது, தேவனாலே கூடும். லூக்கா 13:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இறுதியாக 7வது காரியம், ரட்சிக்க அவருக்கு எந்த கருவியும் தேவையில்லை. பணம் தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை, கேடகம் தேவையில்லை, மனுஷன் தேவையில்லை, தேவையில்லை, இராணுவம் தேவையில்லை, கோடிக்கணக்கான மக்கள் தேவையில்லை, உங்கள் அப்பா அம்மா தேவையில்லை, உன்னுடைய மாமி மாமனார் தேவையில்லை, உன் பிள்ளைகள் தேவையில்லை. ஆண்டவருக்கு கருவியாக எடுத்து பயன்படுத்தித்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒன்றும் கட்டாயமில்லை. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எதினாலும் அவர் ஜெயிப்பதில்லை, யாருக்கும் அவர் மகிமையை கொடுப்பதில்லை, தானே செய்கிறார். ஆமென். தன்னால் எதையும் அவர் செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை. இதை தாவீது சொல்லுகின்றார். 1 Samuel 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த வார்த்தை மிக முக்கியம், அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். காவல்துறையினாலும் அரசியல்வாதிகளாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, பணத்தாலும் வக்கீல்களாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, துப்பாக்கியினாலும் AK-47 பாம்ஸ்னாலும் ஏர்கிராப்ட்னாலும் நீர்மூழ்கி கப்பல்களினாலும் நம்மை இரட்சிக்கிறவர் அல்ல. அவைகளெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தது, அவைகளை அவர் அனுமதிக்கவில்லை என்றால் ஒன்றும் செயல்படாது. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லி ஏசாயா 54:17 சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் நாட்டிலே சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலே அந்த பெரிய கோலான் ஹைட்ஸ் என்றதான மலையிலே நான் நின்று கொண்டிருந்தேன். சிரியாவுடைய அந்த நிலப்பரப்பு இஸ்ரேல் நாட்டினுடைய பார்டருக்கு வெகு தொலைவாக ஒரு வீடு கிடையாது, எல்லாம் பாலைவனமாக ஒரு பெரிய பெரும் நிலமாக இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் தான் சீரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு தெரியாமல் டாங்கிகளை பாம்ஸ் நிறைந்த அவர்களை அழிக்க வல்ல டாங்கிகளை நூற்றுக்கணக்காக அவர்கள் அங்கே ஒன்று ஒன்றாய் நிறுத்தி வைத்து விட்டார்கள். இஸ்ரேல் இராணுவம் அறியாமல் ஒண்ணுமே நடக்காது, அவ்வளவு ஸ்பை பண்றதுல அவங்க கெட்டிக்காரங்க. எதிரி மூச்சு விட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனா நடந்தது என்ன, இவர்களுக்கே தெரியாமல் அந்த நிலப்பரப்பு எங்கும் ஒரு கேப் கூட இல்லாம இராணுவம் அத்தனையும் வந்து அங்கே சுற்றி டாங்கிகளை வைத்துக் கொண்டு பாம்புகளை வைத்துக் கொண்டு மேலே விமானங்களை ஆயத்தப்படுத்தி பிரதம மந்திரியினுடைய வார்த்தைக்காக சிரியாவின் அதிபதியினுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். எஸ் புறப்படுங்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் தூள் தூளாக ஆகிவிடும். காரணம், இன்னும் இஸ்ரவேலுக்கு விழிப்பே வரவில்லை. அந்த இரவு திடீரென மேலிருந்து போர் வீரர்கள் தொலைநோக்கி கருவியினால் பார்க்கும்போது டாங்கிகள் நிரம்பியிருக்கிறது. யுத்தத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். இவ்வளவு நெருங்கி வந்தது அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கே சொல்ல ஆரம்பித்தார்கள். அதிபதிக்கு போகிறது, இதோ சுற்றிலும் மலை முழுவதும், பள்ளத்தாக்கு முழுவதும், சமபூமி முழுவதும் போர் வீரர்களும் டாங்கிகளும் யுத்த தளவாடங்களும் வந்து நிற்கிறது. நாங்கள் ஆச்சரியப்படுகிறது, எப்படி வந்தது என்று தெரியவில்லை என்று சொன்னபோது ராஜா முதற்கொண்டு அதிமதி முதற்கொண்டு நடுங்கினார். உடனடியாக அவர் சொன்னார், இது அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தா நம்மளும் ஆயத்தம் ஆயிருக்கலாம், தந்திரமா வந்துட்டாங்க, என்ன செய்யலாம், ஒன்றுதான் செய்ய முடியும், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களிடத்தில் இருக்கிறது மாம்ச பயம், நம்மிடத்தில் இருப்பது தேவன். யாக்கோபை இஸ்ரவேலை ரட்சித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை ஒரு தேசமாக்கின ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம் என்று டெலிவிஷன்ல ரேடியோவில் அந்த அதிபதி பேசினார். எல்லா மக்களும் தங்கள் வீட்டிலே ஓலமிட்டு ஆண்டவரை நோக்கி, வானத்தை நோக்கி, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், இம்மட்டும் எங்களை ஒரு நாடாக்கினவர், எங்களை ஜனமாக்கினவர், இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, இந்த ஜெபம் ரேடியோ எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, இந்த ஜெபம் ஜெபாலயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஆண்டவரை நோக்கி மக்கள் கூக்குரலிட்டு கதறும் போது ஒரு அற்புதம் நடந்ததாம். அதை நான் அங்கே கேள்விப்பட்டேன், அதை எங்களுக்கு காண்பித்தார்கள். என்னவென்றால், வானத்திலிருந்து ஒரு பெரிய கரம் இறங்கி வந்தது. இறங்கி வந்து அந்த டாங்கிகளை, எவ்வளவு உயரமா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும் உங்களுக்கு தெரியும், அப்படி அப்படி அப்படி அப்படி பூமியில அழுத்திட்டு போயிடுச்சான். அத்தனையும் பூமிக்குள்ளே, இப்பொழுது மண்ணுக்குள்ளே போய் மூடி கிடக்கிறது. தோற்று போனார்கள். இவர்கள் புறப்பட்டு போய் சிரியாவை கைப்பற்றி அதன் பிறகு அவர்களுக்கு வான் பண்ணி அவங்கள போங்க என்று சொல்லியது. ஆகையினால் எதற்கு நான் சொல்லேன் என்று சொன்னால், இதோ கர்த்தருடைய கை, எப்படிப்பட்ட கை, பெரிய கரம், அவர் கை குறுகி போகவில்லை. அவருடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அவருடைய ஆவி குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நீதிமான்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீ பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல பாவ விடுதலை உள்ளவனாய் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன்னால் முடியாதவைகளை அவர் செய்து தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வார். இதுவரையிலே விழுந்து விழுந்து எழுந்த ஆத்துமாவே, இதுவரையிலே தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாமல் தடுமாறின தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு வித்து இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு நற்பொருள் இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே தேவன் தந்த ஒரு தரிசனம் இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே தேவன் தந்த ஒரு அழைப்பு இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே தேவன் தந்திருக்க ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு விடுதலை ஏற்கனவே அங்கு பிரசன்னமாய் இருக்கிறது. அதை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாய் ஏற்கனவே தந்து விட்டார். ஆனாலும் விழுந்து விழுந்து எழுகிற உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நான் இன்னார் என்று நீ அறிந்து வாயை திறந்து நீ அறிக்கையை இடும்போது என் வல்லமை உன்னிலிருந்து வெளிப்படும், என் வல்லமை உனக்கு காணப்படும், என் வல்லமை உன்னை விடுவிக்கும், என் வல்லமை உன்னை ஆசீர்வதிக்கும், என் வல்லமை உன்னை மேன்மைப்படுத்தும்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக நீங்கள் கேட்கப் போவது நேசிக்கிறார்கள் என்ற தலைப்பிலே. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்கிற உன்னத பாட்டு 1:3-4 இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற எந்த மனுஷன் ஆனாலும் அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மனதுருக்கம், கிறிஸ்துவின் காருண்யம் ஒவ்வொருவரையும் அவரை நேசிக்கும்படி செய்கிறது. இந்தியாவின் தந்தையாகிய மகாத்மா காந்தி ஒருமுறை இவ்வாறு சொன்னார், கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் மார்க்க பேதங்களின் நிமித்தமும், சடங்குகள் பாரம்பரியங்கள் நிமித்தமும், மாய்மாலங்கள் சண்டைகள் நிமித்தமும் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவையோ என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் மேல் எனக்கு அளவற்ற மரியாதையும் நேசமும் உண்டு என்றார். அவரை போலவே தேசத்தின் மேலானவர்கள் எல்லோரும் கர்த்தரை நேசிக்கிறார்கள், அவருடைய போதனைகளின் மேல் பிரியம் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது அவருடைய அன்பு உத்தமர்களாகிய எல்லோரையும் வேகமாக இழுத்தது. அவருக்காக பேதுரு தன்னுடைய வலையையும் படகையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். ஜோவான் அவருடைய நேசத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மார்பிலே இளைப்பாறினார். மத்தேயு ஆயத்துறையிலிருந்து தன்னுடைய வேலையையும் விட்டுவிட்டு கத்தர் மேல் வைத்த நேசத்தினால் அவருக்கு பின் சென்றார். அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்ட மரியாள் அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். மகதலேன் மரியாள் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை வேளையில் கிறிஸ்துவின் கல்லறைக்கு சென்று அங்கே காத்து கிடந்தார். அப்போஸ்தலர் பவுல் அவருக்காக எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோடு முன்வந்தார். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாய் மறிக்க ஆயத்தமானார்கள். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உத்தமரான கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்க வேண்டும்! அவருடைய அன்புக்கு இணையிலேயே உத்தமர்கள் அவரை நேசிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பரிசுத்தமான கற்பை பாதுகாத்து கொண்டவர்களே கன்னியர்கள். கன்னியர்கள் என்றால் கரை திரையற்றவர்கள், லீலி புஷ்பத்தை போல வெண்மையானவர்கள், கத்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் என்றெல்லாம் அர்த்தமாகும். ஆம், நம்முடைய ஆண்டவர் கன்னியர்களால் நேசிக்கப்படுகிற நேசராவார். தேவ பிள்ளைகளே, கத்தருடைய சபை என்பது கன்னியர்களால் நிறைந்த ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிறது. அது பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கிறது. மணவாளனாகிய கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வெளிப்படும் போது அந்த கன்னியர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி சபையாக வெளிப்படுவார்கள். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் சிறு கூட்டம். அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய மணவாட்டியின் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் நினைவுக்காக நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். இவ்வாறு வெளிப்பாடு 19:7 காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.
1: ஆமென்.
0: சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் நல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறைகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை, ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உங்களுடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கைவிரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

உள்ள கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்பவிப்பதாக.

உம்மால் அற்புதம் செய்யக்கூடும், உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு.

கடிதங்கள் தொடப்படுவதாக, உம்முடைய பிரசன்னத்தினாலே துறையீரர்கள் தொடப்படுவதாக, உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படுவதாக, இப்பொழுது பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுது மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக, எல்லா லங்ஸ்ல

மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின்

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்.

ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, மரண பயங்கள் நீங்கி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுங்க. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. கெவின் கார்ட்டர் என்ற புகழ்பெற்ற போட்டோகிராஃபர் எடுத்த புகைப்படம்தான் வல்ச்சர் அண்ட் ஸ்டார்விங் சைல்ட் என்ற புகைப்படம். அந்த புகைப்படம் சூடான் நாட்டின் பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை சித்தரித்தது. அந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை உணவுக்காக ஐக்கிய நாடுகள் உணவு கொடுக்கும் மையத்தை நோக்கி செல்ல நினைத்தது. உடம்பு மெலிந்திருந்த அந்த குழந்தை இறந்தால் அதை தூக்கிச் சென்று சாப்பிட ஒரு பருந்தும் காத்திருந்தது. 1994 அந்த போட்டோகிராஃப் சிறந்த புகைப்படத்திற்கான புலிட்சர் அவார்டை பெற்றது. பரிசு பெற்ற 2 கழித்து கெவின் கார்ட்டர் தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். தற்கொலை செய்து மரித்து போனார். கெவின் சூடான் நாட்டு பஞ்சத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக அந்த குழந்தையை நோக்கி தன் கேமராவை திருப்பினார். அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல நினைத்த பருந்தையும் படம் பிடித்து கொண்டிருந்தார். படம் எடுத்தபோது அந்த பருந்தை சில முறை விரட்டிவிட்டார். அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு தவழ்ந்து சென்றதை படம் பிடித்தாரே ஒழிய மனிதாபிமானத்தோடு அதற்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அவருக்கு போட்டோ எடுப்பதும் சிறந்த போட்டோகிராஃபர் என்ற டைட்டிலை பெறுவதும் தான் மிக முக்கியமாக தெரிந்தது. சூடான் நாட்டு பஞ்சத்தை வெளிப்படுத்த விரும்பிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டது. அந்த புகைப்படம் 1993 மார்ச் 26 வெளியிடப்பட்டது. அந்த புகைப்படம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அந்த புகைப்படம் வெளியானதிலிருந்து கெவின் கார்ட்டருக்கு எதிராக உலகம் முழுவதிலும் இருந்து கண்டன குரல் எழுந்தது. போட்டோ எடுப்பதா பெரியது? இவ்வளவு பசியாக பச்சிளம் குழந்தை எலும்பும் தோலுமாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பருந்து வேறு குழந்தையின் உயிருக்கு அச்சுறுத்தலாக பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. அதை போட்டோ எடுத்தவருக்கு உதவி செய்ய தெரியாதா என்ற இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்டன குரலுக்கு கெவின் கார்ட்டர் பதில் சொல்ல முடியவில்லை. மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளானார். மேலும் பல காரணங்கள் அவரை மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாக்கியது. வேறு வழி இல்லாமல் தான் தற்கொலை செய்து மாண்டு போனார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாயிருக்கும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடி நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும், நாம் நன்மை செய்ய கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. மனிதர்கள் படும் வேதனைகளை பார்த்துவிட்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அனைவருக்கும் நன்மை செய்தார். யாதியஸ்தர் மேல் மனதுருகி அவர்களுக்கு சுகம் தந்தார். தேவன் நம்மையும் நன்மை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். நாமும் நமக்கு கிடைக்கும் தருணத்திற்கு தக்கதாக நன்மை செய்வோம். துயரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வாஞ்சையை நம்மிலே வளரச் செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் 139 சங்கீதம் 24 வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அன்பாலே நாம் ஜபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வேதத்திலே யாரெல்லாம் எப்படிலாம் ஜெபித்தார்கள், எதற்காக ஜெபித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதில் தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். இந்த 139 சங்கீதத்திலே அது ஃபுல்லாகவே ஜபந்தான். அதில் இந்த ஜபம் எப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அந்த பக்தன் ஜபிக்கிறான். அன்பாலே இன்றைக்கு நாமும் இப்போ நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய வழியிலே நடத்தும் என்ற ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னங்க நித்திய வழி? இன்னைக்கு வேதனை உண்டாக்கும் வழி, நித்திய வழி, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னாக்கா, பாருங்க அன்பாவிலே, இந்த நித்திய வழி அப்படின்னோடனே எனக்கு அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு பாடல் தான் சொல்லி தருவாங்க, நான் அதை உட்காந்து கேட்பேன் அந்த பாட்டை. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம். ஆக நீ எவ்வழி செல்வாய், அகல வழியோ அல்லது குறுகியதுவோ அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு படத்தை போட்டு காமிச்சு அந்த பாட்டை சொல்லி தருவாங்க. அந்த படத்தில் வந்து அகலமான வழி அப்படின்னு போட்டு அப்படியே பாதை அப்படியே போவோம். அது கடைசியில் போய் எங்கே முடியுது அப்படின்னாக்கா, நரகத்தில் போய் முடியும், அப்படியே பாதாளத்தில் போய் எல்லாம் உழுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த அகலமான வழி அப்படின்னும் போது சைடில் வந்து அந்த வழியில் வந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, சினிமா தியேட்டர், சாராயக்கடை, மதுக்கடை, விபச்சார விடுதி, இப்படி ஒவ்வொரு பாவ காரியங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நோட் பண்ணிவிட்டு அந்த அகல வழி அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த வழியில் போய் கடைசியில் எங்கே முடிவு? நரகம்தான் முடிவு. ஆனால் அந்த குறுகிய வழியோ அப்படின்ற மாதிரி, அந்த குறுகிய வழி ரொம்ப இடுக்கமான வழி, ரொம்ப ரவோண்டு இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதை போய் எங்கே போய் முடியுது அப்படின்னாக்கா, அந்த ஒத்தடி பாதை போய் அப்படியே போய் ஒரு நித்திய ஜீவன், அதாவது பரலோகத்தில் போய் முடியும். அது ரொம்ப குறுகலான பாதை, அது கரடு முரடாக இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு அந்த குறுகிய வழியில் போயிட்டா முடிவு நித்திய ஜீவன். இது வழி அகலமாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது, இந்த வழியில் நம்ம போனோம்னா அது முடிவு நரகத்தில் போய் முடியும்ன்ட்டு அந்த பிக்சரை போட்டு காமிச்சு அந்த பிக்சரிலோடு அந்த பாட்டை சொல்லி தருவாங்க. வழிகள்

அப்படின்னு அந்த பாட்டை அருமையாக சொல்லி கொடுப்பான் ஒரு ஆண்டி. அந்த ஆண்டி இப்போ நித்தியத்தில் இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். அன்பாளே இன்னைக்கு பாருங்க, இந்த பாட்டு எனக்கு என் நெஞ்சை விட்டு நினைவை விட்டும் நீங்காத ஒரு பாடலாக இருக்கிறது. நாம் இன்னைக்கு எந்த வழியில் நம்ம போகிறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் வழியை சிந்தித்து பார்க்கணும். நம்ம போகிற வழி நித்தியத்துக்குண்டான வழியா அல்லது வேதனை உண்டாக்குற வழியா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு அது வேதனை உண்டாக்குது, கடவுளுக்கு அது வேதனை உண்டாக்குது. எந்த வழியில் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றத கொஞ்சம் அடிக்கடி நம்ம நிறுத்தி நிதானித்து பார்க்க வேண்டும். அதனால நித்திய வழி அப்படின்னாக்கா அந்த அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி தாவீது இங்கே கற்றுத்தரார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அந்த வழியிலிருந்து நான் விலகி உம்முடைய நித்தியமான வழியிலே நான் நடக்கிறதுக்கு என்ன எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நம்ம கிருபையை தரங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா. இதை சொல்லும்போது இன்னைக்கு காலவேளையில் இதை தியானிக்கும் போது எனக்கு யோவான் 3 தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வாசிக்கிறேன், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரேபிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பால இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி இயேசு தான். ஆனால்தான் அவர் ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது அழகாக சொல்லியிருக்கிற ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய ரகசியத்தை என்னன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அவர் தான் வழி, அதுக்காக தான் அவரை தந்தறினார்னு யோவான் சொல்கிறார். இதுக்கு உனக்கும் எனக்கும் அந்த நித்திய வழியை காட்டுறதுக்கு தான்டா இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன். இந்த நித்திய வழியில் நீ வந்து சேர வேண்டும், எனக்கு நித்தியத்தில் வந்து சேர வேண்டும் என்று தான் ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதற்காக தான் அவரை நான் அனுப்பணும்னு. மதத்தை படைப்பதற்கோ மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ கிறிஸ்து இயேசுவை நான் அனுப்பவில்லைன்னு பிதா சொல்கிறார். ஆனால் இங்கே மதிகட்ட மனிதர்கள் கிறிஸ்துவை வைத்தே ஒரு மதமாக மாற்றிவிட்டார்கள். பிழைப்புக்காக பணத்துக்காக பண ஆசை பிடிச்சி அதை மதமாய் மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்க வந்தார். நல்ல வழினா என்ன? நித்திய வழியை காண்பிக்க வந்தார். நித்தியத்துக்கு போகிறதுக்கு உண்டான, பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காமிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் வஞ்சி, மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரலை. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மதமாக மாற்றினதுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் மதம் பிடித்து விட்டது. மற்ற மதத்தினருக்கு தான் மதம் பிடிச்சி அலைகிறான்னா, இன்னைக்கு கிறிஸ்தவனும் மதம் பிடித்து அலைகிறார்கள். ஜாதி வெறி பிடித்து பாவ வழியில் மனம் போன போக்கிலே போய்கொண்டு இன்னைக்கு அந்த நித்திய வழியை விட்டு வேதனை உண்டாக்கும் வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அன்பால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரே, நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இல்லாமல், மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இல்லாமல், நாம் ஆண்டவர் காமிச்ச நித்திய மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. இதுக்காக தான் நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் 25 நீ மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனாக இருக்க போறியா, நித்திய மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவனாக இருக்க போறியா? நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இங்கே தாவீது அந்த ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை நீக்கிட்டு என்னை எப்படி நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நித்திய வழியில் நடத்துங்க. அன்பானில் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எந்த வழியில் நம்ம நடக்க, நித்திய வழின்றது இறுக்கமான வழின்னு நம்ம சொல்லிட்டோம். அது இயேசு கிறிஸ்து எந்த வழியில் நடந்தாரோ அந்த பாதையில் நீ நடக்கணும்னு சொல்லிட்டார். அதனால தான் அவர் வந்து நமக்கு பாதையை அமைத்து காமிச்சிட்டு போயிட்டார். இதுதான் பேதுரு அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், 1 பேதுரு 2 21 நான் படிக்கிறேன், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக? ஆண்டவருடைய நித்திய மார்க்கத்திலே நித்திய வழியிலே நடப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவனா, வேற எதுக்கும் இல்லை. பணக்காரனாக மாறுறதுக்கோ அல்லது மெத்தவுடு கட்டுறதுக்கோ அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கோ அல்லது வேலை கிடைக்கிறதுக்கோ கடன் பிரச்சனை அடையிறதுக்கோ நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் வரலை. அன்பவன்லே
அதெல்லாம் நமக்கு கொசுறு. ஆனால் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அதை மேலே உள்ள வார்த்தை அப்புறம் நீங்கள் போய் படித்து பாருங்க, 13 படிங்க, அதுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் உங்களுக்கு. இதற்காகனா எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை, எதை, அவர் நடந்த பாதையின் வழியாக அவர் நடந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதை பின்வைத்து போனாராம், மாதிரியை நமக்கு வச்சுட்டு போறார், ஒரு ரோல் மாடலை காமிச்சார். நான் எந்த வழியில் நடந்து நான் நித்தியத்தை அடைந்து உங்களுக்காக நான் அந்த நித்தியத்தில் ஒரு பெரிய வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி நாம் எந்த மார்க்கத்தில் நடக்கிறையா, எதை நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதில் கீழே சொல்கிறாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் உறுத்த

கொடுத்தார் என்று சொல்கிறார். ஏன் அது அவருடைய ஆவிக்குரிய கண்ணோடத்தில் பார்த்தார். அவர் மட்டும் சிலுவையில் அடிக்கப்படலைன்னா, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தப்படலைன்னா, இன்றைக்கி உனக்கும் எனக்கும் யூத மக்களுக்கும் விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, பிசாசு தலை நசுக்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கி அந்த அதிலிருந்து ஒன்றை என்னையும் இந்த சமுதாயத்தையும் இந்த உலக மக்களையும் மீட்டு அவரோடு கூட கொண்டு போகணுன்றது தான் இந்த நித்திய பாதையை அவர் அழகாக அமைச்சு போறார். அதுதான் அவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம். இன்றைக்கி நம்ம நித்திய ஜீவனை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன அந்த மார்க்கத்தின் வழியாக நடக்கணுமா? உன் சகோதரனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் நேசின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாங்களே? இதை சொல்லும்போது எனக்கு 1 யோவான் 2:9 தான் எனக்கு ஞாபகம் வருது. 9:10, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியின் வழியில் நடக்கலை, நித்திய ஜீவ வழியில் நடக்கலை, இருட்டான பாதையிலேயே நரகத்து போகிற பாதையிலேயே நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். பகைக்கிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்ணுகளை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்கே போகிறோம்? பகை எங்கே கொண்டு போய் முடியும்? நரகத்தில் கொண்டு போய் முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் நித்திய ஜீவனை 25 பாருங்கள், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்ச ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக நான் பிரவேசிக்க நான் நடக்கணும் ஆண்டவரே. பாருங்கள் அன்பானில் இன்றைக்கி எப்படி நடக்கிறோம் நம்ம, எந்த வழியில் நடக்கிறோம்? இன்றைக்கி 1 யோவான் 4:21 என்ன சொல்லுது பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனை அவரால் பெற்று, இதுதான் வழி. ஆனால் இன்னைக்கு எத்தனை பகைகள், எத்தனை வைராக்கியங்கள், எத்தனை கோபங்கள் இன்றைக்கி நம்ம மனசில் இருந்து நம்மளை வீணாக்கிட்டு இன்றைக்கி நம்ம வேதனை உண்டாக்குற வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அன்பாங்களே. அந்த ஆண்டவர் அதான் சொல்கிறார். பாருங்கள் 17 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த 17 அடிக்கடி அதை நான் தியானிப்பேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். இன்னைக்கு அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. 20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதெல்லாம் தான் நித்தியத்துக்கு போகிற வழி. இன்றைக்கி இந்த வழியில் நம்ம நடக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசாண்டவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ, எப்படிலாம் நீ நானும் வாழணும்னு சொல்லிட்டு போனாரோ, அந்த வாழ்க்கையில் நீ நானும் வாழும்போது அது நெருக்கமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். உலகத்து மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. பல தியாகத்தை பண்ணி தான் ஆகணும், பல அவமானத்தை தாங்கி தான் ஆகணும், பல காரியத்தை சகித்து தான் ஆகணும். அதுதான் நித்தியத்துக்கு போகிற வழியாக இருக்கிறது. அன்பாலே இன்றைக்கு நாம் எந்த வழியை ஃபாலோ பண்ணி போகிறோம்? இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியை ஃபாலோ பண்ணுறோமா? இன்றைக்கி மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கி எப்படி எப்படிலாம் அந்த மதம் நமக்கு வழிகாட்டுதோ, அந்த மதத்தை சார்ந்த சபைகள் வழிகாட்டுகிறதோ, அந்த சபைகளின் ஊடாக, அந்த மதத்தின் ஊடாக நம்ம கிறிஸ்தவத்தை நாம் சென்று கிறிஸ்தவ மதத்தில் சென்று கொண்டு இருக்க போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நாம் அதுதான் சொல்கிறேன், கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் மாற கற்றுப்போம். கிறிஸ்து சொன்ன வழியின்படி நடக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பாராக. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் தான், ஒரு தேசத்தில் அந்த நித்தியத்தை குறித்து அவருக்கு ரொம்ப பாரம் வந்துச்சாம். அவர் என்ன செஞ்சாராம், உலகம் அந்த ஊரெல்லாம் போய் நித்தியம் நித்தியம் நித்தியம் நித்தியம் நித்தியம் நித்தியம் அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டு போயிட்டே இருந்தது. நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்தியம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துச்சு, எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அந்த அரசாங்கம் சட்டம் போட்டு அந்த மிஸ்டர் நித்தியத்தை அரெஸ்ட் பண்ணுடா அப்படின்ட்டான். யார் இதை எழுதுறதுன்னே தெரியல, எங்கே பார்த்தாலும் நித்தியம் கண்ணப்படுது. ஊரில் போகிற வரக்குள்ளெல்லாம் இந்த மிஸ்டர் நித்தியம் என்ற அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் எல்லாருமே அந்த நித்தியம் என்ற அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக போட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க எல்லாரும் மனம் திரும்பி அந்த நித்திய வழியில் செல்ல ஆரம்பித்தாங்களாம் அந்த தேசத்தில். அன்பாவில்லே இன்றைக்கி நாம் எந்த வழியில் போகிறோம்?

இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தாவீது பக்தன் கதறுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே அந்த வழியிலேருந்து என்னை விலக்கி தயவு செய்து நித்திய வழியிலே நீர் காண்பித்த வழியிலே இயேசு கிறிஸ்துவாகிய நீர் அடிச்சுவடுகளாய் எங்களை பின்வைத்து போன அந்த வழியில் நானும் நாங்களும் நடக்க ஒரு கிறிஸ்தவனாய் என்னை எங்களையும் மாற்றுன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு முக்கியமாக எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கிய ஜெப குறிப்பு இது. ஆண்டவரே என்னை நித்திய வழியில் நடத்துங்க. ஆண்டவரே நீர் காண்பித்த நீர் சொன்ன அந்த சத்தியத்தின் பாதையில் நான் போகிற ஒரு கிறிஸ்தவனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனாய் நான் வாழாதபடிக்கு நித்திய வார்த்தையை சார்ந்த கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்து அந்த மார்க்கத்திலே போகிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழி ஆண்டவரே பிசாசு கொடுக்கிற ஆண்டவரே வழியில் நான் செல்லாதபடிக்கு நீர் சொன்ன வழியில் நீர் காண்பித்த வழியில் நீர் நடந்த வழியில் ஆண்டவரே நானும் நாங்களும் இதை கேட்க போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் நாங்கள் நடந்த அடிச்சோடிலே பின்பற்றி நடந்து அந்த நித்திய மார்க்கத்தில் நடந்து ஆண்டவரே அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேற வழியில் நடக்க வேண்டாம், வேதனை உண்டாக்கும் வழியில் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்லி தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.

Millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்த்த

தேடி வர்றாங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் அஸ் ஓ காட் that we will God will be able to speak the truth. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களிலேயும் அநேகர், ஹல்லேலூயா, many followed him. Hallelujah. ஆனால் அநேகர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்தில் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. Hallelujah. But Jesus did not.

பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். many things hallelujah ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம்.

வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஹாலே நெவர் காட் சேட் ஹாலேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாட் மெனி பிளேசஸ் ஹாலேலூயா வி கேன் சீ

some years, oh God, before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும்.

வழங்கப்பட்டது. When things went right, he did not believe. When things were not right, hallelujah. When things were going wrong, when we couldn't see anything what God has promised, yet he believed, hallelujah. That is faith. Amen. Hallelujah. Amen. எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே. 99 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுடைய வயது 90, கர்ப்பம் செத்து போய்விட்டது. தாத்தா பாட்டி எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும்? Hallelujah. Naturally, it is highly impossible. It cannot happen. It cannot happen. Only with God it is possible. Hallelujah. Yet Abraham believed. Abraham believed in the living God. Abraham, the day

0: மாத்திரம் உங்க சமூகத்திலே வருங்க, கூட்டமா நாங்க இராது படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah.
1: அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்திலே ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா, எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இன்ஜினியர் ராஜசிங் அந்த பட்டணத்தில் நீண்டகாலம் பெயர் பெற்ற ஒரு சிறந்த கட்டிட நிபுணர். அந்த பட்டணத்தில் ஓடிய ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து விட்டது. அதை புதிதாக கட்ட வேண்டும் என்று நகராட்சி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மிகப்பெரிய பொறுப்பான பணி இன்ஜினியர் ராஜசிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை குறித்து அவர் திட்டமிடும் பொழுது திட்ட காலம் அதிகமானது போல் பலருக்கு தெரிந்தது. அதை குறித்த விளக்கத்தை மற்றவர்கள் கேட்டபொழுது, எந்த பணியை நான் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் ஸ்மார்ட் என்ற ஐந்து எழுத்துக்களையும் மனதில் கொண்டு செயல்படுவேன் என்று கூறினார். இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன உண்மை இதுதான். எஸ் என்பது ஸ்பெசிபிக் என்பதை குறிக்கும். அதாவது, செய்யும் அனைத்து பணிகளிலும் குறிப்பாக எந்தெந்த காரியங்களை முக்கியமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதை முதலாவதாக குறிப்பேன். இரண்டாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் செய்யப்படும் வேலைகளை அளக்கத்தக்க விதங்களில் திட்டமிடுவேன். மூன்றாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் கொடுக்கப்படும் பணத்தை கொண்டு எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் திட்டமிடுவேன். நான்காவதாக, இந்த பணி தொடர்பான காரியங்களை குறித்து மட்டுமே அந்த காலகட்டத்தில் செயல்படுவேன். மேலும் செய்து முடிக்கக்கூடிய சரியான காலகட்டத்தையும் திட்டமிட்ட பின்னர் தான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார். நாமும் எந்த பணியை செய்தாலும் இந்த ஸ்மார்ட் அல்லது ஸ்பெசிபிக், மெஷரபுள், அச்சீவபுள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட் இந்த வார்த்தைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு முன்மாதிரி வைக்கிறது. பின்பற்றுவோமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஆசையே காரணம், நோ தேங்க்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு முதலாம் அத்தியாயம் 12 வசனம் முதல் 22 வசனம் வரை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர் ஆனதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதாயும் இருக்கிற தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே யாக்கோபு முதலாம் அத்தியாயத்தின் 14 வசனம், ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். எவ்ரி மேன் இஸ் டெம்டட் வென் ஹீ இஸ் ட்ரான் அவே ஆஃப் ஹிஸ் ஓன் டிசையர்ஸ் அண்ட் இஸ் என்டைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் புதுப்படைந்துள்ள ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய முதல் இரு வரிகள், சரி ஆண்டவரே, எஸ் லார்ட், நன்றி வேண்டாம், நோ தேங்க்ஸ். கடவுள் சொல்லுவதற்கெல்லாம் கொடுக்கும் முதல் பதில் எஸ் லார்ட். பிசாசின் தூண்டுதலுக்கு கொடுக்க வேண்டிய பதிலே இரண்டாவது, நோ தேங்க்ஸ். இதில் தவறாது இயேசு வென்றார். தவறிய ஆதாம் இதில் தோற்றுவிட்டான். தோல்விக்கு நாம் பொதுவாக கூறுகின்ற இரு சாக்கு போக்குகளை இன்று கவனிப்போம். முதலாவது, நாம் தோல்வியடைந்தவுடனே நமது உடலின் ஆசைகளின் மேல் பழியை போட்டு விடுவோம், பாடிலி கிரேவிங்ஸ். 40 நாள் உபவாசித்த பின்னர் உண்மையாகவே பசி எடுத்தாலும் இயேசு சோதனையை மேற்கொண்டு விட்டார். ஆதாமோ எல்லா காய்கறி கனி வகைகளும் அவனுக்கு நிரம்ப இருந்தும் அவன் தோல்வியடைந்தான். தேவன் பிரியமானவர்களே, நமக்கு போதுமான அளவுக்கும் அதிகமாக கொடுத்திருக்கிறார். திருப்தியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி மீது திருப்தி, கணவன் மீது திருப்தி, உடைகள் மீது திருப்தி, இவை போன்றவையெல்லாம் கட்டாயம் தேவை. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 6:13 வசனம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தனது உடலின் இச்சைகளுக்கு உடன்பட்டு இன்னொருவனின் மனைவியை எடுத்துக்கொண்ட தாவீதின் மீது தேவன் எவ்வளவாய் கோபம் கொண்டார் என்று நாம் அறிவோம். தமது துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தீர்க்கன் நாத்தான் மூலமாக தெரிவித்தார். உனக்கு எவ்வளவோ கொடுத்திருந்து நீ திருப்தி அடையவில்லையே, இன்னும் கேட்டிருந்தாலும் கொடுப்பேனே என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே அங்கலாய்த்தார். பிரியமானவர்களே, மாம்சம் பலவீனம் உள்ளதுதானே என்று சொல்லி உங்கள் உடல் மீது பழியை போட்டு விடாதிருங்கள். அதற்காகத்தான் தேவன் நமக்கு வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் தீய இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம், நிறைவேற்ற முடியாது. அதைத்தான் கலாத்தியர் 5:16-24 வசனங்களில் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து நாம் பொதுவாக சொல்லுகிற சாக்கு போக்கு, சாத்தானுடைய தூண்டல்கள் தான் இதற்கு காரணம் என்று சாத்தான் மீது நாம் பழியை போட்டு விடுவது. சர்ப்பத்தின் மீது ஏவாள் பழியை போட்டு விட்டாள், ஏன் அதை புசித்தாய் என்று கேட்டால், அதற்கு அவள் சொன்ன பதில் நம் எல்லாருக்கும் தெரியும். சர்ப்பம் என்னை புசிக்க சொன்னது, நான் புசித்தேன் என்று சொன்னாள். மறுக்க முடியாத சோதனை அது. எனவேதான் நான் விழுந்து விட்டேன் என்று அவள் தன்னை தேற்றிக் கொண்டாளோ? புசிப்புக்கு நல்லதாம், பார்வைக்கு இன்பமாம், புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கதாக அது இருந்ததாம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு வனாந்தரத்தில் வந்த சோதனைகளும் இவ்விதம் முப்பலமானவை. புசிக்க நல்லது, பிசாசு சொன்னான், கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று சொன்னான். பார்வைக்கு இன்பம், மேலிருந்து குதித்து எல்லாருக்கும் முன்பாக பகட்டான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் என்று சொன்னான். ஜீவனத்தின் பெருமை, மலையின் மேல் வைத்து எல்லா காரியங்களையும் காட்டி, இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தந்து விடுவேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் போதும் என்று சொன்னான். இயேசு புசிக்க நல்லது என்றால் என்ன, பார்வைக்கு இன்பமாய் இருந்தால் என்ன, ஜீவனத்தின் பொறுமைக்கு ஏற்றதா இருந்தால் என்ன, என் பிதாவின் சித்தத்தை விட்டு அங்கும் இங்கும் சற்றும் நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லி ஒரே அடியாக அவர் நின்று அவர் ஜெயம் கொண்டார். பிசாசு வல்லவன்தான், ஆனால் பிரியமானவர்களே, நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர்தானே. நாம் வெற்றியாகத்தானே அப்படியானால் இருக்க வேண்டும். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு தானே, கிறிஸ்துவோ வெற்றிவேந்தர். கிறிஸ்தோரும் வெற்றி வீரராய் இருக்க வேண்டுமே தவிர, தேவனது எதிரிக்கு முன் சரணடைந்து விடக்கூடாது. நேரிடுகிற மனுஷருக்கு சாதாரணமாக நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கடவுள் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல் நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று 1 10:13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய தூண்டுதலுக்கு உடன்பட்ட முதல் ஆதாம் மனுக்குலம் முழுவதையும் தோல்வியில் வீழ்த்தினான். சாத்தானுக்கு சாட்டையடியாய் மறுப்பு தெரிவித்த 2 நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக்குகிறார். 2 வார்த்தைகள் திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற அத்தனைக்கும் ஆம் ஆண்டவரே, எஸ் லார்ட். பிசாசு கொடுக்கிற அத்தனை தூண்டல்களுக்கும் நோ தேங்க்ஸ், வேண்டாம், நன்றி. இதை நாம் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டு இதிலே உறுதியாயிருந்து அவ்வப்பொழுது நமக்கு வருகிற சோதனைகளையும் நமக்கு வருகிற காரியங்களையும் அடையாளம் கண்டு இவற்றில் எஸ் லார்ட் என்று சொல்ல வேண்டுமா, நோ தேங்க்ஸ் என்று சொல்ல வேண்டுமா என்று நாம் எப்பொழுது அதிலே கற்று தேர்கிறோமோ, அப்பொழுதுதான் சோதனை நம்மை மேற்கொள்ளாது, நாம் சோதனையை மேற்கொள்ளுவோம், சோதனையை மடங்கடிப்போம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். எனவே உடலின் ஆசைகளின் மீதோ, சாத்தானின் தூண்டுகளின் மீதோ, வேறு எந்த காரியத்திலோ பழியை சுமத்தாதபடி நாம் தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு பொறுப்பு என்று ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் சரணடைந்து மன்னிப்பு கோரி இனி அதில் விழாதிருக்கிற வகைகளை தேவனுடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அதற்கு தேவாவியானவர் நமக்கு ஒத்தாசை புரிவார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் இருந்தும் சோதனையில் முதலாதாம் விழுந்து விட்டானே, ஒன்றும் இல்லாமல் இருந்தும் 2 ஆகிய உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து வெற்றி கண்டாரே. கர்த்தாவே, நாங்கள் அவரையே பின்பற்ற உதவி செய்யும். எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும் எங்களுடைய பாவ வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் சாக்கு போக்காக அதை தள்ளிவிடாதபடி நாங்களே எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அவ்விதமான ஆன்மீக ஆண்மையை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த தியானத்திற்காக நாங்களுமே துதிக்கிறோம். எங்களுடைய புசிப்புக்கு இன்பமாகவும் கண்களுக்கு பிரியமாகவும் ஜீவனத்திற்கு பெருமையாகவும் இப்படி சத்துரு நெடுகவே ஒன்றன்பின் ஒன்றாக சோதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அடுக்கிக் கொண்டே போனாலும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை என்று எங்களுக்கு தெளிவாக வாக்கு தந்தீரே. ஒவ்வொரு சோதனையோடும் கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி இருக்கிறீரே. உம்மை போல் யாருண்டு எங்கள் அருமை நாதா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் உமக்கு ஆமாண்டவரே என்று சொல்லவும், எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் பிசாசுக்கு நோ தேங்க்ஸ், வேண்டாம் என்று சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கு எங்கள் தசைநார்களை நீர் பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். என கண்பாந்தவர்களே, இந்த நாளிலே நம் தேவன் யாவரையும் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. அவர் வெற்றிடங்களை நிரப்புகிறவர். உங்கள் வாழ்க்கையில் விடாய்த்து போன உங்களை நிரப்பவும் தொய்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலையும் அளிக்கவும் தேவன் விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் நம் தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:4 சொல்லுகிறது இப்படியாக, கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள் என்று உள்ளது. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு போரை குறித்ததான செய்தி உள்ளது, ஒரு தேடலை குறித்ததான செய்தியும் உள்ளது. சத்துருவை துரத்துவதில் 300 பேரும் கிதியோனும் யோர்தான் வரையில் கடந்து வந்தார்கள். பிறகு அவர்கள் விடாய்த்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் அப்படியே நின்று விடாமல் தொடர்ந்து சென்றபோது ஜெயத்தை பெற்றார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:25-26 வாசித்து பார்த்தீர்களானால் 1700 சேக்கல் அளவுள்ள தங்கத்தை திருப்பி கொண்டார்கள் என்று உள்ளது. என கண்பாந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவை எதிர்த்து போராடி விடாய்த்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி உங்களை ஆற்றி நன்மையானதை கிடைக்க செய்கிற நாளாய் அமையப் போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:10 தாவிதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் என்று உள்ளது. என கண்பாந்தவர்களே, இந்த இடத்தில் விடாய்த்து போன 200 பேர் கடக்க முடியாது நின்று விட்டார்கள். அடுத்துள்ள வசனங்களை வாசித்தீர்களானால் தாவிதும் மீதி இருந்த 200 பேரும் கடந்து போய் சத்துருவை துரத்தினர் என்று உள்ளது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:18 தாவிது தன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று உள்ளது. 1 சாமுவேலின் 30:19 சொல்லுகிறது இப்படியாக, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் என்று. திருப்பிக் கொண்டவற்றை விடாய்த்து வராமல் நின்றவர்களுக்கு சரி பங்காக பங்கிட்டு கொடுத்தான் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடாய்த்து போய் சத்துருவுடன் போராட முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தொய்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறார். யுத்தம் செய்தவர்கள் பெற்றுக்கொண்டதைப் போல சரி பங்காக விடாய்த்து போனவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். என கண்பாந்தவர்களே, நம் தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்ற வசனத்தின்படி நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையில் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் முயற்சி செய்து விடாய்த்து போயிருக்கிறீர்களோ, அல்லது இனிமேல் நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று உங்கள் ஆத்துமாவில் தொய்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவேன் என்று, தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவேன் என்றும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிலிப்பு என்பவன் நாத்தான் வேலை கண்டு இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தி இயேசுவினிடத்திலே அழைத்து வருகிறார். இயேசுவினிடத்திலே நாத்தான் வேல் அழைத்து வரப்படும் போதே இயேசு கிறிஸ்து அவனை குறித்து இப்படி சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. உடனே நாத்தான் வேல் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், ரவி நீர் என்னை எப்படி அறிவீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். பிலிப்பு வந்து உன்னை அழைப்பதற்கு முன்னமே நான் உன்னை கண்டேன். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? நாம் கேட்ட சுவிசேஷம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு முன்னமே அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. அவருடைய கண்களில் யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய சுவிசேஷம் போய் சேருகிறது. இப்பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். பின்னும் அவர் அவனை நோக்கி, அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபருக்கு நடந்ததை நாம் பார்க்க முடியும். யாருக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு. இதே அனுபவம் நடந்தது. வானம் திறந்திருக்கிறது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். கீழே யார் இருக்கிறாங்க? யாக்கோபு. மேலே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து யாக்கோபினிடம் இறங்குகிறார்கள், யாக்கோபினிடத்திலிருந்து கர்த்தரிடம் ஏறுகிறார்கள். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், அவனை பார்த்து, நீ என்னை அறிந்திருக்கிறாய் அல்லவா? அந்த யாக்கோபுக்கு உண்டான அந்த தெய்வீக அனுபவம், அந்த உன்னத ஆசீர்வாதம், அது இது முதல் உனக்கு மட்டுமல்ல உன்னை போல என்னை அறிந்த ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் என்று இங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் 146 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமே. நாத்தான் வேலை பார்த்து, அவனை பார்த்து நீ என்று சொல்லாமல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாத்தான் வேலை, நீ என்னை அறிந்தது போல என்னை யார் யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும். ஆமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதோ அப்படியே கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமேன் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் கண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருக்கு மாத்திரம் உரித்ததா இருந்த இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவரை போற்றுங்கள், உயர்த்துங்கள், பற்றி கொள்ளுங்கள். ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல கர்த்தர் வைத்து அழகு பார்க்கிற நல்ல தேவன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எதற்கு முதவா எங்களை கண்டெடுத்தவரே, உம்மை அறியும் பாக்கியத்தை தந்தீரே. முற்பிதாக்களுக்கு உண்டான அந்த மேலான அனுபவங்கள் எங்க வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற உங்க தயவுக்காக நன்றி. உண்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. நாம் தபால் பெட்டிக்குள் தபால்களை போடும்போது மிகுந்த நம்பிக்கையோடு தான் அதை செய்கிறோம். தூர தேசத்தில் இருக்கும் ஒருவருக்கு நாம் ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டுமென்றால் நாம போய் அதை கொடுக்க முடியாது. நமக்கு அஞ்சல் துறையின் உதவி மிகவும் அவசியம். நம்முடைய வேலை தபால் பெட்டிக்குள் அந்த கடிதத்தை போடுவது மட்டும்தான். அந்த கடிதம் நாம் அனுப்பியவருக்கு போய் சேரும் வரை நாம் தபால் துறையின் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த கடிதத்தை யார் எடுப்பார்கள், அது கப்பலில் போகுமா அல்லது ஆகாய விமானத்தில் போகுமா என்றெல்லாம் நாம் யோசிக்க தேவையில்லை. அந்த உரையின் மீது சரியான முகவரியை மட்டும் எழுதியிருந்தால் போதும், தபால் துறை அந்த கடிதத்தை உரிய நபரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் மேல் வைக்கும் விசுவாசமும் இதை போன்றதுதான். நாம் ஜெபத்தில் தேவனிடம் கேட்கும் காரியங்கள் எவ்வாறு தேவனை சென்றடையும் என்று நாம் சந்தேகிக்க தேவையில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவை கேட்டுக்கொள்பவைகளை அவர் நிச்சயம் தருவார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் போதுமானது. நமது தபால்களை சுமந்து செல்ல போகும் கப்பல்களையோ விமானங்களையோ நாம் பார்ப்பதில்லை என்றாலும் அவை நிச்சயமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அதை போலவே ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அது நிச்சயமாக வரும். ஒரு நாள் அன்னாள் தேவ சமூகத்துக்கு சென்று தன் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் தேவனிடம் சொன்னாள். தனக்கு குழந்தை இல்லாததால் தான் படும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் சத்தமில்லாமல் அமைதியாக தேவனிடம் தெரிவித்தாள். அவள் ஜெபித்தபோது சத்தம் வெளியே கேட்கவில்லை, அவள் உதடுகள் மாத்திரமே அசைந்தது. தேவனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய தன் பாரங்களை அவள் தேவனிடம் ஒப்படைத்தவுடன் அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்தது. அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக தனக்கு குழந்தை இல்லை, இனிமேலும் என்ன மாறுதல் ஏற்பட்டுவிடப் போகிறது என்று அவள் அவிசுவாசமாய் இருக்கவில்லை. என் தேவனிடம் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என் விண்ணப்பம் அவர் செவிகளை சென்று அடையும் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்ததைப் போலவே தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தேவன் அவளுக்கு ஒரு அழகிய ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபத்திலே கேட்பவைகளை தேவன் நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசித்தால் போதும், மீதியானவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். ஏற்ற நேரத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புத்தகத்தை தியானிக்கலாம்.
2: Let us continue our devotion of Proverbs even today.
1: நீதிமொழிகள் 8:6 முதல் 9 வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us read again from Proverbs chapter 8 verses 6-9.
1: கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும்.
2: Listen, for I will speak of excellent things, and from the opening of my lips will come right things.
1: என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை.
2: For my mouth will speak truth, wickedness is an abomination to my lips. All the words of my mouth are with righteousness, nothing crooked or perverse is in them.
1: அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்.
2: They are all plain to him who understands and right to those who find knowledge.
1: 10:11 கூட சேர்த்து வாசிக்கிறேன்.
2: We will read again verse 10 and 11 also.
1: வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல.
2: Receive my instruction and not silver, and knowledge rather than choice gold, for wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it.
1: 6 வசனம் ஆரம்பிக்கிறது கேளுங்கள் அப்படினு.
2: Verse 6 starts as listen.
1: கேளுங்கள்.
2: Listen.
1: 10 வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது அங்கீகரித்து கொள்ளுங்கள்.
2: And in verse 10, the starting verse in English, it says the word receive.
1: அங்கீகரித்து கொள்ளுங்கள்.
2: Receive.
1: கேளுங்கள், அங்கீகரித்து கொள்ளுங்கள்.
2: Listen and receive.
1: நாம எதை கேட்கிறோம், எதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத யாரும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நாம தான் எதை கேட்கணும், எதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும் அப்படின்றத நாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக நாம தான் தீர்மானிக்கணும்.
2: No one can force us what we are supposed to listen to and what we are supposed to receive and accept. Only it is ourselves who are supposed to choose what we have to listen and receive.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்க அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு, என்னெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு. ஒரு பெரிய he gives a beautiful list. அவர் சொல்லுகிறார் பாருங்க.
2: Here he gives a list of things as what we are supposed to listen to.
1: காதுல விழுறதெல்லாம் கேளுங்க அப்படினு அவர் சொல்லல.
2: He doesn't say you have to listen to whatever you hear.
1: அவர் என்னெல்லாம் கேட்க சொல்றார் பாருங்க. அவர் சொல்லுகிறார் 6 வசனத்துல,
2: verse 6 says
1: மேம்பாடான காரியங்களை நான் பேசுறேன், அத கேளுங்க.
2: So I will speak of excellent things, you have to listen to excellent things.
1: எனக்கு அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. I want you to listen to excellent things. தரம் தாழ்ந்த தரமற்ற காரியங்கள் எல்லாம் கேட்றாதீங்க, மேம்பாடான உன்னதமான காரியங்களை கேளுங்க அப்படின்னு சொல்றார்.
2: He says you have to listen to excellent things, not things which are of low standard.
1: அதோட நிறுத்தல, அவர் தொடர்ந்து சொல்ற வார்த்தையை பாருங்க.
2: And he also continues saying
1: உத்தம காரியங்களை தான் நான் பேசுவேன், அதை கவனிங்க அப்படின்றாரு.
2: He says you have to listen to right things which I speak.
1: என்னது excellent things என்றாரு, அதுக்கப்புறமா ரைட் திங்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவர் வந்து 8 வசனத்துலலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா 6 வசனத்தில் கூட ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவ சத்தியத்தை விளம்பும் என் வாய் அப்படின்றாரு.
2: And verse 7 he says for my mouth will speak truth.
1: Truthful things அப்படின்றார். இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நான் ஏதாவது பேசுறேன்னா 8 வசனத்துல என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு.
2: And in verse 8 he uses the word righteous things.
1: அதுக்கப்புறமா 9 வசனம் வாசித்தீங்கன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்க புத்தி உள்ளவனுக்கு வந்து ரொம்ப தெளிவை கொடுத்துரும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு ரொம்ப யதார்த்தமா அது இருக்கும் அப்படின்றாரு.
2: And he also says in verse 9 they are all plain to him who understand and right to those who find knowledge.
1: நான் இதை அப்படியே யோசிக்கும் போது எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லலை.
2: He doesn't say you can listen to whatever you want.
1: நம்ம ஆண்டவர் கிருபையினால் ரெண்டு நாளாக வந்து நம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம்.
2: By the grace of God, we were listening for the past 2 days about the power of our words, which we are supposed to be careful about.
1: இந்த வார்த்தைகள் ரொம்ப வல்லமை உள்ளதுன்னு நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம்.
2: And we also learned that these words have power.
1: பாருங்க, வார்த்தைகளை பேசுறதுல மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோன்றதுல கூட நீ ரொம்ப கவனமா இருக்கணும்.
2: So we should not be much concerned only about the words that we speak, but we should be also be much concerned about what words we listen to.
1: எதை வேணாலும் கேட்கலாம்னு வேதம் சொல்லல.
2: The Bible doesn't say you can listen to any words.
1: அந்த ஞானி சொல்றான் தான் பிள்ளைட்ட, இங்க பாருப்பா, நான் பேசுறது எல்லாமே மேம்பாடான காரியங்களை பேசுவேன், உத்தம காரியங்களை பேசுவேன், சத்தியத்தை நான் பேசுவேன், நீதியானவைகளை பேசுவேன், எல்லாமே வந்து தெளிவூட்டுற காரியங்களை தான் நான் பேசுவேன்.
2: Here this wise man says to his son, see, I always speak excellent things, right things, truthful things, righteous things and transparent things.
1: அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா,
2: what does it mean?
1: நீ என்ன கேட்கறாய் அப்படின்றத பத்தி நீ கவனமா இரு.
2: You must be very careful as what you listen to.
1: நான் ஏதோ பொழுதுபோக்காக பேசல, எல்லாரும் பொதுவா பேசுறது போல நான் பேசல, மேம்பாடான காரியங்களை தான் நான் பேசுறேன்.
2: I don't speak just for entertainment or I don't speak like others speak. I speak only excellent things.
1: இதை தான் இயேசு சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தின் 24 வசனத்தை பாருங்க.
2: This is what when Jesus says in Mark chapter 4 and verse 24.
1: அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள்.
2: He says be careful what you are hearing.
1: Beautiful word. நீங்கள் கேட்கறதற்கு கவனமா இருங்கன்னு சொன்ன அதே ஆண்டவர் நீங்க என்ன கேட்கறீங்கன்றதையும் கவனிங்கன்றார்.
2: So here Jesus again says be careful what you are hearing.
1: என்ன கேக்குறீங்களோ கவனிங்க.
2: You be careful what you are hearing.
1: தொடர்ந்து பேசுறாரு, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்றார்.
2: He says the measure you give will be the measure that comes back to you and more will be given to you who hear.
1: நல்லா கவனிங்க, இந்த கேட்கிறது அப்படின்றது நாம நமக்குள்ள என்ன ஏற்றுக்கொள்ளுகிறோம், என்ன பெறுகிறோம் அப்படின்றத அது காமிக்குது.
2: So what you listen to is what you receive.
1: நீங்க எதை நீங்க அதிகமா கேக்குறீங்களோ அது அதிகமா பெற்றுக்கொள்வீங்க.
2: The more you listen to something, the more you will receive.
1: நான் நினைக்கிறேன் உங்க காதுகளால நீங்க எதை கேக்குறதுக்கு நீங்க உங்க செவிகளை திறக்கிறீங்களோ அது உங்க இருதயத்தை பாதிக்க போகுது, உங்க வாழ்க்கையை அது பாதிக்க போகுது.
2: So whatever you hear, open up your ears to hear to, that will actually affect your life and will also influence you.
1: உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் அது உண்டாக்கும்.
2: That brings changes in you.
1: அதனால தான் ஒரு மனுஷன் கேட்கறத வைத்தே அவன் டிசீவ் ஆகலாம், ஒரு வந்து கேட்கறத வைத்தே அவங்க வந்து எக்ஸலண்டாவும் மாறலாம்.
2: So a person can become excellent or he can be deceived by what he listen to.
1: ஏனா கேக்குறது வந்து ஒரு எஃபெக்ட் நமக்குள்ள உண்டாக்குது.
2: Because when you hear that will create an effect in you.
1: நாம என்னென்னலாம் கேக்குறோம் அப்படின்றத பத்தி நாம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், நாம தான் எச்சரிப்பா இருக்கணும்.
2: So only we should be very careful as what we listen to and what we hear.
1: பாருங்க, இப்போ நம்ம கொரோனா சீசன்ல ஒன்னு செய்றோம்ல, நம்ம எல்லாரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோம்.
2: So during this corona season we wear a mask.
1: என்ன அது சொல்லுதுனா, உன்னுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்து கொள்.
2: So it means that you have to take care of your protection.
1: இந்த காற்றுல என்னென்ன கிருமிகள் எல்லாம் பரவுதுன்னு யாரும் தடுக்க முடியாது.
2: See, no one can stop what are the germs that are moving in this air.
1: ஆனா உன் உடம்புக்குள்ள அந்த கிருமிகள் போய்விடாதபடி நீதான் வந்து உன்னை தற்காத்துக் கொள்ளணும்.
2: But you have to prevent and safeguard yourself that these germs may not enter into your body.
1: அதே போலதான் உலகம் 1000 காரியங்களை பேசும், 1000 காரியங்களை வசனிக்கும்.
2: Similarly, the world will also speak thousands of things and millions of things.
1: ஆனால் நீங்க தான், நாம தான் ஒரு ஃபில்டர் போடணும்.
2: பட்
1: எதை நான் கேட்க போகிறேன், எதை நிராகரிக்க போகிறேன்.
2: So we have to put a filter as what I'm so going to accept and what I'm going to reject.
1: நாம தான் வந்து செலக்டிவா இருக்கணும், எந்த வார்த்தைகளை கேட்க போறோம், எந்த வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ண போறோம்.
2: So we have to be selective in receiving what words I'm going to accept or what words I'm going to reject.
1: நாம தான் செக்ரிகேட் பண்ணணும், எது நல்லது எது கெட்டது, எது நன்மையானது எது தீமையானது, எது தேவையானது எது தேவையில்லாததுன்னு சொல்லி நாம தான் செக்ரிகேட் பண்ணி நமக்கு வேண்டியவைகளை நாம நம்முடைய மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும்.
2: And we have to segregate which is needed, which is unwanted, which is good, which is bad, and we have to take and receive which is acceptable to our heart.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு வாசல்ல வந்து ஒரு செக்யூரிட்டி செக் பாயிண்ட் ஒன்னு இருக்கும்.
2: This is like how when you enter a facility you will have a security checkpoint there.
1: அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ல வந்து நீங்க சும்மா எல்லாரும் நுழைஞ்சிர முடியாது.
2: You cannot enter into that checkpoint everyone as such.
1: வாசல்ல போய் நின்ன உடனே அவங்க வருவாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்க போறீங்கன்னு கேட்பாங்க.
2: So when you go and stand there people will come and ask you and inquire you who are you, what are you for, what you need and who want you with meet.
1: அங்க வந்து சில இடங்கள்ல வந்து ஃபோன் பண்ணுவாங்க, உள்ள இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் அனுப்பட்டுமா, உள்ள பெர்மிட் பண்ணலாமா. அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் கேட்டை திறப்பாங்க.
2: And certain places they will call inside and they will ask such a kind of persons present here, can we permit them to enter in?
1: அங்க உள்ள பெர்மிஷன் வரலனா அவர் உள்ள நுழைய முடியாது.
2: If there is no permission from inside they will, you cannot enter in.
1: நாம கேட்கிற வார்த்தைகளை கூட இப்படி நாம கவனிச்சு ஃபில்டர் பண்ணி கேட்க முடியும்னு இயேசு சொன்னாரு.
2: So Jesus said we can also select and filter the words that we hear.
1: எல்லாமே வாசல் வரைக்கும் வரும்.
2: Everything will come near the door.
1: ஆனா வாசலை திறக்கறதும் மூடுறதும் நம்ம கையில இருக்கு.
2: But it is in our hands whether we open or close the door.
1: ஆயிரம் வார்த்தைகளை நம்ம காதுகள் கேட்கும்.
2: Our ears may hear thousands of words.
1: ஆனா அவைகள் எதை நாம ஏற்றுக்கொள்றோம், எதை நாம அங்கீகரிக்கிறோம், எதை நாம இருதயத்துக்குள்ள கொண்டு போறோம்ன்றது நம்மளுடைய jurisdiction குள்ள இருக்கு.
2: But it is in our jurisdiction as what we accept and what we receive and what we reject and take it to our heart.
1: ஏனா நமக்கு தெரியும் ஒண்ண நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படினா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும்.
2: It's because you know one thing, if you have take something into your heart that will take control of you.
1: அது உங்களை சேஞ்ச் பண்ணும்.
2: That will change you.
1: அது உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்.
2: That will totally transform you.
1: அது உங்களை கரப்ட் பண்றது கூட முடியும் அதால.
2: And it can even corrupt you.
1: ஆகவே நாம எச்சரிப்புள்ளவர்களாய் நம்முடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம கரெக்டா இருக்கணும்.
2: So we should be very careful about our entrance.
1: நான் இதை தான் வேதத்திலிருந்து வாசிக்கும் போது 119 சங்கீதம் 130 வசனம் பாருங்களேன்.
2: If you read Psalm 119 and verse 130.
1: உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்னு போட்டிருக்கு.
2: It is the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple.
1: எனக்கு அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. The entrance of your words gives light. It gives understanding to the simple. The entrance of your words. உம்முடைய வார்த்தையினுடைய பிரவேசம் இருக்கு பாருங்க. அது உள்ள பிரவேசிச்சிருச்சுன்னா வெளிச்சத்தை கொடுத்துரும் அப்படின்றாரு.
2: It is that the entrance of your words that gives light.
1: எதை பிரவேசிக்க பண்றோம்ன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: So we should be very careful as what we let in.
1: பைபிள்ல ரெண்டு சம்பவம் இருக்கு.
2: There are two incidents in the Bible.
1: ஒன்று வந்து 2 சாமுவேல் 16:23.
2: First incident is in 2 Samuel 16:23.
1: அங்க ஒரு கரெக்டர் இருக்கார், அவர் பேர் வந்து அகிதோப்பேல்.
2: He is a character named Ahithophel.
1: வேதம் சொல்லுகிறது அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்ததுன்னு போட்டிருக்கு.
2: It is written, now the advice of Ahithophel, which he gave in those days, was as one who had inquired at the oracle of God, so was all the advice of Ahithophel, both with David and with Absalom.
1: இது வந்து இவனுடைய வார்த்தைகளை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அவனுடைய வார்த்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அப்சலோம் கொடுமையான பாவத்தை செய்யறதுக்கு இவனுடைய வார்த்தை தான் காரணமாக இருந்தது.
2: So many people accepted and gave entrance to these words of Ahithophel, but it is the words of Ahithophel that brought great wickedness in his life.
1: அவனுடைய லைஃபை கரப்ட் பண்ணிச்சு. ரொம்ப கொடுமையான பாவங்களை வந்து அவன் செய்யறதுக்கு இந்த ஒரு ஆளுடைய ஆலோசனை அப்படி இருந்தது.
2: So this man's advice was the reason for Absalom to get corrupted in his life.
1: அகிதோப்பேல் வந்து அப்சலோமை விட கீழ்பட்டவன் தான், தாவீதை விட கீழ்பட்டவன் தான். அவனுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ அவங்க பவர் இருந்துச்சு, பட் அதை சரியா அவங்க யூஸ் பண்ணல.
2: Ahithophel was below David and Absalom. They had the power either to accept or reject his words, but they did not use that power.
1: அதை வந்து தவறான வார்த்தைகளை சரியா அவங்க ஃபில்டர் பண்ணி கேட்காததுனால அப்சலோம் தன்னுடைய வாழ்க்கையே ரூயின் பண்ணிட்டார், முழுவதும் அழிச்சு போட்டார்.
2: Since they did not filter and select the words that they supposed to take, this Absalom completely ruined his life.
1: அதே போல இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ரெஹபோவாம்.
2: There's one more person named Rehoboam.
1: இந்த ரெஹபோவாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை அவருக்கு வந்துச்சு.
2: So this Rehoboam received two words.
1: முதியோருடைய ஆலோசனை, தன்னோடு வளர்ந்த இளைஞர்களுடைய ஆலோசனை.
2: It's a council of elders and council of his own friends who grew up with him.
1: ரெண்டு வார்த்தையும் வாசல தட்டுச்சு.
2: Both the words came to his entrance.
1: அது தட்டும்போது அவன் எதற்கு கதவை திறந்தான்னு கேட்டா தன்னோடு வளர்ந்த இளைஞர்களுடைய வார்த்தையை கேட்கிற கதவை திறந்தான்.
2: When it knocked, he just opened his door only to listen to the words of the young people who were brought up with him.
1: அதுல முடிவு என்னன்னு சொன்னா ராஜ்யமே ரெண்டா போயிடுச்சு.
2: As a result, the kingdom was parted into two.
1: யாரும் வந்து அந்த ஆலோசனை அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணல.
2: No one enforced this counsel upon him.
1: ஆனால் தானாகவே இந்த வார்த்தைகளை கேட்பேன் என்று ஒருவன் திறக்கும் போது அதனுடைய பின் விளைவுகளை யாராலுமே தடுக்க முடியாது.
2: But when a person willfully opens door to listen to such advice, no one can stop the consequences that brings.
1: இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் முன்பாக இதை போன்ற கான்ஃப்ளிக்டிங் சாய்ஸஸ் நம்ம முன்னாடி கண்டிப்பா இருக்கும்.
2: Even today we have such kind of conflicting choices before us.
1: தேவனும் பேசுவாரு, பிசாசும் பேசுவான்.
2: God will speak and also the devil will speak.
1: நீதிமான்களும் பேசுவாங்க, பாவிகளும் பேசுவாங்க.
2: The righteous will speak and also the sinners will speak.
1: நமக்கு பிரயோஜனமானவைகளும் வரும், நம்மை வந்து பரிதாப நிலைக்கு தள்ளி கொண்டு போகிற மோசமான ஆலோசனையும் நமக்கு அதுல கேட்கும்.
2: We will receive most useful counsels and also counsels that will just push us to the pathetic situation in our life.
1: பெற்றோரும் பேசுவாங்க, நண்பர்களும் பேசுவாங்க.
2: Our parents will speak and also our friends will speak.
1: பரிசுத்தவான்களும் பேசுவாங்க, துன்மார்க்கரும் பேசுவாங்க.
2: Holy saints will speak and also wicked people will speak.
1: எதை நாம் இருதயத்துக்குள்ள அங்கீகரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை நிதானிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு.
2: But we have the duty and responsibility to discern what we are going to accept and take into our heart.
1: இங்க இந்த தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்லும்போது சொல்றாருங்க, பார்ப்பா இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தை நீ கேட்கலாம், ஆனா நாம் பேசுற வார்த்தைக்கு ஒரு தரம் இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா மேம்பாடான வார்த்தைகள்.
2: Here the father says to his son, see you may listen to many words in this world, but the words that I speak has a standard, they are excellent words.
1: இதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about it.
1: இன்னைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு இதுதான், listen to excellent words.
2: Today the title of my devotion is listen to excellent words.
1: மேம்பாடான காரியங்களையே கேளுங்கள்.
2: Listen to excellent words.
1: அத மாத்திரம் கேளுங்க.
2: You listen to those words alone.
1: ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு filter நீங்க தரணும்.
2: The Lord should give us a filter to everyone.
1: நம்ம செலக்டிவா இருக்கணும்.
2: We should be very selective.
1: நாமே தேர்ந்தெடுக்கணும்.
2: We have to select and receive.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்னைக்கு ரெண்டு பகுதியில் இதை நான் விளக்குறேன்.
2: I want to explain it in two ways.
1: முதல்ல ஒன்று சொல்ல விரும்புறேன், அதாவது நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நமக்கு வர்ற வார்த்தைகள் மூலமாக நம்மளை கண்டாமினேட் பண்ணுறதுக்கு, நம்மளை கரப்படுத்துறதுக்கு மூன்று சோர்சஸ் இந்த உலகத்தில் இருக்கு.
2: There are three sources of contamination in this world which can contaminate through the words that we receive.
1: இதை எழுதி கொள்ளுங்க. நம்பர் ஒன், இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்து நம்மளை கண்டாமினேட் பண்ண முடியும்னா, முதலாவது நம்முடைய சொந்த சிந்தனையே நம்மை வஞ்சிக்க முடியும், நம்மள கண்டாமினேட் பண்ண முடியும்.
2: So the first source of contamination is our mind.
1: Our own mind. நம்முடைய சொந்த சிந்தனை நம்மை வந்து கரைபடுத்த முடியும்.
2: Our own mind can contaminate us.
1: வேதம் சொல்கிறது நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகுந்த திருக்குள்ளதுன்னு போட்டிருக்கு.
2: So the heart is more crooked than all other things.
1: The heart is deceitful above all things in போட்டிருக்கு. பாவத்தில் விழுந்த மனுஷனுடைய இருதயத்தை வந்து நம்ம எப்பவுமே எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும்.
2: You have to guard your heart with all diligence.
1: அதை கொஞ்சம் நீங்க தவறா விட்டுட்டீங்கன்னா மனதுக்குள்ள தேவையற்ற யோசனைகள் உள்ள வந்துடும்.
2: So if you just give some room, all of the unwanted things will enter your mind.
1: கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கசப்பான வேர் உள்ள முளைச்சிரும்.
2: If you just give small space, the bitter root will enter your mind.
1: கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள துர்க்குணம் வந்துடும்.
2: If you just give place, all the corrupt and wicked things will enter in.
1: நம்முடைய சொந்த மனதினாலே நாம வஞ்சிக்கப்படலாம்.
2: We can be deceived by our own mind.
1: நீங்க அதனால தான் ரோமர் 1ல வாசிக்கும்போது அவர்களுடைய சிந்தனைகளாலேயே அவங்க வீணரா மாறிட்டாங்கன்னு போட்டுருக்கு.
2: That's why when you read in Romans 1 they became vain in their thoughts.
1: They became vain in their imaginations, in their own imaginations. வேற யாரும் அவங்களுக்கு எடுக்கல, அவங்க சொந்த சிந்தனையே அவங்களுக்கு எடுத்து போடுச்சான்.
2: So they became vain in their own imagination.
1: பொல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு போட்டுருக்கு.
2: And their crooked their wicked heart was darkened.
1: அப்போ முதலாவது வந்து நம்முடைய சொந்த மனதை குறித்து ரொம்ப எச்சரிப்பாருன்னு, அது பேசுறது எல்லாத்தையும் நீங்க அப்படியே கேட்டற கூடாது.
2: So first we have to be very careful about our own mind. You should not listen to whatever it says.
1: ரெண்டாவது வந்து இந்த காலத்துல நான் சொல்லணும்னா, மீடியா என்ன பேசுதோ, நம்ம ஒளிபரப்பு இருக்கு பாத்தீங்களா, நமக்கு வருகிற செய்தி தொடர்பு இருக்கு பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் ரொம்ப நிதானித்து கேட்க வேண்டியதா இருக்கு.
2: And number 2, the second source of contamination is the media, where we have to discern, be careful about it.
1: இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக பேசப்படுகிற காரியங்களை ரொம்ப நிதானித்து கேட்கணும்.
2: So we have to discern and listen carefully to the things which are popularly spoken about today.
1: அதாவது மற்றவர்கள் நமக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், சில காரியங்களை ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடலாம். எதை நாம் அங்கீகரிக்கிறோம் எதை நிராகரிக்கிறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு.
2: So some people may say they may suggest certain things or say they may say certain things casually, but we have to discern and be careful in choosing what we need.
1: அது ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ளவரியாக ரொம்ப நீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுனால அவங்க வைக்கிற எல்லா காரியமும் நல்லதாக மாறிடாது.
2: ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ப்ரெசென்டட் வெரி நீட்லி அண்ட் ஃப்ளவரி இட் டசன்ட் மீன் இட் இஸ் ஆல் குட்.
1: ஏன்னா எப்பவுமே மீடியாவில் வந்து எந்த ஒரு காரியம் வருமானாலும் அது எப்படியாவது ஒரு வியூவர்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே செய்வாங்க.
2: ஸோ ஜென்ரலி வென் யூ ஃபைண்ட் சம்திங் இன் மீடியா இட் இஸ் ஆல்வேஸ் டன் வித் அ மோட்டிவ் டு அட்ராக்ட் மோர் வியூவர்ஸ்.
1: எத்தனை பேரை நம்ம ரீச் பண்ண முடியும், எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க, இந்த டிஆர்பி ரேட்டிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க.
2: ஸோ தே டூ எவ்ரி திங் ஃபார் த டிஆர்பி ரேட்டிங் ஸோ தட் இட் கேன் ரீச் மெனி மெனி பீப்புள்.
1: எது பாப்புலராக இருக்கும், எதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க.
2: ஸோ விச் உட் பி பாப்புலர் விச் வில் பி அக்செப்டட் பை மெனி பீப்புள்.
1: அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது.
2: யூ கே நாட் அக்செப்ட் வாட் எவர் தே சே டு பி ட்ரூ.
1: ஒரு ஒரு விதமாக சொன்னாரு 99% of rat poison is good food. எலி மருந்தில் வந்து 99% வந்து நல்ல சாப்பாடாம்.
2: So a person said this way, 99% of rat poison is good food.
1: அதுக்கு 1% தான் poison, ஆனா அது முழு உணவையும் அது கரப்படுத்திடும்.
2: Only 1% is poison, but it can poison the entire food.
1: நம்மளுடைய மீடியா வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: We should be very careful how this media influences us.
1: அது என்ன வேணா இருக்கலாம், பிரிண்ட் மீடியா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், அது டெலிவிஷன் மீடியாவா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம கவனிக்கும் போது பார்க்கும்போது அது நம்மளை என்ன பேசுது, நம்மளுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும்.
2: No matter it might be any kind of media, it might be print media, television media or social media, but we should be very careful what it is trying to influence us.
1: நான் சிறு வயதா இருக்கும்போது ஒரு டீச்சர் வந்து எங்க கிளாஸ்ல வந்து ஒரு கேஷுவலா சொன்னாரு, ஆனா அது எனக்கு இன்னொரு மனசுல பதிஞ்சிருக்கு. அவர் சொன்னாரு, whenever you watch an advertisement, ask yourself a question, what are they trying to sell me? எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீ பார்க்கும்போதும் ஒரு கேள்வி கேளு, எனக்கு எந்த பொருளை விற்க விரும்புகிறாங்க இவங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்காத, அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்காத, டேக் லைன்லாம் பார்க்காத, அது என்ன அழகாக வந்து அவங்க ஒரு ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல எடுத்திருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் விட்டுரு, என்ன உங்ககிட்ட விற்க விரும்புகிறாங்க அதை நீ கேளு.
2: So just leave what they are trying, what the story they are trying to say, what is the tagline, what are the attractive things, where is the location, leave all those things, but just ask one question, what are they trying to sell to you?
1: எதை விற்க விரும்புறாங்க?
2: What are they trying to sell?
1: உனக்கு அது வேணுமா?
2: Do you need it?
1: நீ அதை வாங்க போறியா?
2: Are you going to get it?
1: நீ அதை அக்செப்ட் பண்ண போறியா?
2: Are you going to accept it?
1: சில வெளியில பாருங்க, ஓட்ட போற கார் நம்ம தார் ரோட்ல தான் ஓட்ட போறோம்.
2: Sometimes see, we going to drive a car only on a tar road.
1: ஆனா அவங்க காட்டுற கார் எல்லாம் பாத்தீங்கன்னா தார் டெசர்ட்ல ஓட்டுற மாதிரி, மலை மேல ஓட்டிட்டு போற மாதிரி, பில்டிங் மேலலாம் ஏத்திட்டு ஓட்டுற மாதிரி நம்ம அப்படி ஓட்டாவ போறோம்.
2: பட் தே ஷோ இன் தி அட்வர்டைஸ்மெண்ட் தட் தி கார் இஸ் பீங் driven on mountains, on thar deserts and other places, mountains and hills. Are we going to drive that way?
1: பில்டிங் விட்டு பில்டிங்லாம் பறக்குற கார்லாம் காட்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல.
2: They will also show cars flying from buildings to buildings.
1: இத வாங்க போறோமா?
2: Are we going to buy that?
1: இது நமக்கு தேவையா?
2: Do we need it?
1: எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
2: It is not necessary for us to accept everything.
1: நமக்குள்ள ஒரு மாயை அது உண்டாக்கி விடுவதற்கு நாம எச்சரிப்பா இருக்கணும், உண்டாக்கி விடாதபடி எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful that it may not create a vanity within us.
1: மூன்றாவது,
2: number 3,
1: not only our mind, not only the masses, not only the media, number 3, the masses. பொதுஜன கூட்டம் என்ன நமக்கு சொல்ல விரும்புது அப்படின்றதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: The third source of contamination is the masses, where we have to be very careful.
1: நமக்குள்ள ஒரு ட்ரெண்ட் இருக்கு, என்னன்னு சொன்னா, இஃப் இட் இஸ் பாப்புலர் இட்ஸ் பர்ஃபெக்ட். இது ரொம்ப பிரபலமா இருந்தா அது ரொம்ப நேர்த்தியானது. இஃப் தி மெஜாரிட்டி இஸ் டூயிங் இட் தட்ஸ் த பெஸ்ட் திங். பெரும்பான்மையார் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும், அதில் எந்த தப்பு இருக்காது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நம்ம வளர்ந்துடுறோம். இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வருதுன்றதை மறந்துடாதீங்க.
2: So don't forget, such kind of mindset and attitude is really dangerous to us.
1: நமக்குள்ள வர்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: The words that come into us is very important.
1: நம்முடைய மனம் நம்மகிட்ட பேசுறது.
2: The words that our mind speaks.
1: மீடியா நம்மகிட்ட பேசுறது.
2: The words that media speaks.
1: பொது ஜனங்கள் பேசுறது.
2: The words that the masses speak.
1: ஒரு ஃபில்டர் வைத்து இதுல நன்மையானது என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு நாம உள்ளே எடுப்பது நல்லது.
2: We have to place a filter in between and take and accept which is right for us.
1: கர்த்தர் நமக்கு உண்மையா நம்மளை பத்தி வாஞ்சிக்கிறது ஆசைப்படுறது என்னன்னா நம்ம கேக்குற வார்த்தைகள் எக்ஸலண்டா இருக்கணும்னு விரும்புறாரு.
2: So the Lord always desires that we have to listen to excellent words.
1: I always say go for the best. Go for the best. Don't settle for the least. சாதாரண காரியங்களில் திருப்தி அடைஞ்சு அந்த லெவலில் இருக்காதீங்க. எப்பவுமே சிறந்த வார்த்தைகள், மேம்பட்ட வார்த்தைகளை வந்து தெரிந்தெடுங்க, அதை வாஞ்சிங்க, தேடுங்க, அதை கேளுங்க, அதை அங்கீகரிங்க.
2: So always don't settle for the least or always go for the best and the excellent, great and standard words.
1: இன்றைக்கு மூன்று விதமாக மேம்பட்ட வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான வழி என்ன அப்படின்னு பேச போறேன்.
2: Today I'm going to speak about three ways to receive excellent words into our life.
1: முதலாவது,
2: number 1,
1: சங்கீதம் 91:2.
2: Psalm 91:2.
1: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
2: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him I will trust.
1: இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டுறேன்.
2: I'll read one more verse.
1: சங்கீதம் 56:11.
2: Psalm 56:11.
1: தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.
2: In God I have put my trust, I will not be afraid. What can man do to me?
1: இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டுறேன்.
2: Let me read one more verse.
1: 118 சங்கீதம் 6 வசனம்.
2: Psalm 118 verse 6.
1: கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.
2: The Lord is on my side, I will not fear. What can man do to me?
1: இந்த மூன்று வசனங்களை நான் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டினேன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற யாருக்கோ சொன்னதில்லை. இந்த மூன்று வசனமும் ஒரு மனிதன் தனக்கே பேசிக்கிட்ட வார்த்தைகள்.
2: So these three words I showed you, these are not words that was spoken to some other person, these are the words that was spoken to himself.
1: என் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
2: I will say of the Lord, he is my refuge, my fortress, my God, in him I will trust.
1: மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.
2: What can man do to me?
1: நான் பயப்படேன்.
2: I will not be afraid.
1: இந்த வார்த்தைகள்லாம் என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னா,
2: What are these trying to say?
1: நம்முடைய வாழ்க்கையில மேம்பட்ட வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும்னா, முதலாவது நம்முடைய மனதிற்குள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை நாம அங்கீகரித்து உள்ளே கொண்டு வர வேண்டும்.
2: In order to receive excellent words into our life, number 1, invoke faithful words into your mind.
1: சில வேளையில நம்மை பார்த்தே நாம பேச வேண்டியிருக்கு.
2: Sometimes we have to speak to ourselves.
1: நமக்கே நாம சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு.
2: Sometimes we need to say certain things to ourselves.
1: மற்றவங்க பேசுறத விட்டுருங்க.
2: Just leave what others speaks.
1: நாம நம்மளை பார்த்து என்ன பேசுறோம்?
2: What are we talking to ourselves?
1: 42 சங்கீதம் வந்தீங்கன்னா, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்துரு, எனக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற தேவனை இன்னும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதெல்லாம் தன்னை பார்த்து தன்னுடைய மனதுக்கே அவர் பேசிக்கிட்ட வார்த்தை.
2: So when you come to Psalm 42, you can see, why are you cast down, O my soul? Why are you so disquieted in you? Hope in the Lord. So these are the words which he spoke to himself.
1: நீ ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்?
2: Why you have to move around with sorrow?
1: என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
2: I can do all things to Christ who strengthens me.
1: இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு.
2: There are hundreds of words like this.
1: இந்த வார்த்தைகள்லாம் தேவ மனிதர்கள் தங்களை பத்தி பேசிட்டாங்க.
2: So these words are spoken by man of God to themselves.
1: அவங்க ஒவ்வொன்னையும் தங்க மைண்ட்ல வந்து இன்வோக் பண்ணாங்க, அதை வந்து தூண்டி எழுப்புனாங்க. இந்த வார்த்தைகளால தங்களுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் திட நம்பிக்கை உண்டாகிறதுக்கு அவங்களே அதுக்குள்ள தங்க மனதுக்குள்ள தூண்டிக்கிட்டாங்க.
2: So they invoke such kind of faithful words into their mind for them to have more faith and hope in them.
1: நாம விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் வளர்றதுக்கு மற்றவங்க தான் நம்ம காதுல பேசணும்னு அவசியம் இல்லை. நாமே நமக்கு பிரசங்கம் பண்ணலாம், நாமே நமக்கு பேசலாம்.
2: So we always don't need other people to just speak words that can increase our faith or belief or give hope and strength. Rather we can speak to ourselves which can invoke faith in us.
1: நாமே நம்மள பார்த்து நிறைய காரியங்களை சொல்லி நம்மளே நாம என்கரேஜ் பண்ணிக்கலாம்.
2: So we can speak to ourselves and encourage ourselves.
1: நம்முடைய மைண்ட வந்து சில வார்த்தைகளுக்கு நேரா நாமளே ஃபோக்கஸை திருப்ப முடியும்.
2: We can turn our mind and focus towards certain things in our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் தேவனுடைய வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்றது கூட நல்லது.
2: That's why it is always to memorize the word of God.
1: சில வசனங்களை வந்து நம்ம மைண்ட்ல ஓட விடுறது நல்லது.
2: It is better to run to certain words in our mind.
1: நம்மளே பார்த்து அந்த வசனங்களை சொல்லும்போது நமக்கே நாம பேசுற வார்த்தைகள் நமக்கே ஊழியம் செய்யும்.
2: So sometimes when we speak those words to ourselves, those words will minister to us.
1: அத நம்ம இன்வோக் பண்ண வேண்டியது அவசியம்.
2: It is important to invoke those things.
1: அதனால தான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்துல நாம் வாசிக்கிறோம்.
2: That's what we read in Philippians 4:8.
1: கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டே இருங்கன்றார்.
2: Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is any praiseworthy, meditate on these things.
1: என்ன தொடர்ந்து ஓட விட்டுட்டே இருக்கணுமா?
2: So we have to let them run continuously in our mind.
1: தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா?
2: We have to continually meditate on it.
1: அது எப்படி இருக்குனா, சில வேளையில சில பேர் பிளேலிஸ்ட் லான் பண்ணி விட்டு அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க போற வழியெல்லாம். அதே போல சில வேளையில நம்ம மைண்டே நம்முடைய வார்த்தைகள் சிலதை கேட்கறதுக்கு நம்ம வந்து ஓபனா இருக்கணும்.
2: So sometimes it is like certain people will play on their playlist and just listen to as they travel by. Similarly, we have to let these words speak to us again and
1: again. Your own memory ungala minister pandrathukku neenga edam kodukkanum.
2: You have to let your own memory minister to you.
1: Neenga andha vaarthaigalai solla solla solla solla ungalkulla viswasam adhigarikkanum.
2: So as you proclaim or say those words, you have to increase in faith.
1: Adhile periya vallamai irukkirathu, ungal vaalkaiyila periya oru maruruvu undaagumendra sandhegame illa.
2: And there's a great power in that, and there's no doubt that it can transform and change your life.
1: Excellent words are vandu நாமே நம்முடைய மனம் கேட்கும்படி நாம பேச வேண்டியது அவசியம்.
2: So we have to invoke these excellent words into our mind.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது,
2: number 2,
1: excellent words are listen பண்றதுக்கு இரண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, நம்மை காயப்படுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களிடத்திலிருந்து வரும்போது அவைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட நாம எச்சரிப்பா இருக்கணும்.
2: நம்பர் 2, இக்னோர் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ்.
1: நம்ம கிட்ட பேசுற எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப கண்ணியமா பேசுவாங்க, அவங்க எல்லாருமே நமக்கு அன்பா பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும்.
2: We will always be disappointed when we expect everyone who speak to us speak with all kindness and love.
1: நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போலாம், கல்லூரிக்கு போலாம், அங்க நீங்க வந்து எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. Don't expect everyone to be very nice to you and speak the words you want to listen. அவங்க பேசுறது எல்லாமே, அவங்களோட ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே, கிரிட்டிசிசம் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு எதிர்பார்த்தா you will only be disappointed in the end.
2: So you will
1: periya yemaatram minjum.
2: That is always a disappointment when you listen, when you expect everyone to be nice to you.
1: அந்த மாதிரி எல்லாரும் பேச போறது இல்ல.
2: Everyone will not speak that.
1: வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே டாப் லெவல்ல இருந்து லோ லெவல்ல இருந்து எவ்ரிவன் இன் பிட்வீன் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்பவுமே நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய வேளையில அது நடக்காது.
2: Even if you go to workplaces and offices, if you expect people from top position and to the right lowest position, if you expect them to appreciate you and judge you rightly, that will not happen at all.
1: நீங்க கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்க மாமனார் மாமியார் அவங்க வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களை ரொம்ப இனிமையான வார்த்தைகளை தான் பேசி உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணி உங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி உங்களை தூக்கி பெடசல்ல வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய வேலை நடக்காது.
2: And after you are married, if you go to a new house, your in-laws house, and if you expect your mother-in-law, father-in-law, the other in-laws to speak sweet words and keep you or to place you on a high pedestal, that will not happen.
1: Ministry-லயும் அதே தான்.
2: This is similar in ministry as well.
1: ஒரு ஊழியம் செய்யணும்னா எத்தனை ஆயிரம் பேர் வரலாம், எவ்வளவு வியூஸ் இருக்கலாம், எவ்வளவு பேர் உங்களால ஆசீர்வதிக்கப்படலாம், எழுதுற கமெண்ட் எல்லாமே உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிரேவ்லி யூல் பி டிசப்பாயிண்டட், கிரேட்லி யூல் பி டிசப்பாயிண்டட். அது உண்மை.
2: So you may be doing some ministry, many people may come, there might be many viewers, or there might be the, if you expect every comment to be a positive comment, that is a mere great disappointment.
1: சில பேர் வந்து கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாங்க, அவ்வளவு ரூடா கமெண்ட் பண்ணுவாங்க.
2: Some people will never show any mercy, they will rudely comment.
1: சில பேர் ரொம்ப ரூடா criticize பண்ணுவாங்க.
2: Some people will criticize very rudely.
1: கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாங்க.
2: They will not show even a mercy.
1: அன்பற்றவர்களா பேசிடுவாங்க.
2: They will speak without any love.
1: முழுமையான கதை என்னன்னே தெரியாமலே பேசுவாங்க.
2: They will speak not knowing the entire story.
1: அவங்க வந்து ஸ்லாண்டர் பண்ணுவாங்க.
2: They will slander you.
1: இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம லிசன் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்க தான் நம்ம போறோம்.
2: So we will always listen such kind of hurtful words in our life.
1: உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருக்கலாம், நீங்க மிக சிறந்த அப்பொழுக்கற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் கூட குறை சொல்லணும்னு நினச்சிட்டானா அவன் குறை சொல்லிடுவான்.
2: So even if you lead a very clean and flawless life, if the people want to find fault in you, they will find it.
1: ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்கே எத்தனை குறை சொன்னாங்கன்றது நீங்கள் பார்க்கலாம்.
2: It's because you know how many faults did they find in our Lord and Savior Jesus Christ.
1: எந்த வார்த்தை பேசினாலும் கிரியை செஞ்சாலும் அதற்கு உடனே எழுந்து வந்து அதை குற்றம் சுமத்துனாங்க.
2: Whatever words he uttered, whatever actions he did, everything they find fault in it.
1: அவரை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா?
2: You know how did they call him or address him?
1: இவன் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க.
2: They said he is a demon possessed.
1: இவன் எங்க இருந்து வந்தானே தெரியாதுன்னு சொன்னாங்க.
2: They said we don't know where he comes from.
1: இவன் தேவ தூஷணம் செய்கிறவன் சொன்னாங்க.
2: They said he is blaspheming the name of God.
1: இவனுக்கு பேல்செபூப் இருக்குன்னு சொன்னாங்க.
2: They said he has a Beelzebul.
1: என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்க தெரியுமா?
2: Look at the words they used.
1: ஆனா இயேசு வந்து அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணல.
2: But Jesus did not accept everything.
1: அது எல்லாத்துக்கும் உடனே உட்கார்ந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ரிபீட் பண்ணிட்டு அப்படியே மனம் நொந்து போகல.
2: So he did not rehearse or repeat it again and he was not hurted because of it.
1: நீங்க 1 சாமுவேல் 10 அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை வாசித்து பாருங்க.
2: If you read 1 Samuel chapter 10 verses 26 and 27.
1: சவுல் வந்து அபிஷேகம் பெற்று கிபியாவுக்கு தன் வீட்டுக்கு திரும்ப போகிறான்.
2: Now Saul is being anointed and went to his home to Gibeah.
1: தேவன் ராணுவத்தில் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் எல்லாம் அவனோட கூட போனாங்களாம்.
2: And also a valiant man went with him whose heart God has touched.
1: ஆனால் 27 வசனத்தில் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள்.
2: But some rebels said, how can this man save us? So they despised him, brought him no presents.
1: சவுல் என்ன செய்தான்?
2: What did Saul do?
1: அவனோ காது கேளாதவன் போல இருந்தான்.
2: It says he held his peace or ignored it.
1: தமிழ் வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. காது கேட்டுச்சு, ஆனா எப்படி இருந்தானா? காது கேளாதவன் போல இருந்தானா?
2: He heard it but he acted as if he did not hear.
1: எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒண்ணு என்னன்னா இக்னோர் அப்படிங்கற வார்த்தை. இக்னோர்னு என்ன தெரியுமா? You are seeing it but you choose not to see it. You are hearing it but you choose not to listen to it. You know it but you choose not to know it. எனக்கு தெரியுது, எனக்கு கேக்குது, எனக்கு புரியுது, ஆனால் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பேன், பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பேன், உணராத மாதிரி போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் சில காரியங்களை வந்து நான் கேட்டேனானா என் இருதயம் வந்து வாதிக்கப்படும். என் நான் சில காரியங்களை ரொம்ப கவனித்தேன்னா அதை நான் ரொம்ப புண்படுத்திடும். சில காரியங்களை ரொம்ப நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடும். அதனால் த பெஸ்ட் வே இஸ் இஃப் இட் இஸ் எக்ஸலன்ட் ரிசீவ் இட், இஃப் இட் இஸ் நாட் ஜஸ்ட் இக்னோர் இட். அது நல்ல வார்த்தையா, மேம்படுத்தப்பட்ட வார்த்தையா, காதை திறந்து கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுங்க. ஆனால் அது இல்லையா, இருக்கிற இடத்துல விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருங்க. You don't have to buy everything that's on the shelves. You don't have to pick every rag on the way. வழியில் போகிற எல்லா காரியத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வழியில் கொட்டியிருக்கிற அத்தனை குப்பையும் நீங்கள் வாரிட்டு போகணும் அவசியம் கிடையாது. தட்ஸ் நாட் யுவர் ஜாப். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்ததா, உங்களுக்கு பொருத்தமானதா, உங்களுக்கு நல்லதா, அதை எடுங்க. மற்றது எல்லாத்தையும் கண்டும் காணாமல் போயிடுங்க.
2: So you have to pick which is needed, which is necessary, which suits you, which is excellent. Rest you ignore it.
1: இதே போல ஒரு சம்பவம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது.
2: A similar incident happened in the life of David.
1: 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை நீங்க அப்புறமா டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க.
2: So you can read later when you find time. 2 Samuel chapter 16 verses 5 to 13.
1: ராஜாவாகிய தாவீது பகூரி மட்டும் வந்தாரு. அப்சலோமுக்கு அப்சலோமால் விரட்டப்பட்டு பயந்து அவர் வர்றாரு, தன்னுடைய ஜனங்களோடு நடந்து வர்றாரு.
2: So this king David came to Bahurim when he was chased by Absalom. He came along with his people.
1: அப்ப கேராவினுடைய குமாரனாகிய சீமே என்பவன் வழி நெடுக தாவீதை தூஷித்து கொண்டே வருகிறான்.
2: Then came a person named Shimei, the son of Gera. Coming from there, he came out and cursed continuously David as he came.
1: The ராஜாவோடு கூட ஜனங்க வர்றாங்க, பலசாலிகள் வர்றாங்க, இடதுபுறம் வலதுபுறமா கூடவே அவங்க வர்றாங்க.
2: And all the people and mighty men were also coming along with him on the right hand and on the left.
1: வரும்போது இவன் மேல இருந்து பேசுறானா, கல்லை தூக்கி எறிகிறானா.
2: But this man was cursing and he was throwing stones on him.
1: என்ன சொல்லி சொன்னான்னா, ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சத்தம் போட்டே வரானா.
2: And he says, you come out, you bloodthirsty man, you rogue.
1: சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாகிய உன் மேல சவுலினுடைய இரத்த பழிய கர்த்தர் உன் மேல திரும்ப பண்ணிட்டாரு அப்படின்னு
2: சொல்ல. And he said, the Lord has brought upon you all the blood of the house of Saul.
1: குமாரனாகிய அப்சலோம் கையில உன் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டாரு, உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் வந்து அவன் சதம் போட்டே வர்றான்.
2: And he also said, the Lord has delivered the kingdom into the hand of Absalom your son, so now you are caught in your own evil because you are a bloodthirsty man.
1: அப்போ கூட வந்த ஒரு பலசாலி அபிஷாயின்றவன் தாவீதை பார்த்து சொல்றான், நீங்க என்னங்க அமைதியா அவன் பாட்டுக்கு என்னமோ கத்திட்டு இருக்கான், அந்த செத்த நாய் வந்து உம்முடைய ராஜாவாகிய உம்மை தூஷித்துட்டு இருக்கான், நீங்க எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அவன் தலையை நான் துண்டாக்கிறேன் அப்படின்னு.
2: So one of his mighty man Abishai was with him, he said, why should you let this dead dog curse you? Just give me a permission, I will take off his head.
1: அதனால நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட தாவீது என்ன சொன்னான்
2: தெரியுமா? You know what did David say when he asked for permission?
1: அப்பா அவன் தூஷிக்கட்டும், விட்டுருங்க அவன் தூஷிக்கட்டும்.
2: Just let him curse me.
1: தாவீதை தூஷிக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார் போல இருக்கு.
2: Because the Lord has said to him, curse David.
1: அதனால ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்கறதுக்கு நான் யாரு?
2: So who am I to ask why have you done this?
1: அவனை விட்டுருங்க,
2: just let him go
1: அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இவன் கல்லை எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறான், ஆனா ராஜா பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு.
2: He was continuously cursing him, he was throwing stones at him, but this king was continuously ignoring and walking all the way.
1: 12 வசனத்துல சொல்றாரு,
2: verse 12 he says,
1: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு he just kept on walking.
2: So he says in verse 12, it may be that the Lord will look on my affliction and the Lord will repay me with good for his cursing this day, and he just kept on walking.
1: இவர் நடந்து போக போக வார்த்தை வருது, கல்லு வருது, கடைசியில 13 வசனத்துல படிச்சீங்கன்னா மண்ணை வாரி போட்டானா.
2: And as he was walking there came curses and also he threw stones at him and at last kicked up dust.
1: இது அத்தனையிலையும் தாவீது நிக்காம அவனுக்கு பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தான்.
2: Amidst all this David never stopped or responded him but ignored and walked as such.
1: கடைசில இந்த சம்பவத்துக்குடைய எண்ட் நீங்க படிச்சீங்கன்னா தாவீது திரும்பி வரும்போது கால்ல வந்து விழுந்தது யாருன்னா இந்த சீமை தான்.
2: At the end when you read this incident when David returned back this Shimei came and fell at his feet.
1: இதே வாய் தான் அப்புறமா புகழுது வேற.
2: So this is the same mouth that was praising him later.
1: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்களை ரொம்ப யாராவது புண்படுத்துறாங்களா, நீங்க செய்யாத குற்றங்களை பழி அவங்க மேல சுமத்தி உங்களை வேணும்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்களா, the best way to handle that is just keep walking on. அதை இக்னோர் பண்ணிடுங்க டோட்டலா.
2: Actually, is the people who are continuously hurting you with their words or trying to criticize you and finding fault with you, falsely accusing you, just ignore it and walk away.
1: அத ஃபில்டர் பண்ணி அந்த குப்பையை தூக்கி வெளிய போடுங்க.
2: You filter it and throw that garbage out.
1: உள்ள தூக்கி வச்சீங்கனா அது உங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக்கிடும்.
2: If you keep that in, that will really be affect your heart.
1: Is it excellent? அது நல்ல வார்த்தையா, அது மேம்பட்ட வார்த்தையா, உள்ள எடுத்துக்கிறேன்.
2: Is it an excellent word? Then I will accept it into my heart.
1: அது வெறும் குப்பையா, தூக்கி வெளிய போடுறோம்.
2: If it's just a garbage, throw it out.
1: யாரோ போட்ட குப்பை எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்?
2: Why to bring others trash and garbage into our house?
1: அது வேண்டாம், நான் இக்னோர் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்.
2: I will just ignore and move on.
1: நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு attitude நம்ம personal lifeல, நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல, நம்முடைய ஒர்க் லைஃப்ல, மினிஸ்ட்ரியில வச்சிருந்தோம்னா நிறைய டைமை நம்ம ரொம்ப சேவ் பண்ணலாம்.
2: Actually, if you possess such kind of attitude in your personal life, in your family life, in your official life, and also in a ministry, you can save more time.
1: நம்ம எத்தனையோ பிரச்சனைகள்ல நம்ம ஈடுபடாமலே இருக்கலாம்.
2: And we may not even involve in many kinds of problems.
1: நிறைய வேதனைகளை தவிர்த்திடலாம்.
2: We can also skip many pains.
1: Ignore hurt.

0: ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸ், ஃபெய்த்ஃபில்ட் வேர்ட்ஸ் இன் யோர் மைண்ட். உங்கள் மனதில் விசுவாசத்தை தூண்டும் வார்த்தைகளை நீங்களே அடிக்கடி ஞாபகப்படுத்தி அதை உச்சரிக்கணும். ரெண்டாவது, யூ ஹாவ் டு இக்னோர் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற காயமூட்டும் காயப்படுத்தும் வார்த்தைகளை கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். மூன்றாவது, கடைசி ஒரு முக்கியமான வார்த்தை, இன்வைட் God's word into your life every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே வரவேற்க வேண்டும்.
1: Number 3, invite God's word into your life every day.
0: 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம்.
1: Psalm 119 verse 11.
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
1: Your word I have hidden in my heart that I may not sin against you.
0: ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை சற்று வித்தியாசமா இருக்கு. வைத்து வைத்தேன்ன்றதை ஆங்கிலத்தில் மறைத்து வைத்தேன்னு போட்டிருக்கு.
1: So in Tamil it means that I have kept it in my heart, whereas in English it says I have hidden in my heart.
0: அது எப்படி இருக்குன்னா, என்ன இன்டென்ஷன் எழுதப்பட்டதுன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி.
1: It was written with an intention that the word of God is a great treasure.
0: அதை நம்ம எல்லாரும் பார்க்கறபடி வெளியே வைக்க வேண்டியது இல்லை. அதை வந்து அதை பதப்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அதை வந்து பத்திரப்படுத்தி எப்படி உள்ளறைகளில் நம்ம வைப்போமோ அதே போல நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையில மறைச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும்.
1: So like how you will not keep a treasure outside openly, like how you will keep it more safe and you will protect it and you will keep it, hide it. Similarly, we have to hide the word of God in our life.
0: சரியான நேரம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்தும்.
1: And you have to use it at the right time.
0: அதே போல தான் தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்து பாதுகாக்கப்படணும்.
1: Similarly, the word of God should also be hidden in our hearts.
0: அப்போ அது நம்மட்ட எக்ஸலென்ட்டான காரியங்களை நம்மட்ட பேசும.
1: So that it will speak excellent things to us.
0: நீங்கள் உபாகமம் 6 அதிகாரம் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாய் இருக்கும்படியாக நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அப்படின்னு
1: போட்டிருக்கு. Therefore shall you lay up these words in your heart and your soul and bind them for a sign, so that your days may be multiplied as the days of your children in the land which the Lord swore unto your fathers to give them as the days of heaven upon the earth.
0: இது ஒரு லிஸ்ட் அப்படியே இருக்கு, நான் சும்மா அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். தமிழில் வந்து 18ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த வார்த்தைகள் நான் சொல்கிற வார்த்தைகளை மாத்திரம் குறிச்சிக்கிடுங்களேன்.
1: ஸோ இட் இஸ் ஃப்ரம் 18 to 21 த ஸ்கிரிப்சர் போர்ஷன். யூ கேன் நோட் டவுன் த வேர்ட்ஸ் அட் ஐ சே.
0: அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதில்.
1: தேர்ஸ் எ லிஸ்ட் ஆஸ் வாட் வி ஆர் சப்போஸ் டு டு தி வேர்ட் ஆஃப் காட்.
0: முதலாவது வந்து அந்த வார்த்தைகளை வந்து இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து அல்லது பதிக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க.
1: First we have to lay up these words in our heart and soul.
0: இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை கைகளின் மேல் அடையாளமாய் கட்ட வேண்டும்.
1: Number 2, you have to bind them for a sign upon your hand.
0: மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைக்க வேண்டும்.
1: And you have to place them as frontlets between your eyes.
0: 20ஆம் வசனத்துல அதை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும்.
1: And verse 19 in English, you have to teach them to your children.
0: உங்கள் வீட்டில வெளியில எல்லா இடங்களிலேயும் அவைகளை குறித்து பேச வேண்டும்.
1: And you have to speak of them when you sit or when you walk by the way in your house.
0: 21ஆம் வசனத்துல உங்கள் வீட்டு நிலைகள்ல வாசல்கள்ல எழுத வேண்டும்.
1: Verse 20 in English, you have to write them upon the doorpost of your house and upon the gates.
0: இதெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையா கொடுக்கிறாரு.
1: So these are the commands which the Lord gave that day.
0: நான் திருப்பி இதெல்லாம் சொல்ல விரும்பல, பட் இந்த பெரிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா, வசனத்தை வீட்டில் எழுதுறதுக்கு முன்னால, கையில் கட்டுறதுக்கு முன்னால், நெத்தியில் வைக்கிறதுக்கு முன்னால், பேசுறதுக்கு முன்னால, உபதேசிக்கிறதுக்கு முன்னால, முதல்ல அந்த வசனத்தை இருதயத்திலையும் ஆத்துமாவிலேயும் என்ன செய்யணும்னா பதித்து வைக்க வேண்டும்.
1: So in this big list where he says before you bind them on your head or put it as a frontlets or if you before you teach it or write it on your houses, first you have to lay up these words in your heart and in your soul.
0: சங்கீதம் 37:31 சொல்கிறது.
1: Psalm 37:31 says
0: அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு போட்டிருக்கு.
1: The law of his God is in his heart, none of his steps shall slide.
0: எங்க எழுதி இருக்கா?
1: Where it is written?
0: பைபிள் இல்ல.
1: It is not in the Bible.
0: நல்ல ஃப்ரேம் போட்ட வசன போர்டில் இல்லை.
1: Not in the framed verse board.

0: வீட்டில் இல்லை,
1: நாட் இன் த ஹவுஸ்,
0: ஸ்டிக்கர்ல இல்லை,
1: நாட் இன் த ஸ்டிக்கர்.
0: எல்லாத்துக்கும் மேல எங்க இருக்கணும்னா இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
1: Above all, it is written in your heart.
0: நாம வந்து ஸ்டிக்கரா வாங்கிடலாம், போர்டாக செய்யலாம், நம்ம செவுத்தெல்லாம் எழுதி வைக்கலாம், தப்பு கிடையாது, நல்லதுதான்.
1: So we can make stickers or boards or we can write on walls, that is not wrong.
0: ஆனா அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னால அதெல்லாம் எழுதுறத பார்க்கிலும் எங்க எழுதப்படணும்னா இருதயத்தில் எழுதப்படணும்.
1: But before doing that or instead of doing that, it has to be written in your heart.
0: அப்படி இருதயத்தில் எழுதப்படுமானா அந்த சிறந்த வார்த்தைகளால ஒரு மனிதனுடைய வழிகளில் பிசகுதலே இருக்காதான்.
1: So when you write it on your heart, because of those excellent words, the steps of a man shall not slide.
0: தாவீது இதை அனுபவமாய் வைத்திருந்தார்.
1: David had it as an experience.
0: 40th சங்கீதம் 8th வசனம் பாருங்க.
1: Psalm 40 and verse 8 says,
0: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன்.
1: He says, I delight to do thy will, oh my God. Yeah, your law is within my heart.
0: ஏன் இது உள்ள இருக்கணும்?
1: Why it should be in it?
0: அப்பதான் நான் தேவனுடைய வார்த்தையை நான் செய்வதற்கு அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
1: That is when it will help me to do the will of God.
0: ஒவ்வொரு முறையும் லாவை படிச்சு படிச்சு நான் செய்யறது இல்ல, அந்த லா என் ஹார்ட்ல இருக்கு, அதனால என் வாழ்க்கையை அதுக்கேத்த மாதிரி நான் வந்து நேவிகேட் பண்றேன்.
1: So I don't read very often this law to do it, but rather it is present in my heart so that I will do it on my own and I will navigate my life.
0: என் ஞாபகத்துல நான் வைக்கிறேன்.
1: I keep it in my memory.
0: என்னுடைய இருதயத்துல வைக்கிறேன்.
1: I keep it in my heart.
0: அதனால என் வழிகள் பிசகிறது இல்ல.
1: Therefore my steps will not slide.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம வந்து வண்டி ஓட்டிறதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் இருக்கா இல்லையா?
1: So we have many rules for driving our vehicle, right?
0: நாம வண்டி ஓட்டும்போது ஒவ்வொரு முறை ரூல்ஸ் படிச்சு ஓட்டுறது இல்ல.
1: We don't read the rules very often when you drive a vehicle.
0: அத ஆரம்பத்துல படிச்சிருப்போம்.
1: We would have learned it at the beginning.
0: அத அப்பமா இருதயத்துல எழுதிரோம்.
1: And then we write it in our heart.
0: ஓட்டும்போது அந்த ரூல்ஸ் அப்பப்போ நம்மட்ட பேசிட்டே இருக்கும்.
1: So when we drive a vehicle, those rules will speak to us very often.
0: இங்க கீப் லெஃப்ட், இது ஒன் வே டிராஃபிக், இது வந்து ஸ்டாப் சைன், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறை பார்த்து ஓ ஸ்டாப்போ ஓ க்ரீனோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது இல்லை.
1: ஸோ வி வில் நாட் லுக் அட் தோ சைன் சேயிங் க்ரீன் போர்ட், ஓ வி ஹாவ் டு ஸ்டாப், ஓ க்ரீன், ஓ வி ஹாவ் டு மூவ். ஸோ வி டோன்ட் லேர்ன் இட் எவ்ரி டைம்.
0: படிக்கிறது தப்பு இல்லை.
1: இட் இஸ் நாட் ராங் டு லேர்ன்.
0: இருதயத்தில் எழுதிட்டோம்னா நம்ம வழிகள் பிசகவே பிசகாது.
1: பட் இஃப் யூ ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட், யுவர் ஸ்டெப்ஸ் வில் நாட் ஸ்லைட்.
0: அதனால தான் பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் போது இயேசு போய் வந்து ஸ்க்ரால்ஸை போய் தேடலை, உடனே அவனுக்கு வசனத்தினாலே பதில் சொன்னாரு.
1: That's why when the devil tempted Jesus, he did not seek for scrolls, he immediately answered him from the word of God.
0: கொலோசியர் 3:16 வாசிக்கும்போது,
1: In Colossians 3:16,
0: கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாகன்னு சொல்வாரு.
1: It says that the word of God dwell in you richly in all wisdom.
0: அது வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கன்னு சொல்வார்.
1: He says teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ நாம வந்து வேத வசனங்களை மெமரைஸ் பண்றது ஒரு நல்ல பழக்கம்.
1: And it is a good habit to memorize the word of God.
0: சில வேளையில வேத வசனங்களே பாட்டாக நம்ம மெமரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி.
1: Sometimes it is easy task for us to memorize the verses in the form of songs.
0: அதனால நீங்க பாட்டு தேடும்போது நீங்க அதிகமா விரும்பி பாடுற பாடல்கள் எப்படி இருக்குன்னா ஸ்கிரிப்சர் பேஸ்ட் வெர்சஸ் தான் நீங்க அதிகமா நீங்க பாடுங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. அது வந்து இட் ஆக்ட் லைக் two-edged sword. ஒரு பக்கம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும், ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். அதே நேரத்துல தேவையான நேரத்துல அந்த பாடல்களே வசனமாக வெளியே வரும்.
1: So therefore when you want to choose songs, always choose scripture based songs, so that it will be like a two-edged sword where you can memorize it and also it will also help you in future.
0: அந்த வார்த்தை பாடல்கள் மூலமாவே பெரிய பலன் செய்யும்.
1: So that will do a great work through these songs.
0: Excellent words. மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற ஒரு பழக்கம் எனக்கு தாங்க ஆண்டவரே.
1: Lord, give me a habit to listen to excellent words, Lord.
0: எத்தனையோ வார்த்தைகளை நான் தினந்தோறும் கேட்டாலும்,
1: Though I listen to many words in every day,
0: தெரிந்தெடுத்து நிதானித்து வசனங்களை நான் வந்து வடிகட்டி தேவையானதை உள்ள சேகரிக்க கிருபை தாரும்.
1: Give me grace to select, filter and segregate the words that is necessary.
0: விசுவாச வார்த்தைகளை எனக்குள்ள தூண்டி விட கிருபை தாரும்.
1: Lord, give me grace to invoke faithful words in my mind, Lord.
0: என்னை காயப்படுத்துகிற தேவையற்ற வார்த்தைகளை கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் செல்ல நிராகரிக்க கிருபை தாரும்.
1: Lord, give me grace to ignore hurtful words from others, Lord.
0: ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க கிருபை தாரும்.
1: Lord, give me grace to invite God's word into my life every day, Lord.
0: நான் கேட்கிற மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளை போலவே என் வாழ்க்கையும் மேம்படுத்தப்பட கிருபை தாரும்.
1: Lord, give me grace that my life also be excellent like the words which I listen to, Lord.
0: ஜெபிப்போம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி.
1: I love you, God. Thank you for the good words that you spoke with us, Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் என்ன வார்த்தையை எங்களுக்குள்ளே அனுமதிக்கிறோம் அது எங்களுக்குள்ளே பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
1: Lord, we learned, Lord, whatever words we let in our heart, that will bring a great effect and influence in our life, Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளாய் மட்டும் இருக்க கிருபை தா.
1: Lord, give us grace to listen only to excellent words in our life, Lord.
0: அவைகளால் நாங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் தேவ பக்தியையும் கர்த்தருடைய அறிவையும் உம்முடைய ஆலோசனையும் பெற்று நடக்க எங்களுக்கு கிருபை தா.
1: And because of which we may receive the peace of God, the life, the counsel of God and wisdom, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தும்.
1: Glorify your name in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

சிந்திப்போம், செயல்படுவோம். கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிடுக்கு பெங்களூர் பல்கலைக்கழகம் டாக்டரேட் பட்டம் கொடுத்துச்சு. அத அவரு பெருந்தன்மையா திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுக்கும்போது மனம் விட்டு இப்படி பேசினாரு. என் மனைவி ஒரு மருத்துவர். அவ பல வருடங்களா ராத்திரி பகல் தூங்காம முழிச்சிருந்து டாக்டர் பட்டத்தை பெற்றா. என் அம்மா கல்லூரி பேராசிரியர். அவங்க 50 வருடம் அயராது உழைச்சி தன்னுடைய விடாமுயற்சியால கலையில டாக்டர் பட்டம் பெற்றாங்க. நான் கிரிக்கெட் விளையாட கடினமா பாடுபட்டேன். ஆனா நான் படிக்க பாடுபடல, அதுக்காக கடினமா உழைக்கவும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த டிகிரியை நான் ஏத்துக்கிட முடியும்? 1952 இஸ்ரேல் அரசு ஐன்ஸ்டீனுக்கு பிரதம மந்திரி பதவியை கொடுத்தது. ஐன்ஸ்டீன் மிகவும் பவ்யமா, நான் அனுபவம் இல்லாத இயற்பியல் மாணவன், ஒரு நாட்டை ஆளவும் வழி நடத்தவும் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி மறுத்துட்டாரு. இதே மாதிரி 2006 ரஷ்ய கணிதவியலாளர் கிரிகரி பெரிமான் அப்படிங்கிறவருக்கு ஃபீல்ட்ஸ் மெடலும் ஒரு கணிசமான தொகையும் கொடுத்தாங்க. இது நோபல் பரிசுக்கு சமானமானது. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் ஏழ்மையில பிறந்து ஏழ்மையிலேயே வளர்ந்தேன். எங்க அம்மா சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தை கவனமா செலவழிச்சு வாழ்ந்தோம். அதாலதான் என்னமோ எனக்கு கணக்கு நல்லா வர ஆரம்பிச்சது. இப்போ நான் ஏழ்மையில இல்ல. நீங்க கொடுக்கற பணத்தை வச்சு நான் என்ன பண்ண? இந்த அசாதாரணமான மனிதர்களுடைய தன்னடக்கத்தை பாத்தீங்களா? பணிவால அடக்கத்தால இவங்க மகத்துவம் கொஞ்சமும் குறையாது அப்படிங்கறத இவங்க பேச்சும் செயல்களும் நமக்கு உணர்த்துது இல்லையா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள்.

வசனத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை.

யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? அவரை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்,

எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்று போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுத்துவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உம் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதலுக்காக எல்லாம் சிந்தினீரே. இது எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

தண்ணீரில் வாட்டி வரைத்தனரோ, உமை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டிரன்றோ. அப்பா, உம்முடைய தகப்பன் மனம் பெரியதாண்டவரே, உமை துப்பித, உமை ஏளனம் பண்ணின, உம் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. இந்த தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்றி என்று நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதி

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்து.

எஸ்தர் 9 ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகின்றதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12 மாதம் 13 தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கின்றவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்கள் எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொண்டு நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரரான தர்சாத்தா, தல்மோன், அஸ்பாதா, புராதா, அதலியா, அரிதாத்தா, தர்மஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நிறுத்தவில்லை. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொண்டு போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையிட்டபடியே சூசானில் இருக்கின்ற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றார். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தார். அதற்கு சூசானின் கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கின்ற யூதர் ஆதார் மாதத்தின் 14 தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானிலே 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடர் தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13 தேதியிலே இப்படி செய்து 14 தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகின்ற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13 தேதியிலும் 14 தேதியிலும் ஏகமாய் கூடி 15 தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகின்ற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கின்ற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14 தேதியை சந்தோஷமும் விருந்துகின்ற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகின்ற நாளும் ஆக்கினார்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கின்ற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் 14, 15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீக்கலாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும்
அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மமும் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்பெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் போர் என்னப்பட்ட சீட்டை போடுவிட்டான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவர்களின் நிமித்தம் தங்களுக்கு நேரிட்டவர்களின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கின்றபடியே அவைகளை வருஷம் தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவர்களை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகின்ற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். பூரிமை குறித்து எழுதியிருக்கின்ற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும் படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் ஆறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவர்களின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கின்ற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளையுடைய நிரூபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. உபாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடே எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேக்கு வந்தார். மோசே சொல்லுகிறார், நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஓக் என் ராஜா எதிராக வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி முன்னேறி போகிறார்கள். கர்த்தர் வழி காட்டுகிறார். ஆண்டவர் கூட இருந்தே கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் முன்னேறி செல்லும் போது அங்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது. அந்த தேசத்து ராஜா ஓக் அவன் தடுக்க முயற்சி செய்கிறான். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும் போது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதற்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்கிறதற்காக வானமண்டலத்தின் கிரியைகள் தடுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில மனித ஆவிகள் தடுக்கலாம், பிசாசின் ஆவிகள் தடுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறீர்களோ அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அந்த தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற போது உங்களுக்கு விரோதமாய் பல எதிர்ப்புகள் வருகிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே மோசையினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறபடி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். செங்கடலை தம்முடைய வல்லமையினாலே இரண்டாக திறந்தவர், உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஓக் என்னும் பாசானின் ராஜாவை மோசையின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல உங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்க்காதிருங்கள், உங்கள் கூட வருகிற தேவனை பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை நடப்பிக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா, இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது நேசிக்கிறார்கள் என்ற தலைப்பிலே. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்கிற உன்னத பாட்டு 1:3:4 கூடாக இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற எந்த மனுஷன் ஆனாலும் அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மனதுருக்கம், கிறிஸ்துவின் காருண்யம் ஒவ்வொருவரையும் அவரை நேசிக்கும்படி செய்கிறது. இந்தியாவின் தந்தையாகிய மகாத்மா காந்தி ஒருமுறை இவ்வாறு சொன்னார், கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் மார்க்க பேதங்களின் நிமித்தமும், சடங்குகள் பாரம்பரியங்கள் நிமித்தமும், மாய்மாலங்கள் சண்டைகள் நிமித்தமும் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவையோ என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் மேல் எனக்கு அளவற்ற மரியாதையும் நேசமும் உண்டு என்றார். அவரை போலவே தேசத்தின் மேலானவர்கள் எல்லோரும் கர்த்தரை நேசிக்கிறார்கள், அவருடைய போதனைகளின் மேல் பிரியம் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது அவருடைய அன்பு உத்தமர்களாகிய எல்லோரையும் வேகமாக இழுத்தது. அவருக்காக பேதுரு தன்னுடைய வலையையும் படகையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். ஜோவான் அவருடைய நேசத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மார்பிலே இளைப்பாறினார். மத்தேயு ஆயத்துறையிலிருந்து தன்னுடைய வேலையையும் விட்டுவிட்டு கத்தர் மேல் வைத்த நேசத்தினால் அவருக்கு பின் சென்றார். அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்ட மரியாள் அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். மகதலேன் மரியாள் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை வேளையில் கிறிஸ்துவின் கல்லறைக்கு சென்று அங்கே காத்து கிடந்தார். அப்போஸ்தலர் பவுல் அவருக்காக எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோடு முன்வந்தார். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்க ஆயத்தமானார்கள். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உத்தமரான கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்க வேண்டும்! அவருடைய அன்புக்கு இணையிலேயே உத்தமர்கள் அவரை நேசிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பரிசுத்தமான கற்பை பாதுகாத்து கொண்டவர்களே கன்னியர்கள். கன்னியர்கள் என்றால் கரை திரையற்றவர்கள், லீலி புஷ்பத்தை போல வெண்மையானவர்கள், கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் என்றெல்லாம் அர்த்தமாகும். ஆம், நம்முடைய ஆண்டவர் கன்னியர்களால் நேசிக்கப்படுகிற நேசராவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை என்பது கன்னியர்களால் நிறைந்த ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிறது. அது பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கிறது. மணவாளனாகிய கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வெளிப்படும் போது அந்த கன்னியர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி சபையாக வெளிப்படுவார்கள். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் சிறு கூட்டம். அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய மணவாட்டியின் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் நினைவுக்காக நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இவ்வாறு வெளிப்பாடு 19:7 காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
1: சேர்ந்து வாசிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை இங்க இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தேவை என்பதும் உமக்கு தெரியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒருவரையும் வெறுமையா அனுப்பாத தேவன். இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சில வாரங்களாக மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை குறித்து தியானித்து வருகிறோம். ரெண்டு காரணங்கள் இதை நாம் வாசிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரெண்டு காரியங்களின் முதலாவது முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த 10 கட்டளைகளை மாத்திரம் தேவனே அவருடைய விரலினால் எழுதி மோசேக்கு கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவன் இந்த கட்டளைகளை எவ்வளவு மேன்மையாய் முக்கியமாய் பார்க்கிறார் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு கட்டளையும் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு விளங்க செய்கிறதா இருக்கிறது. பொதுவாக பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணம் என்றெல்லாம் சொல்லி இதை நாம் கொஞ்சமாய் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டோம். அமெரிக்க ஐக்கிய தேசம் ஒரு காலத்துல வாழ்ந்து எப்படியோ இருந்த ஒரு தேசம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கட்டளைகளின் அடிப்படையில, வேத புத்தகத்தின் அடிப்படையில, இந்த வேதத்தின் தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் இன்றைக்கு இந்த கட்டளைகள் எல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களோ, அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சீரழிவுக்குள்ளே அந்த சமுதாயமே போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பழைய உடன்படிக்கை என்பதுதான் அஸ்திபாரமா இருக்கிறது. அதற்கு மேலேதான் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்தார்? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தர் கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, அப்போ உங்களை விடுதலை ஆக்குகிறேன் கர்த்தர் சொல்லவில்லை. அவர்களுக்கு உதவியற்ற நிலையிலே, வேதனை நிறைந்த நிலையிலே, எந்த சூழ்நிலையிலும் தங்களால் வெளியே வர முடியாது என்ற நிலையிலே, 400 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைகளாக இருந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கிருபையா இறங்கி அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து அவர்களை தம்முடைய வல்லமையின் கரத்தினால் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அவர் இந்த கட்டளையை அவங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இப்பொழுது என்னுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுனால என்னுடைய ஜனங்கள் கிடையாது, நீங்க என் ஜனங்களா இருக்கிறதுனாலே நீங்கள் எப்படி வாழ 400 என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா 400 ஆண்டுகள் எப்படி இருந்துட்டாங்க? அடிமையா இருந்துட்டாங்க. 400 ஆண்டுகள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. வேலை மாத்திரம் தான் தெரியும், உபத்திரவம் மாத்திரம் தான் தெரியும், கஷ்டம் மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இப்பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவன் அண்டையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், நீங்க என் பிள்ளைகளா இருந்தா நீங்க இப்படிதான் வாழ வேண்டும். இதற்கான வழிமுறைகளை தான் இந்த 10 கட்டளைகள் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டு விதமான உறவுகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று நம்முடைய தேவனோடு, நம்மை படைத்தவரோடு நமக்கு இருக்கிற உறவு. இரண்டாவது உறவு நம் சக மனிதர்களோடு இருக்கிற உறவு. இந்த 10 கட்டளைகளிலே முதல் 4 கட்டளைகள் தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறவை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். முதலாவது கட்டளை என்ன? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். ஆமா, ஒரு விசேஷமான, ஒரு தனித்தன்மையான ஒரு உறவு உன்னோடு கூட இருக்கணும், உனக்கு என்னோடு கூட இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்த்ததை நம்மால வாசிக்க முடிகிறது. இது முதல் காரியம். இரண்டாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன அப்படினு சொன்னா, நீ பார்க்கிற எதனுடைய ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். அது என்ன காரணத்தினாலோ, என்ன நோக்கத்தினாலோ, வேற என்ன, எப்படி அதை சொன்னாலும் சரி, வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாரு. அதை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், அதை சேவிக்க வேண்டாம் என்று இரண்டாம் கட்டளையாய் கர்த்தர் கொடுத்தார். மூன்றாம் கட்டளையை கர்த்தர் என்ன கொடுத்தார்? அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபிக்கும் போது கூட நமக்கு ஜெபிக்க எப்படி கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்த்தது, அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்க கூடாது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கட்டளை என்ன? நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சொல்லுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஒரு கட்டளையின் அடிப்படையில பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் பின்பற்றின அந்த ஓய்வு நாள், அந்த முறைமை, அதன்படிதான் நாம் இன்றும் பின்பற்ற வேண்டும். ஆகையால் நாம் ஆராதிக்க கூட வேண்டிய நாள் சனிக்கிழமை என்று பலர் சொல்லுகிறதை நம்மால் கேட்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இதுல ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் எப்படிப்பட்டதா இருந்தது? எப்படிப்பட்ட ஓய்வு நாளை தேவனிடத்தில் எதிர்பார்த்து அவங்க எப்படி கடைபிடித்தார்கள்? யூதர்கள் எப்படி கடைபிடித்தாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், Friday sunset, சனிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், Saturday sunset, இதற்கு இடையே இருக்கிற காலத்தை தான் அவர்கள் ஓய்வு நாள் என்று அனுசரித்து வந்தார்கள். திரும்ப சொல்றேன், வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சனிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த குறிப்பிட்ட நாள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம், அதுல அவர்கள் விதைக்க மாட்டார்கள், உழ மாட்டார்கள், அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் நெருப்பு மூட்ட மாட்டார்கள், சமைக்க மாட்டார்கள். அவர்கள் நடந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க வேண்டும், அப்படியே நடந்தாலும் எதையும் சுமந்து கொண்டு நடக்க, இப்படியெல்லாம் பலவிதமான கட்டுப்பாடுகளோடு அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்தார்கள். இப்போ இருக்கிற யூதர்கள் இப்பொழுதும் அவர்கள் இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்கள், இதே விதமாக அனுசரிக்கிறார்கள். அவர்கள் எப்படி அனுசரிக்கிறார்கள்? இப்போ நவீன கால உலகம், அன்னைக்கு சமைக்கிறதுக்கு நெருப்பு மூட்டி நாம் என்ன செய்ய வேண்டும், சமைக்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லையா, கேஸ் அடுப்பு இல்லை. அப்போ அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள், எப்படி அதை புரிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னைக்கும் நம்புறாங்க, ஒரு தீ மூட்டா, ஒரு அடுப்பு பத்த வச்சா, ஒரு சுவிட்சை போட்டா ஓய்வு நாளை உடைக்கிறோம், அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறுகிறோம் என்று அவர்கள் மனதிலே வைத்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அவர்களுடைய எல்லாமே, வீட்டில் இருக்கிற அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்கா செயல்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சுவிட்ச போட்டாதானே தப்பு, ஆட்டோமேட்டிக்கா இருட்டாச்சுன்னா எங்க வீட்டு வாசல் விளக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில சரியா சூரியன் வந்த உடனே இந்த விளக்கு தானா என்ன செஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அந்த வெள்ளிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவாங்க, 24 மணி நேரம் சாப்பிடணும் இல்லையா, அதற்கு வேண்டியதெல்லாம் சமைத்து விட்டு அவர்கள் சில உபகரணங்களை வைத்திருந்தார்கள், அதுல உணவை வைத்து விட்டால் அது அதை சூடாகவே அது என்ன பண்ணும், பாதுகாத்து கொண்டிருக்கும். ஏன், சுவிட்சை போட்டா கட்டளையே உடைக்கிறோம், ஆகையால் என்ன பண்ண மாட்டேன், சுவிட்சு போட மாட்டேன். இதுல இருக்கிறதுலே மிக ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாம் அடுக்குமாடி கட்டடங்கள் ஆகிப்போச்சு, எல்லா கட்டடங்களையும் மின் தூக்கி இருக்கு, லிஃப்ட் இருக்குது. அப்படி அந்த லிஃப்ட்ல ஏறும்போது நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, 5வது மாடிக்கு போனோம்னா 5 நம்பர் பட்டனை அழுத்த வேண்டி இருக்குது, 10 போனோம்னா 10 அழுத்த வேண்டி இருக்குது. இவங்க ஓய்வு நாள் மின் தூக்கினே வச்சிருக்கிறாங்க. அந்த ஓய்வு நாளில் எப்படி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, அந்த லிஃப்ட் அன்னைக்கு யாரும் தொடவே வேணாம், இவங்க உள்ள ஏறின உடனே தானா கதவு மூடி மேலே போக ஆரம்பிக்கும், ஒவ்வொரு மாடியிலும் நின்று நின்று நின்று போகும். 10வது மாடினா 10 தடவை நிற்கும், 10வது மாடி நீ தானா வெளியே போயிடலாம், ஏன்னா சுவிட்சை அமுத்துனா நீ என்ன செஞ்சிருவே, ஓய்வு நாள் கட்டலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மோசே காலத்தில் அனுசரித்த மாதிரியும் நம்மளால அனுசரிக்க முடியாது. எத்தனை பேரால் அனுசரிக்க முடியும், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னா எத்தனை பேரால் அதை செய்ய முடியும், ஊருக்கு போக கூடாது, அன்னைக்கு தான் ஊருக்கு போகும், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இது தேவன் விரும்புவதும் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்த்தருடைய கட்டளையினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக செய்கையின் அடிப்படையில் அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாயிருச்சு, பெரிய பாரமாயிருச்சு. இப்ப இருக்கிற யூதர்கள் அவங்க அதை கடைபிடிக்கிற மாதிரி கடைபிடிக்க முடியுமா, அதுவும் முடியாது. எத்தனை பேர் வீட்டில் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வைப்போம், தானா திறக்கிற மாதிரி, தானா மூடுற மாதிரி, கை வைக்காதபடி, இது செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கட்டளையை புரிந்து கொள்ளுதலில் நாம் தவறு செய்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், வசனம் சொல்லுது, பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய கட்டளைகள் எதுவுமே என்ன கிடையாது, பாரமானது கிடையவே கிடையாது. சரி, இந்த ஓய்வு நாளை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்றால், இது எங்கே ஆரம்பித்தது, எங்கே போடப்பட்டிருக்கிறது, இதனுடைய முதலாவது குறிப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
1: வசனம் என்ன சொல்லுகிறது? 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தாராம். 7ஆம் நாளில் என்ன பண்ணியிருந்தார் தேவன்? எப்ப எதுக்கப்புறம் ஓய்ந்திருந்தார்? தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு. தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு தேவன் என்ன செஞ்சாரா? ஓய்ந்து இருந்தார். வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் துவக்கத்தில் வாசிக்கும் பொழுது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துச்சு. இந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமான இருந்த உலகத்தை தேவன் அழகாக சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். 6 நாட்களிலே அதை ஒழுங்கும் கிரமமுமாய் செய்துவிட்டு 7ஆம் நாள் தேவன் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணியிருந்தாரு? ஓய்ந்திருந்தார். இந்த ஏன் அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தோ, அல்லது ஏன் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது, சிலருடைய மனதில் என்ன தோணும்னா, அவர் வேலை செஞ்சு சிருஷ்டிப்பின் வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாயிட்டாருன்னு நினைப்பாங்க. களைப்பா இருக்கும் போது நம்ம ஓய்வு எடுப்போம். நம்மள ஒரு சிலர் இருக்கும் எப்பவுமே ஓய்வுல இருக்கும், அது வேற. பொதுவாக எப்பொழுது ஓய்வு எடுப்பாங்க? களைச்சு போன பிறகு. ரொம்ப களைத்து விட்டோம், ஆகியால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓய்வு எடுப்போம். தேவன் ஏன் ஓய்ந்திருந்தார்? அவருக்கு களைப்பு வந்துருச்சா சிருஷ்டித்து விட்டு? வாசிங்களா, ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஏசாயா 40:28.
2: பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ?
1: வாசிங்க, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு அர்த்தம் என்ன? இனி செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டேன் என்பதை தான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டு முடிந்ததினாலே அவர் ஓய்ந்திருந்தார். இனியும் செய்ய வேண்டியது ஒன்றுமே. இதே மாதிரி வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சிலுவையில சொல்ல வேண்டிய காரணம் என்ன? மனுகுலத்தின் மீட்பு முடிந்தது, மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு முடிந்தது, இனி மனிதன் தேவனோடு கூட இணைவதற்கு உள்ள தடைகள் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு மேல செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இப்போ ரெண்டாவது, அந்த 7ஆம் நாள் தேவன் செய்த அடுத்த காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
2: தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
1: இந்த 7ஆம் நாளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை ஆசீர்வதித்தார்னு வாசிக்க முடியல. இந்த குறிப்பிட்ட இடத்தை ஆசீர்வதி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆசீர்வதிக்கிறார், அதை தனியாக பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்மால வாசிக்க முடிகிறது. இதுல மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்து வந்து 6ஆம் நாள் மனிதனை சிருஷ்டித்தார். எத்தனை நாள் மனுஷனை சிருஷ்டித்தார்? இப்ப 7ஆம் நாள் மனுஷனுக்கு முதல் நாள். முதலாம் நாளே மனிதன் எங்க இருக்கிறானா? தேவன் பரிசுத்தப்படுத்தி தேவன் பிரித்த நாளிலே தான் தேவ சமூகத்திலே மனிதன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த கட்டளையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரோடு நாட்களை செலவு பண்ண வேண்டும். அட்லீஸ்ட் 1 நாளாவது தேவ சமூகத்திலே தேவனோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மனுஷன் துவங்கும் போதே முதல் நாள், 7ஆம் நாள் அல்ல, எல்லாம் முடிஞ்சு சோர்ந்து போய் டயர்டாயி அப்பா ஒரு நாள் எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்கன்னு 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது அல்ல தேவனுடைய அனாதி நோக்கம், திட்டம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் எனக்காக சிருஷ்டித்திருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறான், பூமியில என்னை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான், ஆகையால் முதலாம் நாளே அவன் அந்த முழு நாளை என்னோடு கூட செலவு பண்ண வேண்டும் என்றுதான் தேவன் முதலாம் நாள் மனிதனோடு அவர் செலவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாமும் ஏவாளும் முதல் நாளே பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை தேவ சமூகத்தில் அவர்கள் துவங்குகிறார்கள். அல்லேலூயா. இடையில தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, இடையில தான் இந்த காரியங்கள் வந்துச்சு. இப்போ இயேசு பூமியிலே வந்து நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி முடித்த பிறகு ஆதாமும் ஏவாளும் எப்படி முதலாம் நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்களோ, அவர்கள் இருந்தார்களோ, அதே போலவே உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்திலே முதலாம் நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா ஒரு பாடல் இருக்கிறதுல, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். எத்தனை பேர் அதை உணர்றோம், எத்தனை பேர் அதை உணர்றோம்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளில் தான் எல்லா வேலையும் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திருமணங்கள் எல்லாமே கூட ஞாயிற்றுக்கிழமை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசுவாசிகள். பிரயாணம்னா ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், வேலைக்கு நம்ம போகாம இருந்தா சம்பளத்தை என்ன செய்வாங்க, கட் பண்ணிடுவாங்க. ஆராதனைக்கு போகாம இருந்தா என்ன பெருசா ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அநேகருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம கர்த்தருடைய நாளில எதையெல்லாம் செய்ய மாட்டோமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். தேவனோடு செலவிடுவதற்கு நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? தேவன் ஒரு நாளை குறித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை பிரத்யேகப்படுத்துவார் என்று சொன்னால், தேவன் அந்த நாளை எவ்வளவு விசேஷமா பார்க்கிறாரு அப்படிங்கிறதை நாமும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வேலைக்கு போனா லீவ் போடணும், லீவ் லெட்டர் கொடுக்கணும், சபைக்கு போலனா யாருக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணும், நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, அந்த எண்ணத்தை நான் மாற்றி வைக்கிறேன். ஒரு நாளை நீங்க விசேஷப்படுத்துறீங்க, எதுக்காக விசேஷப்படுத்துனீங்க? ஆதாம் ஏவாளும் உமோடு கூட இருக்கணும், அந்த ஏக்கம் தான் இன்னைக்கும் ஆண்டவர் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கு. அதனால தான் கட்டளையாவே கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு நாள் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னோடு செலவிடுவாயா அப்படிங்கறதான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கு. நீங்க தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே இது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில முதலாம் வாரத்தின் முதலாம் நாள் யாருடைய நாளுங்க? சத்தமா சொல்லுங்க, யாருடைய நாள்? கர்த்தருடையதை நாம எடுக்கலாமா? யோசித்து பாருங்களேன், கர்த்தருடையது இந்த நாள். யாருடையது? கர்த்தருடைய. அவர் சமூகத்தில் இருந்து பாருங்களேன், அதனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. எங்க அப்பாட்ட நான் பேசுறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். ஆனா எங்க அப்பா எதை ரொம்ப விரும்புவார் தெரியுமா? நான் கொடுக்குற பணத்தை விட என் பிள்ளை எங்கூட உட்காந்து பேசுவானாங்கிறது அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கே நேரம் இல்லாம, அப்பா நான் உங்களுக்கு கொடுக்கறது தான் நான் ஓடுறேன், உங்களுக்கு கொடுக்கறதா நான் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய ஓடினாதான் 7 நாள் வேலை செஞ்சதான் கை நிறைய கிடைக்கும், அப்பதான் உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். அது அவருக்கு தேவையில்லை. அவர் ஏங்குவது எனக்காக ஏங்குகிறவராயிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. நல்ல வசனம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்றவங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்ம எல்லா இடத்துலயும் காத்திருப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருப்போம், ஸ்டேஷன்ல காத்திருப்போம், ஏர்போர்ட்ல காத்திருப்போம், எல்லா இடங்களையும் காத்திருப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் காத்திருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளாவது என் வாழ்க்கையில ஒரு நாளை நான் நியமிச்சு நீங்க எப்படி பரிசுத்தப்படுத்துனீங்களோ அந்த நாளை நான் கனம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி.

0: ஹாலேலூயா. இந்த ஓய்வு நாளை குறித்த கட்டளைய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கல, நோவாவுக்கு கொடுக்கல, ஈசாக்குக்கு கொடுக்கல, யாக்கோபுக்கு கொடுக்கல. கட்டளையா அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படவே இல்லை. ஆதாமுக்கு கூட ஒரு கட்டளையா என்ன செய்யல, கொடுக்கப்பட. எப்பொழுது தேவன் அதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார், எப்பொழுது கொடுக்கிறார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது, வனாந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வரும்பொழுது சாப்பாடு இல்லை. அப்பொழுது தேவனிடத்தில் முறையிடும் பொழுது தேவன் மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னாவை கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் இதை பற்றி விளக்கி சொல்லுகிறார். ஏன் இதை பற்றி விளக்கி சொல்லுகிறார்? மூன்று காரியங்களை இதில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:29-30 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:29-30.
1: பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6 இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7 உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7 ஓய்ந்திருந்தார்கள்.
0: அப்படியே ஜனங்கள் 7 எப்படி இருந்தாங்களா? ஓய்ந்திருந்தார்கள். இப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், என்ன ஆண்டவர் செய்யறார் அப்படின்னா, முதல் நாள் அவர் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய உணவை வைக்கிறார். இவங்க வெளியே போகணும், அந்த மன்னாவை வேண்டிய அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதை சமைத்தோ வேக வைத்தோ எப்படியோ அவர்கள் சாப்பிடுவார்கள். 5 வரும்போது மட்டும் அவர்கள் 2 உரியதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஏன்னா 7 என்ன பண்ணணும், ஓய்ந்திருக்கணும். ஆகையால் 6 வரும்பொழுது அவர்கள் 2 அந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் வைப்பார்கள். இப்போ 2 மக்கள் அதில் இருந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன அப்படின்னு சொன்னால், திங்கக்கிழமை முத நாளே போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான், 2 குறையதை எடுத்துட்டு வந்துட்டான். நாளைக்கு கொஞ்சம் தூங்கிக்கலாம், இன்னைக்கே எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு உரியதும் இன்றைக்கு முதல் நாளே எடுத்து என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. அடுத்த நாள் மெதுவாக எழிஞ்சு பார்த்தா அது புழு புழுத்து கெட்டு போயிருக்குது. அதை கவனிங்க, அது 2 பார்க்கும்போது சாப்பிட்லான்னு போகும்போது எப்படி இருக்குது, கெட்டு போயிருக்கிறது. ஆனால் 6 ரெட்டத்தனையாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள், 7 அது கெட்டு போகாமல் இருக்கிறது. ஒன்று கெட்டு போகவும் கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்ற, சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் அதிலே கற்றுக் கொடுத்தார். 1வது காரியம் என்ன, தங்கள் தேவைகளுக்கு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறதை கற்றுக் கொடுத்தார். இதுவரைக்கும் எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோனுடைய கையை நோக்கி பார்த்தாங்க. எப்பொழுது சொல்வேன், உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பணி இருந்தாலும் சரி, அரசு பணி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சொந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. இந்த வழிமுறைகள் வேணா வேலை மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னை போஷிப்பது என்னுடைய ஆண்டவர். அவர் தான் என்னை தாங்குகிறவராய் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய கரத்தையே நோக்கி பார்ப்பேன். 430 அடிமைகளாக இருந்தவங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தலைமுறை அடிமையா இருந்தவங்க. ஆகையால் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, உன்னை போஷிக்கிறவர் நான் என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. 1வது காரியம். 2வது, தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா, நீ அடிமை கிடையாது. என்ன சொன்னாரு, சத்தமா சொல்லுங்களேன், 7 வேலை செய்யறாங்க. சில பேர் சொல்லுவாங்களே, 24 வாரத்தில் 7 நான் வேலை செய்யறேன், அதுக்கு மேல என்ன இருக்குது. அவங்களுக்கு பேர் ஒன்னு கொடுக்கணும்னா அவங்க பேர் அடிமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நீ அடிமை கிடையாது. நீ பார்வோனுடைய இடத்துல இருக்கும்போது நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு, 7 வேலை செய்ய வேண்டியிருக்கு, 24 வேலை செய்ய வேண்டியிருக்கு, உனக்கு ஓய்வே கிடையாது. ஆனால் இப்போ நீ என் பிள்ளை, உனக்கு நான் ஓய்வு கொடுக்குறேன். 6 நீ வேலை செய், 1 நீ ஓய்ந்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உனக்கு புரியலனாலும் வேலை செய். அவருடைய வார்த்தைக்கு, திரும்ப சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு புரியலனாலும் அது வேலை செய்யும். ஆமென். எப்படிங்க, நான் முத நாள் நான் எடுத்து 2 எடுத்தனா கெட்டு போயிருது, 6 நான் 2 எடுத்து கெட்டு போகல, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்பதாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கும் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் சிரமப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம உலகம் எப்படி சொல்லுது, என் சூழ்நிலை எப்படி சொல்லுன்னு அதன்படி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறேன், அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும். ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாங்கி பிடித்திருப்பது அவருடைய வார்த்தையே. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை தியானிக்கிறோம், அதனாலதான் பிரசங்கத்துக்கு இவ்வளவு நேரம். பாட்டு அழகா இருக்குது, இன்னொரு நேரம் பாடினாலும் பாடலாம், ஆனா வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கு. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய கவனத்தை நான் திருப்புகிறேன். அல்லேலூயா. யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் 31 15-ல் இருந்து 17 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 31 15-ல் இருந்து 17 வசனங்கள்.
1: ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார்.
0: இப்போ இந்த மூணு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரை ரெண்டு வசனங்களையும் உங்களுக்கு கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். 16 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையா ஆசரிக்கும்படி. யார் ஆசரிக்கணுமா? இஸ்ரவேல் புத்திரர். அவர்களுக்கு இதை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கிறார். 17 வசனத்துல வாசிக்கும் பொழுது எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இது என்னவா இருக்கும்? அடையாளமா இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றுகிறபடியான அந்த ஓய்வு நாளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அர்த்தம் அல்ல, அதனுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாய் அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நான் விளக்கி சொல்வேன், நீங்க புரிந்து கொள்வீர்கள். இயேசு யூத குலத்துல பிறந்திருக்கிறார், ஆகையால் ஓய்வு நாள் எல்லாம் அவர் ஆலயத்துக்கு போனார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16.
1: தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
0: அவருடைய வழக்கத்தின்படியே. எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, எப்படிங்க? வழக்கத்தின்படியே. ஓய்வு நாளான எங்க போயிருவார் ஆண்டவர்? ஜப ஆலயத்துக்கு போயிருவார். இப்போ மோசேயின் காலத்துல கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு இயேசுவின் காலத்துல அந்த கட்டளை இருந்த அடையாளமே தெரியல. ஏன்னா மோசேயின் காலத்துல என்ன சொன்னாரு? ஓய்வு நாளே பரிசுத்தமா ஆசிரிப்பாய், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க? தீ மூட்ட கூடாது, நீ நடக்க கூடாது, நீ உட்கார கூடாது, நீ தூக்க கூடாது, நடக்கும்போது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த 10 கட்டளைகளை எத்தனை கட்டளையா மாத்தி வச்சிருக்கானா? 613 கட்டளையா மாத்தி வச்சிருக்காங்க. எது இவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமோ அதுவே இவர்களுக்கு பாரமாய் மாறிட்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நீங்க பாரத்தோட வரலாம், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க கண்ணீரோட வரலாம், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது குழப்பத்தோட வரலாம். வெளியே போகும்போது எப்படி போகணும்? தெளிவா போகணும், லகுவா போகணும், சந்தோஷமா போகணும், சமாதானமா போகணும். ஏனென்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆனா சில இடங்களில் தலைகளாக இருக்கும் பாருங்க, நீங்க வெளியேந்து வரும்போது கூட கொஞ்சம் சந்தோஷமா வருவீங்க, வெளியே போகும்போது ஐயோ என்னையே பார்த்து பாஸ்டர் பேசினாரு, என்னை பார்த்துட்டார் போல எங்கேயோ, அதனாலதான் என்னை குத்தி குத்தி பேசினாருன்னு வெளியே போகும்போது இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு எப்போடா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சான்னு கவலைப்படுற ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. மதத்தலைவர்களுடைய வேலை அதுதான். இவனை குற்றப்படுத்தி இவனை குற்ற கொலைவரா மாத்திடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கத்தர் கொடுத்த கட்டளை வேற, இது வேற விதமா என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி வச்சுட்டாங்க. ஓய்வு நாள்னா என்ன அப்படிங்கறது இவருக்கு பயம். ஓய்வு நாள் வந்தா இப்படி நின்னா குத்தமாயிருமோ, உட்காந்தா குத்தமாயிருமோ, இப்படி ட்ரெஸ் பண்ண, இப்படி எல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து விட்டது. ஆகியால் இதை தெளிவுபடுத்துறதுக்கு ஆண்டு ஒரு காரியம் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? 7 பேருக்கு நான் இப்படி சொல்ல வேண்டும் என்றே ஓய்வு நாளில் சுகத்தை கொடுத்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய குற்றம், தெய்வ குற்றம். அதனால இயேசுவை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 பேரு சுகவீனமா இருந்தவர்கள், அது கொஞ்சம் காலம் கிடையாது. பெதஸ்தா குளத்தண்டையில ஒருத்தன் இருக்கிறான், எத்தனை வருஷம் சுகவீனமா இருக்கிறான்? 38 38 அவன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் கூட சந்தோஷமான நாள் கிடையாது. கர்த்தர் அவனுடைய துக்கத்தை மாற்றி அவனை இளைப்பார செய்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியுமா? எப்போ தண்ணி கலங்கும், எப்போ நான் உள்ள போவேன், எப்போ எனக்கு சுகம் குடிக்கும், அவன் ஒரு பதட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு பெண் 18 கூனியா இருந்தாள். அவளை பிசாசு கட்டி வைத்திருந்தான். வசனம் சொல்லுது, நிமிரக்கூடாத கூனி, தலையை தூக்கியே பார்க்க முடியாது. தரையே பார்த்து வாழ்ந்த 18 வருஷம் கத்தர் ஓய்வு நாளிலே அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அந்த அம்மாவுடைய நிந்தையை கத்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு அவங்க சுகம் பெற்றாங்கன்றது பெரிய மேட்டர் கிடையாது. ஓய்வு நாள்ல ஏன் அதை செய்தீங்க? ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து வெளிச்சத்தை பார்த்தது கிடையாது. பிறவியிலிருந்து குருடன், பிறவியிலிருந்து குருடன், எப்படி இருந்து வாழ்க்கை நரக வேதனையா இருந்திருக்கும், கஷ்டமா இருந்திருப்போம் பாருங்க. அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். அவன் பார்வை அடைந்தான் என்பதை விட இவர் கட்டளையை உடைத்து விட்டார் என்பதுதான் பெரிய குற்றமாக போய்விட்டது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவது ஒரு பாரமா இருக்குது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கனால்தான் உங்களுக்கு என்னவா இருக்குது, பாரமா இருக்குது. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கிறார்? 6-7 நாள்ல ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை இழைப்பாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார் அந்த நாட்களில் இந்த ஜனங்கள் எல்லாம் தவிக்கிறத பார்க்கிறாரு. இந்த பலி செலுத்தணும், அந்த பலி செலுத்தணும், இந்த உபவாசம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் அதையும் கவனிக்கிறேன். நான் ஒரு சிலர் இவ்வளோ ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, பார்க்கவே முடியாது. ஜனங்களை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-29.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
0: இப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை பாக்குறாரு, வருத்தமா பாரமா ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், உங்க பாரத்தையும் வருத்தத்தையும் நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன், இளைப்பாறுதலை கொடுக்க போறேன். இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை பற்றி ஆண்டவர் அங்க பேசல, மாறாக ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல். நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன், நாள் முழுசும் வேலைக்கு போன வந்தேன், ஆனா படுத்த எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கம் வருது. என்ன இல்லை, ஆத்மாவில இளைப்பாறுதல் இல்ல. யோசனை என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குமோ, என்ன செய்யுமோ, கவலை எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலையில் உள்ள பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் எப்ப கிடைக்குது தெரியுமா? சட்டங்களை கைகொள்கிறதுனால் கிடைக்கவில்லை, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஏற்கனவே பாவ மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு 100 மூட்டை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. அவன் பாரப்பட்டு பாரப்பட்டு பாரப்பட்டு சமாதானத்தை இழந்துதான் மிச்சமே ஒழிய அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. இப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா தேவன் கொடுத்த கட்டளை வேற, நீங்க பின்பற்றுறது வேற, இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆகியால் தான் சொன்னார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு இவங்க அந்த ஓய்வு நாள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவும் சீஷர்களும் ஒரு வயல் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. வயல் வழியா போகும்போது சீஷர்களுக்கு பசி எடுத்துச்சு. பசி எடுத்தனா என்ன பண்ணாங்க, விளைஞ்சிருக்கிற தானியத்தை கொஞ்சம் எடுத்து அதை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அதை யோசிச்சு பார்ப்பேன், இயேசுவோட சீஷர்களும் எவ்வளவு கண்காணிச்சிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு வயல் வெளியே போனா எங்க ஊருக்கு வெளியே, அந்த வயல்ல இயேசுவும் சீஷர்களும் போனா அவங்க போயிட்டு போட்டோம், பின்னாடியே போறோம் பாருங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க ஆண்டவரை சரியா பின்பற்றினீங்கன்னா உங்களை குற்றப்படுத்துற ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். ஆமே. அவர் பாட்டுக்கு போறாரு, ஏதோ வயல் வெளியா போறாரு, சீஷர்கள் என்ன பண்றாங்க, எடுத்து ரெண்டு பேரும் அதை எடுத்து சாப்பிட்டோன்னு பின்னாடியே சொல்றோம், சீஷர்கள் ஓய்வு நாள் உடன்படிக்கை உடைக்கிறாங்க. குற்றப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் நமக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டே இருக்கோம், வந்து கொண்டே இருக்கும். இயேசு அங்கதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவன் நம்ம எப்படி எந்த எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் தேவனால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னா, இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த பரிகாரத்தின் அடிப்படையில், பாவ மன்னிப்பின் அடிப்படையில, கிருபையின் அடிப்படையில தேவன் உங்களையும் என்னமே ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்ல நல்லா புரிந்து கொள், இயேசுவை சிலுவையில் அடித்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக அவசர அவசரமாக போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி இயேசுடைய சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது? வெள்ளிக்கிழமை மாலை இயேசுடைய சரீரம் என்ன செய்யப்படுகிறது? அடக்கம் பண்ணப்படுகிறது. சனிக்கிழமை முழுவதும் இயேசு சிலுவையில் சொன்னார்ல, சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சுன்னு, எல்லாத்தையும் முடித்தவர் ஓய்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுந்தவராய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு எதை நிரூபிக்கிறது தெரியுமா? என் பாவம் பரிகரிக்கப்பட்டது, இந்த பரிகாரத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் இயேசு முடித்த எல்லாத்தையும் முடித்தார் இல்லையா, அந்த முடித்து அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நான் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி தேவனுடைய ஜெயத்திலிருந்து நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாமே நிழல், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாமே நிழல். எதற்கு நிழலாக இருக்கிறது? வரப்போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவைகள் எல்லாம் நிழலாக இருக்கு. வாசிக்கலாம் கொலோசியரின் புஸ்தகம் 2:15-17 வசனம். கொலோசியர் 2:15-17 ஆகிய வசனங்கள் வாசிங்க.
1: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
0: சொல்லுங்களா, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எவ்வளவு பெரிய காரியத்தை கத்துறங்க வச்சிருக்கோம். ஆகையால் நாம் இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க, அதனால் என் இஷ்டத்துக்கு 7 நாள் வாழ்வேன்றது கிடையாது, 6 நாள் வேலை செய்வேன், 1 நாள் தேவ சமூகத்தில் நான் தேவனோடு கூட செலவிட அந்த நாளை நான் அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன்னு கத்துறேன். நீ உன் முதற் பலனை கத்திருக்க கூடுன்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த வாரம் துவங்குறதுக்கு முன்னைக்கு தான் துவங்குறோம், புதிய வாரத்துக்குள்ளே வருகிறோம். அன்றைக்கி தீர்மானம் பண்ண, ஆண்டவரை என்ன இருந்தாலும் நான் சமூகத்தில் வந்து இந்த வாரத்தை நான் துவங்க போகிறேன். எந்த நிலையில் இருந்தாலும் நான் சொல்வேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கணத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்களை கத்திர ஆசீர்வதித்து நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நிறைய பாரங்கள், எவ்வளோ வசனம் தெரியுது, எல்லாம் இருக்குது, ஆனால் பாரம் நம்முடைய உள்ளத்தில் நிறைய காரியங்கள் ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி சொல்லுவோம், ஆண்டவர் இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என் பாரத்தெல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், என் பாரத்தெல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும், ஒரு ரெஸ்டோட, ஒரு பீஸோட, ஒரு சமாதானத்தோட இந்த இடத்த விட்டு நான் போக வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலவிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்றுகிற நாள். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்களேன், அவர் ஜப ஆலயத்தில் செய்த அற்புதங்கள், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. சூமியின கை இருக்கிற மனுஷன் ஆலயத்துக்கு வர்றான், அவன் சொல்லலை ஆண்டவர் என்னை சுகமாக்கலைங்க, நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, கர்த்தர் மாட்டல, நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும். இல்லை, அவனுடைய குறைவோடு ஆலயத்துக்குள்ளே வந்தான், இயேசு அங்கே சந்தித்தார், அதை நிறைவாக கர்த்தர் மாற்றினார். அதுதான் தேவ சமூகம். எனக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இனி ஆண்டவரே நான் ஆராதனை விடவே மாட்டேன். அதனால தான் ஆலோசனையாக சொல்கிறாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கற்று நமக்கு கற்றுக் கொடுக்கறதை வேதத்திலே வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில், கண்களை மூடுவோம். ஆண்டவர நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த வருஷம் துவங்கதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தவறாமல் நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லது எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே நான் நிறைய இடத்துல தவறி இருக்கிறேன், இதனுடைய முக்கியத்துவத்தை நான் அறியாமல் இருக்கிறேன், ஆதி ஆகமத்திலேயே தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவருடைய திட்டம் என்ன, முதல் நாள் என்னோட கூட என் மகன் இருக்கணும், என் மக இருக்கணும், முதலாவது நாள் என்னோடு கூட அவங்க துவங்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்பி பேசினதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் என்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன் சுவாமி, என் பாரத்தை எல்லாம் இறக்கி கவலைகள் எல்லாம் வைக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவரே உம்மிடத்தில் மாத்திரம்தான் இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எது உங்களை பாரப்படுத்துதோ எல்லாம் அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா இந்த காரியங்கள் என் மனசுல ஆண்டவர் இருந்துட்டே இருக்குது, என்னை கவலைப்படுத்திட்டே இருக்குது, என்னை பாரப்படுத்திட்டே இருக்குது, இதெல்லாம் உடைய பாதத்துல வைக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு நேரம், ஆண்டவர் உங்களுடைய சிந்தனையை அறிந்திருக்கிற நேரம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் இந்தந்த விஷயங்கள் தான், எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க ஆண்டவரே நான் இங்கிருந்து போகும்போது ஒரு இளைப்பாறுதலோடு ஒரு சமாதானத்தோடு போக தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்க, என்னை அழுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே நான் வைக்கிறேன்.

சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டெட்டலஸ்தா, எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே துக்கம், என் வேதனை, என் போராட்டம், என் கண்ணீர்.

ஜெப வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே கேளுங்க, உம்மோடு கூட நான் செலவிடுகிற நேரங்களை உதாசீனப்படுத்தி அதை விட்டுட்டேன் ஆண்டவரே, ஆனால் உம்மோடு கூட நான் செலவிடுவேன் அன்பின் நிமித்தமாக. உடைய சத்தத்தை கேட்க நான் விரும்புவேன், ஆசைப்படுவேன். உடைய வேதத்தின் மேல் நான் பிரியமாயிருப்பேன். மணிக்கணக்காய் ஆண்டு உரையுடைய சமூகத்தில் என்னுடைய வார்த்தையில நான் வாசித்ததன் மூலமா நீர் பேசுகிறது நான் செவிகள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரை. அந்த ஏழு பேரை ஓய்வு நாளில் சந்தித்தது போல இங்க வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சந்தித்து எங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை இளைப்பார பண்ணி எங்களை அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரை. பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இன்ஜினியர் ராஜசிங் அந்த பட்டணத்தில் நீண்டகாலம் பெயர் பெற்ற ஒரு சிறந்த கட்டிட நிபுணர். அந்த பட்டணத்தில் ஓடிய ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து விட்டது. அதை புதிதாக கட்ட வேண்டும் என்று நகராட்சி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மிகப்பெரிய பொறுப்பான பணி இன்ஜினியர் ராஜசிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை குறித்து அவர் திட்டமிடும் பொழுது திட்ட காலம் அதிகமானது போல் பலருக்கு தெரிந்தது. அதை குறித்த விளக்கத்தை மற்றவர்கள் கேட்டபொழுது, எந்த பணியை நான் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமென்றாலும் ஸ்மார்ட் என்ற ஐந்து எழுத்துக்களையும் மனதில் கொண்டு செயல்படுவேன் என்று கூறினார். இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன உண்மை இதுதான். எஸ் என்பது ஸ்பெசிபிக் என்பதை குறிக்கும். அதாவது, செய்யும் அனைத்து பணிகளிலும் குறிப்பாக எந்தெந்த காரியங்களை முக்கியமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதை முதலாவதாக குறிப்பேன். இரண்டாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் செய்யப்படும் வேலைகளை அளக்கத்தக்க விதங்களில் திட்டமிடுவேன். மூன்றாவதாக, அந்த காலகட்டத்திற்குள் கொடுக்கப்படும் பணத்தை கொண்டு எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் திட்டமிடுவேன். நான்காவதாக, இந்த பணி தொடர்பான காரியங்களை குறித்து மட்டுமே அந்த காலகட்டத்தில் செயல்படுவேன். மேலும் செய்து முடிக்கக்கூடிய சரியான காலகட்டத்தையும் திட்டமிட்ட பின்னர் தான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார். நாமும் எந்த பணியை செய்தாலும் இந்த ஸ்மார்ட் அல்லது ஸ்பெசிபிக், மெஷரபுள், அச்சீவபுள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட் இந்த வார்த்தைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு முன்மாதிரி வைக்கிறது. பின்பற்றுவோமா?

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம்.

சேனைகளை தருகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். என கண்பாந்தவர்களே, இந்த நாளிலே நம் தேவன் யாவரையும் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. அவர் வெற்றிடங்களை நிரப்புகிறவர். உங்கள் வாழ்க்கையில் விடாய்த்து போன உங்களை நிரப்பவும் தொய்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலையும் அளிக்கவும் தேவன் விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் நம் தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:4 சொல்லுகிறது இப்படியாக, கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள் என்று உள்ளது. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு போரை குறித்ததான செய்தி உள்ளது, ஒரு தேடலை குறித்ததான செய்தியும் உள்ளது. சத்துருவை துரத்துவதில் 300 பேரும் கிதியோனும் யோர்தான் வரையில் கடந்து வந்தார்கள். பிறகு அவர்கள் விடாய்த்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் அப்படியே நின்று விடாமல் தொடர்ந்து சென்றபோது ஜெயத்தை பெற்றார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8:25-26 வாசித்து பார்த்தீர்களானால் 1700 சேக்கல் அளவுள்ள தங்கத்தை திருப்பிக் கொண்டார்கள் என்று உள்ளது. என கண்பாந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவை எதிர்த்து போராடி விடாய்த்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி உங்களை ஆற்றி நன்மையானதை கிடைக்க செய்கிற நாளாய் அமையப்போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:10 தாவிதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் என்று உள்ளது. என கண்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் விடாய்த்து போன 200 பேர் கடக்க முடியாது நின்று விட்டார்கள். அடுத்துள்ள வசனங்களை வாசித்தீர்களானால் தாவிதும் மீதி இருந்த 200 பேரும் கடந்து போய் சத்துருவை துரத்தினர் என்று உள்ளது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:18 தாவிது தன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று உள்ளது. 1 சாமுவேலின் 30:19 சொல்லுகிறது இப்படியாக, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் என்று. திருப்பிக் கொண்டவற்றை விடாய்த்து வராமல் நின்றவர்களுக்கு சரி பங்காக பங்கிட்டு கொடுத்தான் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடாய்த்து போய் சத்துருவுடன் போராட முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தொய்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறார். யுத்தம் செய்தவர்கள் பெற்றுக்கொண்டதைப் போல சரி பங்காக விடாய்த்து போனவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். என கண்பார்ந்தவர்களே, நம் தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்ற வசனத்தின்படி நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையில் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் முயற்சி செய்து விடாய்த்து போயிருக்கிறீர்களோ, அல்லது இனிமேல் நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று உங்கள் ஆத்துமாவில் தொய்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவேன் என்று, தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவேன் என்றும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.
2: ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. கெவின் கார்ட்டர் என்ற புகழ்பெற்ற போட்டோகிராஃபர் எடுத்த புகைப்படம்தான் வல்ச்சர் அண்ட் ஸ்டார்விங் சைல்ட் என்ற புகைப்படம். அந்த புகைப்படம் சூடான் நாட்டின் பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை சித்தரித்தது. அந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை உணவுக்காக ஐக்கிய நாடுகள் உணவு கொடுக்கும் மையத்தை நோக்கி செல்ல நினைத்தது. உடம்பு மெலிந்திருந்த அந்த குழந்தை இறந்தால் அதை தூக்கிச் சென்று சாப்பிட ஒரு பருந்தும் காத்திருந்தது. 1994 அந்த போட்டோகிராஃப் சிறந்த புகைப்படத்திற்கான புலிட்சர் அவார்டை பெற்றது. பரிசு பெற்ற 2 கழித்து கெவின் கார்ட்டர் தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். தற்கொலை செய்து மரித்து போனார். கெவின் சூடான் நாட்டு பஞ்சத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக அந்த குழந்தையை நோக்கி தன் கேமராவை திருப்பினார். அந்த குழந்தையை தூக்கி செல்ல நினைத்த பருந்தையும் படம் பிடித்து கொண்டிருந்தார். படம் எடுத்தபோது அந்த பருந்தை சில முறை விரட்டிவிட்டார். அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு தவழ்ந்து தவழ்ந்து சென்றதை படம் பிடித்தாரே ஒழிய மனிதாபிமானத்தோடு அதற்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அவருக்கு போட்டோ எடுப்பதும் சிறந்த போட்டோகிராஃபர் என்ற டைட்டிலை பெறுவதும் தான் மிக முக்கியமாக தெரிந்தது. சூடான் நாட்டு பஞ்சத்தை வெளிப்படுத்த விரும்பிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டது. அந்த புகைப்படம் 1993 மார்ச் 26 வெளியிடப்பட்டது. அந்த புகைப்படம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அந்த புகைப்படம் வெளியானதிலிருந்து கெவின் கார்ட்டருக்கு எதிராக உலகம் முழுவதிலும் இருந்து கண்டன குரல் எழுந்தது. போட்டோ எடுப்பதா பெரியது? இவ்வளவு பசியாக பச்சிளம் குழந்தை எலும்பும் தோலுமாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பருந்து வேறு குழந்தையின் உயிருக்கு அச்சுறுத்தலாக பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. அதை போட்டோ எடுத்தவருக்கு உதவி செய்ய தெரியாதா என்ற இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்டன குரலுக்கு கெவின் கார்ட்டர் பதில் சொல்ல முடியவில்லை. மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளானார். மேலும் பல காரணங்கள் அவரை மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாக்கியது. வேறு வழி இல்லாமல் தான் தற்கொலை செய்து மாண்டு போனார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாயிருக்கும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடி நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும், நாம் நன்மை செய்ய கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. மனிதர்கள் படும் வேதனைகளை பார்த்துவிட்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அனைவருக்கும் நன்மை செய்தார். யாதியஸ்தர் மேல் மனதுருகி அவர்களுக்கு சுகம் தந்தார். தேவன் நம்மையும் நன்மை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். நாமும் நமக்கு கிடைக்கும் தருணத்திற்கு தக்கதாக நன்மை செய்வோம். துயரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வாஞ்சையை நம்மிலே வளரச் செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் 139 சங்கீதம் 24 வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அன்பாலே நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வேதத்திலே யாரெல்லாம் எப்படிலாம் ஜெபித்தார்கள், எதற்காக ஜெபித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதில் தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த 139 சங்கீதத்திலே அது ஃபுல்லாகவே ஜெபந்தான். அதில் இந்த ஜெபம் எப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அந்த பக்தன் ஜெபிக்கிறான். அன்பாலே இன்றைக்கு நாமும் இப்போ நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய வழியிலே நடத்தும் என்ற ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னங்க நித்திய வழி? இன்னைக்கு வேதனை உண்டாக்கும் வழி, நித்திய வழி, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னாக்கா, பாருங்கள் அன்பாலே, இந்த நித்திய வழி அப்படின்னோடனே எனக்கு அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு பாடல் தான் சொல்லி தருவாங்க, நான் அதை உட்காந்து கேட்பேன் அந்த பாட்டை. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம். ஆக நீ எவ்வழி செல்வாய், அகல வழியோ அல்லது குறுகியதுவோ அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு படத்தை போட்டு காமிச்சு அந்த பாட்டை சொல்லி தருவாங்க. அந்த படத்தில் வந்து அகலமான வழி அப்படின்னு போட்டு அப்படியே பாதை அப்படியே போவோம். அது கடைசியில் போய் எங்கே முடியுது அப்படின்னாக்கா, நரகத்தில் போய் முடியும், அப்படியே பாதாளத்தில் போய் எல்லாம் உழுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த அகலமான வழி அப்படின்னும் போது சைடில் வந்து அந்த வழியில் வந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, சினிமா தியேட்டர், சாராயக்கடை, மதுக்கடை, விபச்சார விடுதி, இப்படி ஒவ்வொரு பாவ காரியங்களை செய்யக்கூடிய அந்த காரியத்தை நோட் பண்ணிவிட்டு அந்த அகல வழி அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். அந்த வழியில் போய் கடைசியில் எங்கே முடிவு? நரகம்தான் முடிவு. ஆனால் அந்த குறுகிய வழியோ அப்படின்ற மாதிரி, அந்த குறுகிய வழி ரொம்ப இறுக்கமான வழி, ரொம்ப ரவோண்டு இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதை போய் எங்கே போய் முடியுது அப்படின்னாக்கா, அந்த ஒத்தடி பாதை போய் அப்படியே போய் ஒரு நித்திய ஜீவன், அதாவது பரலோகத்தில் போய் முடியும். அது ரொம்ப குறுகலான பாதை, அது கரடு முரடாக இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு அந்த குறுகிய வழியில் போயிட்டா முடிவு நித்திய ஜீவன். இது வழி அகலமாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது, இந்த வழியில் நம்ம போனோம்னா அது முடிவு நரகத்தில் போய் முடியும்ன்ட்டு அந்த பிக்சரை போட்டு காமிச்சு அந்த பிக்சரிலோடு அந்த பாட்டை சொல்லி தருவாங்க. வழிகள்

அப்படின்னு அந்த பாட்டை அருமையாக சொல்லி கொடுப்பான் ஒரு ஆண்டி. அந்த ஆண்டி இப்போ நித்தியத்தில் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அன்பாண்டே, இன்றைக்கி பாருங்கள், இந்த பாட்டு எனக்கு என் நெஞ்சை விட்டு நினைவை விட்டும் நீங்காத ஒரு பாடலாக இருக்கிறது. நாம் இன்றைக்கி எந்த வழியில் நம்ம போகிறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் வழியை சிந்தித்து பார்க்கணும். நம்ம போகிற வழி நித்தியத்துக்குண்டான வழியா அல்லது வேதனை உண்டாக்குற வழியா அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு அது வேதனை உண்டாக்குது, கடவுளுக்கு அது வேதனை உண்டாக்குது. எந்த வழியில் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றத கொஞ்சம் அடிக்கடி நம்ம நிறுத்தி நிதானித்து பார்க்க வேண்டும். அதனால் என் நித்திய வழி அப்படின்னாக்கா அந்த அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி தாவீது இங்கே கற்றுத்தரார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அந்த வழியிலிருந்து நான் விலகி உம்முடைய நித்தியமான வழியிலே நான் நடக்கிறதுக்கு என்ன எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நம்ம கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா. இதை சொல்லும்போது இன்றைக்கி காலவேளையில் இதை தியானிக்கும் போது எனக்கு யோவான் 3 தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வாசிக்கிறேன், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரேபிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பால் இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி இயேசு தான். ஆனால்தான் அவர் ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது அழகாக சொல்லியிருக்கிற ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய ரகசியத்தை என்னன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அவர் தான் வழி, அதுக்காக தான் அவரை தந்தறினார்னு யோவான் சொல்கிறார். இதுக்கு உனக்கும் எனக்கும் அந்த நித்திய வழியை காட்டுறதுக்கு தான்டா இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன். இந்த நித்திய வழியில் நீ வந்து சேர வேண்டும், எனக்கு நித்தியத்தில் வந்து சேர வேண்டும் என்று தான் ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதற்காக தான் அவரை நான் அனுப்பணும்னு. மதத்தை படைப்பதற்கோ மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ கிறிஸ்து இயேசுவை நான் அனுப்பவில்லைன்னு பிதா சொல்கிறார். ஆனால் இங்கே மதிகட்ட மனிதர்கள் கிறிஸ்துவை வைத்தே ஒரு மதமாக மாற்றிவிட்டார்கள். பிழைப்புக்காக பணத்துக்காக பண ஆசை பிடிச்சி அதை மதமாக மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்க வந்தார். நல்ல வழினா என்ன? நித்திய வழியை காண்பிக்க வந்தார். நித்தியத்துக்கு போகிறதுக்கு உண்டான, பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காமிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் வஞ்சி, மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரலை. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மதமாக மாற்றினதுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் மதம் பிடித்து விட்டது. மற்ற மதத்தினருக்கு தான் மதம் பிடிச்சி அலைகிறான்னா, இன்னைக்கு கிறிஸ்தவனும் மதம் பிடித்து அலைகிறார்கள். ஜாதி வெறி பிடித்து பாவ வழியில் மனம் போன போக்கிலே போய்கொண்டு இன்னைக்கு அந்த நித்திய வழியை விட்டு வேதனை உண்டாக்கும் வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அன்பால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரே, நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இல்லாமல், மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இல்லாமல், நாம் ஆண்டவர் காமிச்ச நித்திய மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. இதுக்காக தான் நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் 25 நீ மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனாக இருக்க போறியா, நித்திய மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவனாக இருக்க போறியா? நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இங்கே தாவீது அந்த ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை நீக்கிட்டு என்னை எப்படி நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நித்திய வழியில் நடத்துங்க. அன்பான இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எந்த வழியில் நம்ம நடக்க, நித்திய வழின்றது இறுக்கமான வழின்னு நம்ம சொல்லிட்டோம். அது இயேசு கிறிஸ்து எந்த வழியில் நடந்தாரோ அந்த பாதையில் நீ நடக்கணும்னு சொல்லிட்டார். அதனால்தான் அவர் வந்து நமக்கு பாதையை அமைத்து காமிச்சிட்டு போயிட்டார். இதுதான் பேதுரு அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், 1 பேதுரு 2 21 நான் படிக்கிறேன், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக? ஆண்டவருடைய நித்திய மார்க்கத்திலே நித்திய வழியிலே நடப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவனா, வேற எதுக்கும் இல்லை. பணக்காரனா மாறதுக்கோ அல்லது மெத்தவுடு கட்டுறதுக்கோ அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கோ அல்லது வேலை கிடைக்கிறதுக்கோ கடன் பிரச்சனை அடையிறதுக்கோ நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் வரலை அன்பவன்லே.
அதெல்லாம் நமக்கு கொசுறு. ஆனால் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அதை மேலே உள்ள வார்த்தையை அப்புறம் நீங்கள் போய் படித்து பாருங்க, 13 படிங்க, அதுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் உங்களுக்கு. இதற்காகனா எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை, எதை, அவர் நடந்த பாதையின் வழியாக அவர் நடந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதை பின்வைத்து போனாராம், மாதிரியை நமக்கு வச்சுட்டு போறார், ஒரு ரோல் மாடலை காமிச்சார். நான் எந்த வழியில் நடந்து நான் நித்தியத்தை அடைந்து உங்களுக்காக நான் அந்த நித்தியத்தில் ஒரு பெரிய வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி நாம் எந்த மார்க்கத்தில் நடக்கிறையா, எதை நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதில் கீழே சொல்கிறாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்து தம்மை ஒப்புவித்தார். அவருடைய வழி நியாயமாய் தீர்ப்பு செய்தவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்கிறார். அவருக்கு கிடைச்ச தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா அநியாயமான தீர்ப்பான்றது நமக்கு உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா, உலக கண்ணோட்டத்தில் பார்த்தா அது அநியாயமான தீர்ப்பு. அவர் அடித்து கொன்று சிலுவையில் ஏற்றுறது அநியாயம், கொதிச்சு போவோம். இப்போ மணிப்பூர் நகரத்தில் நடக்கிற அந்த காரியத்தை கழித்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம், கொதிச்சு எழும்புகிறோம், ஐயோ அநியாயம் நடக்குதேன்னுட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நியாயமான தீர்ப்புக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். ஏன் அது அவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தார். அவர் மட்டும் சிலுவையில் அடிக்கப்படலைன்னா, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தப்படலைன்னா, இன்றைக்கி உனக்கும் எனக்கும் யூத மக்களுக்கும் விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, பிசாசு தலை நசுக்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கி அந்த அதிலிருந்து ஒன்றையும் இந்த சமுதாயத்தையும் இந்த உலக மக்களையும் மீட்டு அவரோடு கூட கொண்டு போகணுன்றது தான் இந்த நித்திய பாதை அவர் அழகாக அமைச்சு போடார். அதுதான் அவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம். இன்றைக்கி நம்ம நித்திய ஜீவனை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன அந்த மார்க்கத்தின் வழியாக நடக்கிறோமா, உன் சகோதரனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் நேசின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாங்களே, இதை சொல்லும்போது எனக்கு 1 யோவான் 2:9 தான் எனக்கு ஞாபகம் வருது. 9:10, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியின் வழியில் நடக்கலை, நித்திய ஜீவ வழியில் நடக்கலை, இருட்டான பாதையிலேயே நரகத்து போகிற பாதையிலேயே நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். பகைக்கிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்ணைகளை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்கே போகிறோம், பகை எங்கே கொண்டு போய் முடியும், நரகத்தில் கொண்டு போய் முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் நித்திய ஜீவனை 25 பாருங்கள், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்ச ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக நான் பிரவேசிக்க நான் நடக்கணும் ஆண்டவரே. பாருங்கள் அன்பான, இன்றைக்கி எப்படி நடக்கிறோம், நம்ம எந்த வழியில் நடக்கிறோம். இன்றைக்கி 1 யோவான் 4:21 என்ன சொல்லுது பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனை அவரால் பெற்று, இதுதான் வழி. ஆனால் இன்றைக்கி எத்தனை பகைகள், எத்தனை வைராக்கியங்கள், எத்தனை கோபங்கள் இன்றைக்கி நம்ம மனசில் இருந்து நம்மளை வீணாக்கிட்டு இன்றைக்கி நம்ம வேதனை உண்டாக்குற வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அன்பாங்களே. அந்த ஆண்டவர் அதான் சொல்கிறார் பாருங்கள், 17 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த 17 அடிக்கடி அதை நான் தியானிப்பேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். இன்னைக்கு அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. 20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். இதெல்லாம் தான் யா நித்தியத்துக்கு போகிற வழி. இன்றைக்கி இந்த வழியில் நம்ம நடக்கிறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசாண்டவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ, எப்படிலாம் நீ நானும் வாழணும்னு சொல்லிட்டு போனாரோ, அந்த வாழ்க்கையில் நீ நானும் வாழும்போது அது நெருக்கமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும்.
உலகத்து மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. பல தியாகத்தை பண்ணி தான் ஆகணும், பல அவமானத்தை தாங்கி தான் ஆகணும், பல காரியத்தை சகிச்சு தான் ஆகணும். அதுதான் நித்தியத்துக்கு போகிற வழியாக இருக்கிறது. அன்பால் இன்றைக்கு நாம் எந்த வழியை ஃபாலோ பண்ணி போகிறோம், இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியை ஃபாலோ பண்ணுறோமா? இன்றைக்கி மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கி எப்படி எப்படியெல்லாம் அந்த மதம் நமக்கு வழிகாட்டுதோ, அந்த மதத்தை சார்ந்த சபைகள் வழிகாட்டுகிறதோ, அந்த சபைகளின் ஊடாக, அந்த மதத்தின் ஊடாக நம்ம கிறிஸ்தவத்தை நாம் சென்று கிறிஸ்தவ மதத்தில் சென்று கொண்டு இருக்க போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் அதுதான் சொல்கிறேன், கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் மாற கற்றுப்போம். கிறிஸ்து சொன்ன வழியின்படி நடக்கிற கிறிஸ்துவலாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பாராக. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் தான், ஒரு தேசத்தில் அந்த நித்தியத்தை குறித்து அவருக்கு ரொம்ப பாரம் வந்துச்சான். அவர் என்ன செஞ்சாராம், அந்த ஊரெல்லாம் போய் நித்தியம் நித்திய நித்திய நித்தியம் நித்திய நித்தியம் அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டு போயிட்டே இருந்த, நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்தியம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துச்சு, எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அந்த அரசாங்கம் சட்டம் போட்டு அந்த மிஸ்டர் நித்தியத்தை அரெஸ்ட் பண்ணுடா அப்படின்ட்டான். யார் இதை எழுதுறதுன்னே தெரியல, எங்கே பார்த்தாலும் நித்தியம் கண்ணப்படுது. ஊரில் போகிற வரக்குள்ளெல்லாம் இந்த மிஸ்டர் நித்தியம் என்றனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் எல்லாருமே அந்த நித்தியம் என்ற அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக போட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க எல்லாரும் மனம் திரும்பி அந்த நித்திய வழியில் செல்ல ஆரம்பித்தாங்களாம் அந்த தேசத்தில். அன்பாவிலே இன்றைக்கி நாம் எந்த வழியில் போகிறோம்? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி தாவீது பக்தன் கதறுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே அந்த வழியிலேருந்து என்னை விலக்கி தயவு செய்து நித்திய வழியிலே நீர் காண்பித்த வழியிலே இயேசு கிறிஸ்துவாகிய நீர் அடிச்சு விடுகளாய் எங்களை பின்வைத்து போன அந்த வழியில் நானும் நாங்களும் நடக்க ஒரு கிறிஸ்தவனாய் என்னை எங்களையும் மாற்றுன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி முக்கியமாக எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கிய ஜெப குறிப்பு இது. ஆண்டவரே என்னை நித்திய வழியில் நடத்துங்க, ஆண்டவரே நீர் காண்பித்த நீர் சொன்ன அந்த சத்தியத்தின் பாதையில் நான் போகிற ஒரு கிறிஸ்தவனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி, மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனாய் நான் வாழாதபடிக்கு நித்திய வார்த்தையை சார்ந்த கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்து அந்த மார்க்கத்திலே போகிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழி ஆண்டவரே, பிசாசு கொடுக்கிற ஆண்டவரே வழியில் நான் செல்லாதபடிக்கு நீர் சொன்ன வழியில், நீர் காண்பித்த வழியில், நீர் நடந்த வழியில் ஆண்டவரே நானும் நாங்களும் இதை கேட்க போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் நாங்கள் நடந்த அடிச்சோடையில பின்பற்றி நடந்து அந்த நித்திய மார்க்கத்தில் நடந்து ஆண்டவரே அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேற வழியில் நடக்க வேண்டாம், வேதனை உண்டாக்கும் வழியில் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10வது வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததனால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றி கொண்டிருந்தது. சரியாக படிக்கிற காலகட்டத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் இருந்ததுனாலே ஒரு 10th SLS படித்து முடித்தால் போதும் என்ற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இராணுவத்திற்காக, உலக நாடுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தான் என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்த ஊரில், அதாவது சில்வர்பட்டு கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். 1-2 முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு RPFஓ, ஒரு போலீஸோ, ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23ஆம் தேதி இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணும் என்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்தளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2 தங்கைகளுக்கும் எந்த ஒரு வேலை கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எனக்கு இராணுவத்தில் வேலை கிடைத்த பிறகு, அந்த இராணுவத்தில் வேலை கிடைத்து முதலாவது நாட்டுக்கு போய் எப்படியோ சேவை செய்யணும்னு அந்த விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. முதலாவது நான் செலக்ட் ஆகி ஹைதராபாத் என்ற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல 1 வருஷம் எனக்கு ட்ரைனிங் இருந்தது. பேசிக் ட்ரைனிங் என்று 6 மாதமும், அட்வான்ஸ் ட்ரைனிங் எனக்கு 1 வருடமாக அங்கே இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் அதிகமாக 6 மாதம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா, மிலிட்ரியுடைய ட்ரைனிங் காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு PT ஆரம்பித்தால் அது ஒரு 10 மணிக்கு வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்ன நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்து இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 பேர் தமிழக்காரர்கள், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பேர் பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன்னு சேர்த்து 9 பேர், இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால, எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணுன்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்களை நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்களை வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாதிரி நடக்க வேண்டும், அந்த ட்ரைனிங் நல்ல மாதிரி முடிக்க வேண்டும், நான் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் தான் என்னுடைய முடிவாக இருந்தது. 1987 எங்களுக்கு அசமதூர் என்ற கிராமத்தில்
சுப்பிரமணி என்ற மகளை திருமணம் செய்யும்படியாக 1987 ஏப்ரல் மாதம் என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 ஏப்ரல் 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவி நான் விட்டுட்டு 11 மில்ட்ரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 1 தான் லீவு கொடுப்பாங்க. அந்த 1 லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரையும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா வருஷத்துக்கு 1 வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்ரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணம் ஆன பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும். என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைய ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிஸ்தில்லா. 2 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க. அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்ரி முதல் கொண்டு போனேன். எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும், மிலிட்ரியில் ஒரு கேப்டனாக ஒரு மேஜராக ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டுமென்றுதான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேனே, என்னுடைய மனைவி செய்திருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரு இடத்துல சேர்ந்தலாம்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவியை நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ரபதி என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதே பிறகு 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போகிற இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை என் ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துணும்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை முதலாவது எல்கேஜி யூகேஜி என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரசிராபதியில் 3 இருக்கும் போது நாட்களிலே பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்து கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு அந்த முயற்சியில் போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து ஒரு முறை குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்ட்டர்ஸ் எடுக்க முடியாது அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் கோர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் கோர்ஸ் கிடைத்தது. அது இப்போ சிவில் கோர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வயசு வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். பிறகு பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது, அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெல்லாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்கள அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மனமகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம்.
1997 ஜூலை மாதம் 15ஆம் தேதி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நான் அதை தான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட் எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் 2 ஆள் ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மகன் உன்னருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்ட விழான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும்போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால் அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்லிட்டு இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்ததென்றால், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த கத்துதலை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்று தான் பாரு எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகிரி குச்சி என்ன பண்ண அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையா பண்ணால், இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னு இருக்குது இப்போ, அதில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஓடின அழுது கொண்டு ஓடி கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க. இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன அழுது இருக்கிறாங்க, பையன் அழுது கொண்டு இருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுன்னு அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தினு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சதுனால எனக்கு அந்நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 பிள்ளைங்களை வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், எங்கே தண்ணி அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு, இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீ போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியில் எனக்கு விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கேட்குறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போய் நிற்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி ஓடினேன், எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஆயிடுச்சு, அவன் ஒரு அடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. இப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவே இல்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க,
நான் 3 நாள் பார்த்தீங்கன்னா பயத்துக்காரனை போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டலாகி கெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது? இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா, என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன, பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் வைக்கணும், அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்ச படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், பிள்ளைங்கள் நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க தண்ணி குடி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா, ஒரு தாயினுடைய அந்த பிள்ளை இறந்த பிறகு தகப்பம் தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலன் அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு 3 நாள் பாருங்கள், 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சைப்பன் இருப்பாங்களா, ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி மேலே ஒரு நதி இப்படி அந்த இடத்த கட்டி வைத்திருக்கிறான். ரொம்ப வேதனைக்குரியாக இருந்தது, ஒன்றும் தாங்க முடியாத ஒரு பக்கம். இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில், மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விடுற ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்திங்கன்னா 3வது நாள் என்னுடைய மகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைப்பனுக்குள்ளேருந்து வெளியே வந்து தலை மட்டை எட்டி பார்த்துருக்குது. தலை பார்த்து அப்படி முழுகும் போது ஒரு மிலிட்ரிகார் பார்த்து ஓடி போய் குடிச்சு அந்த குழந்தையை வெளியே தூக்கின்னு வந்துட்டாங்க. பெண்ணு அது செத்த பணமாக தான் காணப்பட்டது. பையன் வந்த 2வது நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா மதுவில் அடித்து கொண்டு இருந்தான். அந்த மதுவில் இருந்தால் பிள்ளையை தூக்கின்னு வந்தாங்க. 2 பிள்ளைங்களையும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு செக் பண்ணாங்க. இது உங்கள் பிள்ளைங்களான்னு ஆமான்னு சொன்னோம். அதுகள் என் மனைவிக்கு வந்து சொல்லவில்லை. நான் 2 பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க உயிரோக்கிறாங்க தான் நினச்சிட்டுக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம், என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு 10 பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளை பிள்ளை, ஏன்னா 3 நாள் ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே 2 பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க. அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டாண்டை விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்கார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, 2 பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆட, வேதனைக்கு மேலே வேதனை, என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொன்னாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல சனத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது 2 பிள்ளைங்களும் ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோட நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு அது எந்த எதையும் அதுக்கு எது அதுக்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி, ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சியில் நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இன்னிப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு, என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 கிலோ இருந்தாங்க. அவங்க அழுது அழுது அழுது அழுது அதுக்கு பிறகு 29 கிலோ வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன, இந்த துக்கம்
அவன் இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி, அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை, எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அதே பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் அல்ல, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். ரெண்டு பிள்ளைகள் எழுந்து மனைவி மென்டலாகி ஒரு பைத்தியக்காரி ஆகி கடவுள் யார், உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம்மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுளை ஏன் நான் கேட்டேன்னா, என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு 5 பிள்ளை இருந்தது, 4 பிள்ளை இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார்? என் கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை. இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, புரியுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. உணர் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, பாருங்க உங்கள் மனைவி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தா கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை போயிட்டு எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கிது. இப்படி கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல. புரியுங்க, எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார்? அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரா இருக்க கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால 3 நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவியுடைய அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும் மிலிட்ரிகாலாம் பார்த்து கொஞ்ச நாள் இவங்க போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவினை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது இப்போ 29க்கெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க, ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, ரத்தம்லாம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டியில், அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவங்களை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும்போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது, ஒரு ஆலயம். அந்த ஆலயம் போட்டப்பட்டு அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே. அந்த சொப்பனத்தில் நான் நினைக்கிறேன், அதை இந்த இடத்துல நான் வந்து ஏன் அழுது நினைக்கணும், ஓன் அழுதுன்னு இருக்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்கள் வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தோடு நடந்து வந்து
என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டாரு. எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு. எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, ரெண்டு பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டோம், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவாக மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில், அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாக நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாசத்தில் 17, 18, 19 அந்த 3 நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது, அந்த 3 கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை என் மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு. அது பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்கன்னு அவங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு, பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னாங்க. 2019 நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதுக்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் நம்ம தான் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். என் மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்தை குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீ ஊழியம் செய்வேன் அப்படின்னு. அப்போ நான் மனைவிக்கு சொன்னாங்க, நீ நான் போகிறேன் வேலைக்கு நான் சொல்லிட்டேன். உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம், சென்னையில் அந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போது ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் 2 செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எடுத்துமே ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், 3 டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு 3 டைம் கொடுங்க, நான் கற்றுன்னு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 போய் டிரைவிங்காக 1 டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2. இப்படி டெய்லி 3 செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியார்ட்டியில் உங்கள் நம்பர் வரல, 2 ஆகுன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 அந்த 1 அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பரை வாங்கிக்கினு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பா, அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பான் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2000 ஜூன் 6
ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம், மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. பாருங்க, வேலை வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்ரி கோர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்ரி கோர்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும்போது ஆவடி ஏசிய சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிய சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும்போது பெங்களூரில் பிடிஹெச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜபக்குழுவில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண எங்கள் கூட இருக்கலாம் பிடிஹெச் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001 2003 வரைக்கும் பிடிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2003 2005 வரைக்கும் எம்டிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2005 2008 வரைக்கும் நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள், அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், புரியுங்களா? அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 பிள்ளையும் இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஆண்டவுடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினைச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்றைக்கி 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார். 300 சபைகளை வடமானதை ஸ்தாபிக்கணும்னு, தமிழ்நாட்டில் 40 பகல் 40 இரவு ஜபத்தை போடும் மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்த கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தரை ஜபம் போட்டோம் 2011 2012 6 இரவு 6 பகல் யோபு ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும். சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிவிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் 21 ஜபம் தானியல் ஜபம் போட சொன்னார். 21 இரவு 21 பகல் போட்டோம். அதுக்கு பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 இரவு ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிருபை பாராட்டினார், அந்த அபிஷேகத்தை ஆண்டு நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டு கொடுத்த திட்டம் என்னென்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். போவோம், எல்லா மாநிலங்களும் ஜெபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்டிலும் போயிட்டு 12 மணி நேரம் ஜபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணினார். இந்தியா மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா, 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துலேருந்து உனக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோட கிருபினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்சா முழு குடும்பத்தை அழிச்சிடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியிலிருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்டரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்தை தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா, நான் மிலிட்டரியில் இருக்கும்போது நிறைய குடிப்பேன், தம்பாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம், அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைகள் மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, 1, நாங்கள் மனம் திரும்பணும், பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார்.
ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறமே என் பிள்ளைங்க எங்கே இருக்குது நான் கேட்கும் போது அழுது, ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார் புரியுங்களேன். அது பிறகு எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், இல்லை நீ ஒரு குழந்தையத்தை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகள் எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வ, உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுன ஆண்டவர் என்னோட தினந்தோறும் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ரெண்டு பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ்ஸு. ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிற ஜபிக்க மாட்டாங்க. நாம் ஜபிக்க ஆரம்பிச்சிடணும்னா ஜபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களுக்கும் 7000 பேர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகாட்டியிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்து. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் என்னை கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என் ஆசிரியன்னு சொல்லிட்டு இல்லை. ரெண்டு பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கு நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், அவருக்காக நீங்கள் ஓடணும், ஏதாவது ஒன்றை நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருந்தால் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்த, என்னை ரட்சித்தனால நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். அப்போ உனக்கு ஆண்டவர் தாழ்ந்து கொடுப்பார், வரங்களை கொடுப்பார் புரியுங்களா. ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்கிறது, ஒருவனும் கெட்டுப்போ தேவ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் நான் தாமதமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன, ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல ஆண்டவர்கிட்ட விலகலை, குழந்தை மறித்த பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியானால் ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியானால் ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம். அவர் பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையும் சொன்னவர் தான் அவர், தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்கு நம்மளால் முடிஞ்சவர் இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்க போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர்
போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம், ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது. இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க. மனுஷனுக்காக நிற்காதீங்க. ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற ஆளுந்தால் கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார். ஒரு அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார். அதில் திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாகிடுது. ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கர்த்தருக்காக நிற்கணுன்னா, ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா உலகத்தில் கடவுள் யாருன்னு. இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனம் ஆனதுனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களிடத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன். இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்த்துவராக. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம். நாம் தபால் பெட்டிக்குள் தபால்களை போடும்போது மிகுந்த நம்பிக்கையோடு தான் அதை செய்கிறோம். தூரதேசத்தில் இருக்கும் ஒருவருக்கு நாம் ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டுமென்றால் நாம போய் அதை கொடுக்க முடியாது. நமக்கு அஞ்சல் துறையின் உதவி மிகவும் அவசியம். நம்முடைய வேலை தபால் பெட்டிக்குள் அந்த கடிதத்தை போடுவது மட்டும்தான். அந்த கடிதம் நாம் அனுப்பியவருக்கு போய் சேரும் வரை நாம் தபால் துறையின் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த கடிதத்தை யார் எடுப்பார்கள், அது கப்பலில் போகுமா அல்லது ஆகாய விமானத்தில் போகுமா என்றெல்லாம் நாம் யோசிக்க தேவையில்லை. அந்த உரையின் மீது சரியான முகவரியை மட்டும் எழுதியிருந்தால் போதும், தபால் துறை அந்த கடிதத்தை உரிய நபரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் மேல் வைக்கும் விசுவாசமும் இதை போன்றதுதான். நாம் ஜெபத்தில் தேவனிடம் கேட்கும் காரியங்கள் எவ்வாறு தேவனை சென்றடையும் என்று நாம் சந்தேகிக்க தேவையில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவை கேட்டுக்கொள்பவைகளை அவர் நிச்சயம் தருவார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் போதுமானது. நமது தபால்களை சுமந்து செல்ல போகும் கப்பல்களையோ விமானங்களையோ நாம் பார்ப்பதில்லை என்றாலும் அவை நிச்சயமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அதை போலவே ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அது நிச்சயமாக வரும். ஒரு நாள் அன்னாள் தேவ சமூகத்துக்கு சென்று தன் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் தேவனிடம் சொன்னாள். தனக்கு குழந்தை இல்லாததால் தான் படும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் சத்தமில்லாமல் அமைதியாக தேவனிடம் தெரிவித்தாள். அவள் ஜெபித்தபோது சத்தம் வெளியே கேட்கவில்லை, அவள் உதடுகள் மாத்திரமே அசைந்தது. தேவனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய தன் பாரங்களை அவள் தேவனிடம் ஒப்படைத்தவுடன் அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்தது. அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக தனக்கு குழந்தை இல்லை, இனிமேலும் என்ன மாறுதல் ஏற்பட்டுவிடப் போகிறது என்று அவள் அவிசுவாசமாய் இருக்கவில்லை. என் தேவனிடம் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என் விண்ணப்பம் அவர் செவிகளை சென்று அடையும் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்ததைப் போலவே தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தேவன் அவளுக்கு ஒரு அழகிய ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபத்திலே கேட்பவைகளை தேவன் நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசித்தால் போதும், மீதியானவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். ஏற்ற நேரத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம்.